நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெட்ஸிலும், மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 30ஆம் தேதி, திருவள்ளூர் ஆண்டு 2057, வைகாசி மாதம் 6ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. இனி காபிராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை காபிராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: அவா அறுத்தல் 37 அதிகாரம் 3 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகள் இன்று நமக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன், மங்கள் மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா பூபாலன் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகம். 6:35 வேளாண்மை செய்தி சுருள், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள்மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் தமிழமுதம் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள் வழங்க கேட்கலாம். தொடர்ந்து சேவை செய்திகள். திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 8:00 இதே ராகம். 8:30 திருச்சி, சேலம், மங்களன், மங்கள் மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதே ராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். 9:00 திருச்சி, சேலம், மங்களன், மங்கள் மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் அதுவா இதுவா, எது மகிழ்ச்சி, பிறர் பாராட்டும்படி வாழ்வதா, நமக்கு பிடித்தபடி வாழ்வதா. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள், இதயம் இதயத்தை திருடாத திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாக கேட்கலாம். காலை 11:00 திருச்சி, சேலம், மங்களன், மங்கள் மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. பகல் 12:10 வரும் மங்கையர் உலகம். இதில் இன்று இயற்கையோடு நான் எனும் தலைப்பில் தோழிகள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 1:00 தேனிசை கீதங்களோடு வலம் வரும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். உணவே மருந்து, மருந்தே உணவு. உரை வழங்குகிறார் தருமபுரி களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஜி ரங்கநாயகி அவர்கள். 2:30 கிராம சமுதாயம், ஆபாரம்பூவும் அற்புதங்களும். துறைப்பாடி டாக்டர் எல் கார்த்திக் அவர்களுடனான நேர்முகம். 3:00 வரும் இசை தூரல். 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி, சேலம், மங்களன், மங்கள் மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5:00. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள். ஆறு 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம், தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள் தரும் தகவல்களோடு வலம்பெற கேட்கலாம். இரவு 7:25 உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் தொடரில் நுண்ணுயிர் கரைசல் தயாரிப்பு. விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி பத்மநாபன் அவர்களுடனான நேர்முகம். 8:05 இரவு இசை இனிமை. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நேயர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இன்று தென்னையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 அரங்கிசை ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு. ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரலில் மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்களின் பாட்டு. நாகையார் முரளிதரன் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன் ராம் கட்டம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திமடல். 9:15 செய்திச் சுடர். 10:00 அரங்கிசையில் பத்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு. NC மாதவ் அவர்கள் வாயிலில் சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். திருச்சி வானொலியின் அலைவரிசை நிகழ்ச்சிகளை எங்கேயும் எப்போதும் நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் கேட்டு ரசிக்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் தொடங்கியுள்ள மலர் கண்காட்சியை 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளிலிருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளில் இனி பாரதி பண்.

0: 787-8 aircraft VTANX was grounded on 2 February this year after operating flight AIC-132 from London's Heathrow Airport to Bengaluru. In IPL cricket, riding on a brilliant knock of 93 runs by Vaibhav Suryavanshi, Rajasthan Royals defeated Lucknow Super Giants by 7 wickets at Sawai Man Singh Stadium in Jaipur last night. Today, Kolkata Knight Riders will clash with Mumbai Indians at Eden Gardens, Kolkata. The match will start at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
3: இன்று புதிதாய் பிறந்தோம். வாழ்க்கை என்பது ஒரு நதி, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில சமயங்களில் தடைகளை சந்திக்கிறது, சில சமயங்களில் கிளைத்து ஓடுகிறது. ஆனால் புதியதாக பிறக்கும் கிளை நதிகள் போல நம்முள் புதிதாக பிறக்கும் எண்ணங்கள்தான் நம்மை மேலும் செழிப்பாக்குகின்றன. இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான வாழ்க்கை தத்துவம். கடந்த கால சுமைகளை இறக்கி வைத்து எதிர்கால கற்பனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இந்த ஒரு கணத்தில் புதியதாக உதிப்பதற்கான ஒரு முன்முடிவு. நம் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் கடந்த காலமே. ஒரு தோல்வி, ஒரு முறிவு, ஒரு அவமானம், அந்த சம்பவத்தின் நினைவு நம்மை தின்று கொண்டே இருக்கும். நான் அப்போது இப்படி செய்திருந்தால், அவர் என்னை ஏன் இப்படி நடத்தினார், இவை நம் மனசக்தியை வீணடிக்கும் என்ன குழப்பங்கள். இன்று புதிதாய் பிறத்தல் என்பதன் முதல் படி நேற்றை மன்னித்தல். அது நம்மை நாமே மன்னிப்பதாக இருக்கலாம், அல்லது பிறரை மன்னிப்பதாக இருக்கலாம். ஒரு மேலை நாட்டு உளவியலாளர் கூறியதைப் போல, மன்னிப்பு என்பது மற்றவருக்காக அல்ல, உங்கள் சொந்த சிறை கதவை திறப்பதற்காக என்பதன்படி நாம் வாழ வேண்டும். நம்மில் பலர் எதிர்காலத்திலேயே வாழ்கிறோம். மகன் படிப்பு முடிந்ததும், அடுத்த மாதம் சம்பளம் உயர்ந்ததும், ஓய்வு பெற்ற பிறகு, இவையெல்லாம் வருங்கால கோட்டைகள். ஆனால் அந்த கோட்டைகள் கட்டும்போதே நிகழ்காலம் கை நழுவி சென்று விடுகிறது. இன்று புதிதாய் பிறப்பது எனில் கடிகாரத்தை நிறுத்துவது, இப்போது எனும் நொடியில் முழுமையாக மூழ்குவது. ஏனெனில் கடந்த காலம் மாற்ற முடியாதது, எதிர்காலம் உறுதியற்றது. உங்கள் கையில் உள்ள ஒரே நாணயம் இன்று, அதை பறிகொடுக்காதீர்கள். தியானம் போன்ற பயிற்சிகள் இதற்கு உதவுகின்றன. ஒரு கணத்தில் உணர்வுகளை கவனிப்பது, சுவாசத்தை உணர்வது, இவை சிறிய பயிற்சிகள். ஆனால் இவை மனதை இன்றைய பிறப்பிற்கு தயார் செய்கின்றன. சார்லஸ் டுகிக் தனது பவர் ஆஃப் ஹேபிட் நூலில் கூறுகிறார், நாம் செய்வதில் 40% மேல் பழக்கங்களே. நாம் எழுவது, பல் துலக்குவது, சாப்பிடுவது, வேலைக்கு செல்வது, பல செயல்கள் இயந்திரத்தின் மேல் நிகழ்கின்றன. இந்த இயந்திரத்தன்மைதான் நமக்குள் பழைய ஆள் என்கிற உணர்வை தருகிறது. இன்று புதிதாய் பிறக்க ஒரு சிறிய பழக்கத்தை மாற்றி பாருங்கள். காலையில் முதலில் கைபேசியை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு பக்க நல்ல புத்தகத்தை வாசிக்கலாம். புகையிலை அல்லது சர்க்கரை போன்ற ஒரு தீய பழக்கத்தை இன்று குறைத்தாலே அதுவே ஒரு புதிய பிறப்பின் தொடக்கம். பழைய பழக்கங்களின் சங்கிலியை அறுக்கவும் புதிய விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வின் பெயரே இன்று புதிதாய் பிறந்தோம். ஒரு தாய்க்கு ஒவ்வொரு நாளும் தன் குழந்தை புதிதாக பிறப்பது போல இருக்கும். அப்படியே நாம் ஒவ்வொரு உறவுகளையும் பேணத் தொடங்கினால் நாம் வலிமையானவர்களாக, மனிதம் நிறைந்த மனிதர்களாக மாறுவோம். உறவுகளை சந்திக்கும் போது இன்று அவர்களை முதல் முறையாக சந்திப்பது போல் நடந்து கொள்ளுங்கள். முந்தைய வாக்குவாதங்களை மறந்து புத்தம் புதிய பார்வையுடன் வணக்கம் சொல்லுங்கள். உங்கள் முதல் சந்திப்பின் அப்பாவித்தனத்தை மீண்டும் கொண்டு வாருங்கள். நிச்சயம் உறவுகள் புதுப்பிக்கப்படும். பலர் தங்கள் வேலையில் சலிப்படைகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் மாற்றம் சாத்தியமில்லை என்று எண்ணுகிறார்கள். கொலம்பஸ், கலீலியோ, நெல்சன் மண்டேலா, அன்னை தெரசா பலரும் வாழ்க்கையின் மத்திய அல்லது பிற்பகுதியில் புதிய பிறப்பை பெற்றவர்கள். நீங்கள் தினமும் கண்ணாடியில் பார்க்கும் உருவம் நேற்றைய உருவம் அல்ல. உங்கள் செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன, உங்கள் எண்ணங்களும் புதுப்பிக்கப்படுகின்றன. நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளலாம், புதிய தொழிலை தொடங்கலாம், புதிய இடத்துக்கு செல்லலாம். எல்லாவற்றிற்கும் முதற்படி இன்று புதிதாய் பிறந்தேன். ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். இந்தியா 1947 புதிதாக பிறந்தது. தமிழ்நாடு வறுமை, கல்வியின்மை, சாதிய வன்முறையிலிருந்து மறுபிறப்பு பெற்றது. இன்றும் நமது சமூகம் பல நச்சு பழக்கங்களில் இருக்கிறது. பெண்ணியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றில் இன்று நாம் புதிதாக பிறக்க வேண்டும். மனித

0: வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை தரும் சக்தி இன்று. இன்று எனும் ஒரு கணத்திடம் உள்ளது அது. உங்கள் கடந்த காலம் உங்களை வரையறுக்க முடியாது, உங்கள் எதிர்காலம் உங்களை மிரட்ட முடியாது. ஆனால் இன்று இந்த ஒரு நொடியில் நீங்கள் ஒரு முடிவெடுக்க முடியும், நான் புதிதாய் பிறந்தேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

அன்பை தகழியாக்கி, ஆர்வத்தை நெய்யாக்கி, இன்புறு சிந்தையை எடுதெறியாக்கி இறைவனை துதிப்போம். வாருங்கள் நேர்களே, 6:15 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தெய்வீக ராகங்களின் சங்கமம். இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தின் முதலில் டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் மதியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் தெய்வீக ராகங்களின் சங்கமமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனந்த ராகம். இனி HM ஹனீஃபா சாரதா பாடியிருக்கும் பாடல்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆனந்த ராகத்தில் இனி சில ஆலயங்களின் இன்றைய நிகழ்வுகளை தெரிந்து கொள்வோம். திருச்சி லால்குடி கள்ளக்குடி கிராமம் மகா மாரியம்மன் ஆலய திருவிழாவில் இன்று பகல் ஒரு மணி அளவில் மஞ்சள் நீராட்டு விழா. தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை மகா மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று கஞ்சி பார்த்தல். கரூர் மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி திருவிழாவில் இன்று காலை 7 மணிக்கு பல்லக்கு, இரவு 7 மணிக்கு வெள்ளி சிம்ம வாகனம்.

அன்பு நிறைந்தவர்களின் உள்ளமும் இறைவன் வாழும் இல்லம்தான். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தெய்வீக ராகங்களின் சங்கமமாய் இதுவரை கேட்டு ரசித்தோம் ஆனந்த ராகம். நேரம் 6:35. நேர்கள் இனி கேட்கலாம்.

0: பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 6ஆம் நாள் புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்தி சுருள்.
1: என்னப்பா நீயே இப்படி மசமசன்னு இருந்தா எப்படி, நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும்ல அப்படின்னு ஒரு உயிரினத்தை உதாரணமா நாம சொல்லுவோம். எப்பவும் உழைக்கணும், தான் குடும்பத்துக்கு தேவையான உணவை சேகரிக்கணும், தன்னால மத்தவங்களும் வாழணும் அப்படின்னு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க மிக சுவாரஸ்யமான நுணுக்கமான உயிரினம் தான் அது.
2: ஆமாங்க,
1: தேனி தான் அந்த உயிரினம். இன்னைக்கு உலக தேனீக்கள் தினம். துக்குணோண்டு சைஸ்ல இருக்கிற தேனி தான் உலகத்துல மிக சிறந்த மகரந்த சேர்க்கையாளர்னா பாருங்களேன்.
0: சரிங்க, தேனீக்களோட வாழ்விடம் எந்த மாதிரி இருக்கணும், அவற்றின் பயன்கள், மருத்துவ குணங்கள் பத்தி புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள் கூறுவது.
3: தேன் பிறந்த குழந்தையிலிருந்து முதியவர் வரை அனைவரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுனா அது தேன். பாரம்பரிய மருத்துவத்தில் வந்துட்டு தேன் வந்து ஒரு இன்றியமையாத பங்கு. எந்த ஒரு உணவு இருந்தாலும், எந்த ஒரு மருந்து பொருள் இருந்தாலும் அதில் வந்து சிறிதளவு தேன் சேர்த்து கொடுக்கணும். ஸோ முழுமையாக செரிமானமாகும், முழுமையாக உடலில் சென்றடையும். எதற்காக கொடுக்குறோமோ அந்த நோய் முழுமையாக தீர்க்கும். தேனுக்கு இன்றியமையாத உணவு வந்துட்டு பூ. ஸோ பூக்களோட வரத்து வந்துட்டு முழுமையாக இருக்கணும். ஸோ வருடம் முழுவதும் பூ இருக்கணும். அது மாதிரி ஒரு இடமா வந்து தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி தேன் பெட்டி வைக்கிற இடம் வந்துட்டு நிலப்பாங்கான இடமா இருக்கணும். ஸோ அந்த மரத்து நிழலில் வச்சுக்கலாம். தேனி போயிட்டு வர்றதுக்கு வந்துட்டு நல்லா வசதியாகவும் இருக்கணும். அதாவது அந்த இடத்துல ரொம்ப டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. ஆடு மாடுகள் தொந்தரவு, நாய்கள் தொந்தரவு, அந்த மாதிரி தொந்தரவு இல்லாத ஒரு இடமா இருந்துட்டு இருக்கணும். பக்கத்தில் நீர்நிலைகள், ஏதாவது குளத்தில் தண்ணி அந்த மாதிரி இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சா போதும். இந்த வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டா போதும். தேன் வந்துட்டு அந்த இடத்துல சாதகமான சூழ்நிலையில் கட்டும். ஒரு ஏக்கர் நிலம் விவசாயம் பண்ணுறீங்கன்னா 2 தேனி பெட்டிகள் போதும். ஸோ ரெண்டு பெட்டிகளை வச்சுட்டு தேன் எடுத்துக்கலாம். ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 கிலோ தேன் வந்து அவங்களால எடுக்க முடியும். நல்லா பூக்களோட வரத்து அதிகமாக இருந்தது அப்படின்னா. இதில் முக்கியமான நீங்கள் விஷயம் பார்க்க வேண்டியது, பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ இயற்கை விவசாயம் பண்ணணும். எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தும் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா தேன் பூச்சிகள் வந்துட்டு அந்த கூட்டை விட்டு ஓடி போகாது. சப்போஸ் நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தினீங்கன்னா எல்லா பூச்சிகளும் ஒரே டைமில் ஓடி போய்ட்டு நம்ம முழுமதவங்க நஷ்டத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனால் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் சாகுபடி பண்ணி தேனீக்களுக்கும் நன்மை செய்கிற பூச்சிகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும். மகரந்த சேர்க்கை பார்க்கும்போது அயன் மகரந்த சேர்க்கைக்கு வந்து பெரிதும் உதவுறது வந்து தேனி. தேனி இல்லை அப்படின்னா அயன் மகரந்தம் வந்துட்டு நடக்காது. இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொடி வகை பயிர்களுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க பூச்சிகளை சார்ந்தது தான் இருக்குது அயன் மகரந்த சேர்க்கைக்கு. ஸோ ஒரு பூலேருந்து ஆண் பூலேருந்து பெண் பூலேருந்து மகரந்தத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது வேலையை வந்துட்டு இந்த பூச்சிகள் தான் பண்ணிகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென்னை, இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% வந்துட்டு விளைச்சல் கூடுது. ஸோ தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 தேங்காய் அதிகமாக இருக்கும் இந்த நம்ம தேனி பெட்டி கூடு வைக்கிறதுனால. அடிஷ்னலாக வந்துட்டு தேங்காய் மட்டும் இல்லாமல் தேனும் கூட வந்து நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக ஒரு பெட்டிலேருந்து தேன் எடுக்க முடியும். 3-4 கிலோ வரைக்கும் எடுக்க முடியும். 2 வருமானமாகுது. ஒரு வகையில் வந்து மகசூலம் அதிகப்படுத்துது, அடிஷ்னலாக தேன் வருது. தேன்லேருந்து தேன் வந்து உணவுக்காக பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் தேன் அடை, தேன் அடையிலேருந்து மெழுகு எடுத்துட்டு பொம்மைகள் செய்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த அழகு சாதன பொருட்கள், இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு எல்லாம் வந்து தேன் மெழுகு தான் கொண்டு போகிறாங்க. இன்னும் முக்கியமான பொருள் ராயல் ஜெல்லி, மிக மிக உயர்ந்த அதாவது புரோட்டீன் அதிகமான உள்ள ஒரு புரதச்சத்து அதிகமான ஒரு உணவு.
1: நாம பொதுவா யானைக்கு ஆமைகளுக்கு தான் ஞாபக சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவோங்க. ஆனா அவைகளை விடவும் கூர்மையான ஞாபக சக்தி இருக்கான் இந்த தேனீக்களுக்கு.
0: சரிங்க, அப்படிப்பட்ட தேனீக்களை நாம எங்க வளர்க்க கூடாது, தேனி பெட்டிகள் வாங்குவது பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதோ நவலூர் குட்டப்பட்டு வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ஷீபா ஜாய்ஸ் ரோஸ்லின் அவர்கள் கூறுவது.
4: தேனீக்களை பூச்சி மருந்து தெளிக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி இருக்கணும். ரோடுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு தொழிற்சாலை இருக்குன்னா அது பக்கத்துல இருக்கக்கூடாது. தள்ளி ஒரு பழத்தோட்டங்கள் நடுவில் இருக்கிறது, ஒரு தென்னந்தோப்பு நடுவில், அந்த மாதிரியான இயற்கையா நிழல் தரக்கூடிய இடத்துல நம்ம வைக்கிறது ரொம்ப சாலச்சிறந்தது. இப்ப தேனீக்கள் இப்ப சாதாரணமா அது பூக்கிற நாட்கள்ல என்ன பண்ணணும்னா அதுக்கு இந்த பூ அந்த பூன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. ஸோ எந்த பூக்கள்ல இருந்தெல்லாம் மதுரம் கிடைக்குதோ அதை எடுத்து தன் வயிற்றுல வச்சு அதை தேனா மாத்தி கொடுக்குது. இப்ப ஒரு தேனி வேலைக்கார தேனி இருக்குன்னா வேலைக்கார தேனீக்கள் தான் தேனை மகரந்தத்தை வந்து சேகரிக்க போகுது. இப்போ தேனீக்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா இயற்கையாவே அது கூடுகள் தான் கட்டுது. இப்போ நம்ம தேனி வளர்ப்பு அப்படின்னு நம்ம போயிட்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், தேனீக்களை வந்து நம்ம வாங்குறோம். ஸோ தேனீக்கள் வந்து பெட்டியில கூட்டங்களா நம்ம வாங்குறோம். இப்ப தேனீக்கள் பெட்டி வந்து அதிகமா இப்போ தமிழ்நாட்டுல நிறைய தேனீக்களையும் சரி தேனீக்கள் பெட்டி விற்பனையாளர்களும் நிறைய இருக்கிறாங்க. இப்ப தேனி பெட்டி இப்ப உங்களுக்கு நீங்க இயற்கையாவே ஒரு தேனி கூட்டத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை பெட்டி மட்டும் நம்ம கையில இருந்தா அந்த கூட்டத்தை வந்து நம்ம அதை பெட்டிக்குள்ள சேர்த்துடலாம். இல்ல அப்படின்னா நான் பெட்டியோடயே நமக்கு ஈக்கள் கிடைக்குது. இப்போ ஒரு

0: பெட்டியை சராசரியாக எவ்வளோ விற்குது விலை அப்படின்னு பார்த்தோம்னா 1500 ரூபாயிலிருந்து விற்குது. ஸோ இது மரப்பெட்டிகளாக தான் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா மரப்பெட்டிகள் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ மரப்பெட்டிகள் தனியாக கிடைக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வாங்கும் போது அடிப்பலகை, புழுவறை, தேனறை, மேலே மூடாக்கு இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்து கரெக்டாக வாங்கணும். அதுக்குள்ளே நமக்கு வந்து சட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து அடைகள் அடுக்கடுக்காக கட்டுது இல்லையா, சட்டங்கள் இருக்கும், நம்ம அதை வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ ஈக்களும் சேர்த்து கிடைக்குது. இப்போ ஈக்கள் மட்டும் அப்படின்னா சராசரியாக ஒரு 900 ல இருந்து 1000 ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ ஈக்கள்னா ஒரு 5 சட்டம் இல்லை 6 சட்டத்தில் வாங்கிக்கலாம். நீங்கள் இல்லை நீங்கள் ஒரு வளர்ப்போராக இருக்கீங்க, எனக்கு நான் அதை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் 6 சட்டங்களையும் வாங்காதீங்க. ஒரு பெட்டியில் 3 சட்டங்கள் மட்டும் போட்டு வாங்குங்க. ஏன்னா அது அடுத்து அடுத்து அது அடை கட்டுறதை வந்து நீங்கள் பார்க்கலாம். சராசரியாக 2500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் ஆகும் ஒரு பெட்டி வாங்க.
1: தேனீக்கள் உலகத்துல 80% உணவு பொருட்களோட பெருக்கத்துக்கு காரணமாவும் இருக்குன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுற விஷயம் தான் இல்லைங்களா? சரிங்க, தேனீக்களை நாம பாதுகாப்பா வளர்க்கணும், பராமரிக்கணும் இல்லையா? இதோ மனச்சநல்லூர் ஏ பாலசுப்ரமணியம் அவர்கள் கூறுவது.
2: பராமரிப்புன்றது வாரத்துல ஒரு நாள் பெட்டியை வந்து சுத்தம் பண்ணணும். பெட்டியை சுத்தம் பண்ணணும்னா அந்த மேல இருக்க ப்ரூடிங் சாம்பன் சொல்லுவோம், அது மட்டும் தூக்கி அப்படியே கீழே வச்சுட்டு அடித்தட்டுன்னு ஒன்று இருக்கும், அடித்தட்டை மட்டும் சுத்தம் பண்ணணும். ஏன்னா அடித்தட்டுல வேக்ஸ் மாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மெழுகு பூச்சி, அந்த பூச்சி வந்து கண்டிப்பா வரும். அதனால வாரத்துல ஒரு நாள் அதை பராமரிக்கணும், கிளீன் பண்ணணும். புதுசாக உள்ளுக வரவங்களுக்கு அந்த மாதிரி உரை, முகக்கவசம் இதெல்லாம் கண்டிப்பாக போட்டுக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவங்க கொஞ்சமாக அனுபவம் வரணும். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேனி கொட்டி கொட்டி அந்த ஒரு அதோடைய விஷயமே எங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ குணமாக மாறிட்டு இருக்கு. அதனால் வந்து ஒரு சில நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தேனியோட வேக்ஸை வந்து நிறையா எடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது மெடிசன் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க முதல் முதல்ல உள்ள வரவங்க அந்த கவசம் இதெல்லாம் போட்டுக்கணும். இப்போ நாங்கள்லாம் உள்ள பழகிட்டோம் அப்படின்றனால எங்களுக்கு தெரிஞ்சுக்காது. ஒரு சில பெட்டி காலையில் கொட்டும், ஒரு சில பெட்டி சாயந்தரத்தில் கொட்டும், இதெல்லாம் அனுபவத்தில் தான் கற்றுக்க முடியும். மக்களோட கருத்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வளர்ப்பு தேனி அப்படின்றனால எல்லாருமே இதுக்கு தீனி கொடுத்து தான் வளர்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது, ஒரு தீனி வந்து 2 கிலோமீட்டர் வரலையும் உங்களுக்கு போயிட்டு வரும். பக்கத்தில் ஒரு பூக்கள் இருக்குது அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் வரலையும் போயிட்டு வந்துட்டு இருக்கனால அந்த 2 கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு டக்கு டக்குன்னு தேன் எடுத்துருவோம். பக்கத்துலேயே இப்போ உங்களுக்கு நிறையா பூ இருக்குன்னு அந்த டக்கு டக்குன்னு எடுத்து தான் தேன் வச்சுருவாங்க, தேன் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதிகமாக 2 கிலோமீட்டர் போயிட்டு வந்துன்னா அந்த இடத்துல தேன் கம்மியாக இருக்கும். தென்னை, மா, கொய்யா, பாலை, இளவம் பஞ்சு, தைல மரம், கருவேலை முள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க பூவில் இருக்க தேன் எடுக்கும். அதே மாதிரி தோட்டக்கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எள்ளு செடி இந்த மாதிரி இதெல்லாம் பயிர் பண்ணுறாங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தியில் அதிகமாக எடுக்கும். சூரியகாந்தியில் அதிகமாக தேன் இருக்கும், போலான்னு இருக்கும் உங்களுக்கு அதிகமாக. தென்னையில் பார்த்தீங்கன்னா வெறும் போலான் தான் அதிகமாக இருக்கும், தேன் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் மகரந்த சேர்க்கை அதிகமாக நடக்கும் உங்களுக்கு, தென்னையோட காப்பு அதிகமாக இருக்கும்.
1: தேனீக்களை நாம சாதாரணமா நினைச்சிட முடியாதுங்க. பொறியியல் படிப்பு படிச்சது கிடையாது, ஆனா பொறியியல் அறிவு அவ்வளோ இருக்கு. பூக்களோட மகரந்தம், மதுரம் ரெண்டும் தான் தேனீக்களோட உணவு. அப்போதைய பசிக்கு அப்பவே சாப்பிட்றோம். அப்புறம் ஏன் தேனை சேகரிக்குதுன்னு நீங்க கேட்கலாம். குளிர்காலம், பூ பூக்காத காலம் வந்துட்டா உணவு தட்டுப்பாட்ட சமாளிக்கணுமே, அதனால தான் தேனை சேகரிக்குது. என்ன ஒரு முன் யோசனை! அப்பப்பா, இந்த தேனீக்களை அழிவில் இருந்து பாதுகாக்கணும் இல்லையா? இதோ கரூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் எம் விஷ்ணு அவர்கள் கூறுவது.
3: தேனீக்கள் வந்து அழிவு ஏற்படாம பாதுகாக்கணும்னா நாம வந்து பயப்படக்கூடாது. தேனீக்கள் கூடு கட்டுதுன்னா நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நிறைய இன்னும் நான் சொல்லுவேன் எல்லாத்துட்டையும். பில்டிங்ல எல்லாம் நிறைய கூப்பிடுவாங்க, மலத்தேன் கூடு கட்டி இருக்கு இப்படி எடுத்துருங்கன்னு கூப்பிடுவாங்க. பில்டிங்ல கட்டுச்சுன்னா வீடுகள் நிறைய இருக்கு, அது ஓடி போய் ஒளியறதுக்கு இல்ல மறைவான போய் நிக்கிறதுக்குலாம் இடம் நிறைய இருக்கும். அதனால அந்த கொற்ற தன்மை வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் தேனீக்களுக்கு. ஏன்னா அங்க கீழே போறதெல்லாம் பாத்துட்டு தான் இருக்கும், அது இந்த மிலிட்டரி குரூப்பே இருக்கும், அவங்க எல்லாம் அதை பாத்துட்டு தான் இருப்பாங்க, இது யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு பாத்துட்டு இருப்பாங்க. இதே வந்து ஓப்பன் ஏரியா ஸ்கூல் கிரவுண்ட் பக்கத்துல ஸ்கூல் பசங்க எல்லாம் விளையாண்டு இருப்பாங்க, அங்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. சொல்றேன், அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட், அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அது ஒரு உயிர் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, நம்ம ஆம்பும் பாத்தீங்கன்னா முடிச்சாதான் கொட்டும், இல்லாட்டி நம்ம இப்போ ஓடி தான் போவோம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம அதுக்கு தேவையான தாவரங்களை நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும். அதனால மரங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், புதர்களும் வேணும். எப்படி மரங்கள் வேணுமோ அது மாதிரி புதர்களும் இருக்கணும். அதனால எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கணும், இயற்கையான முறையில என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். அதனால நம்ம சுத்தி வந்து பிளான் பண்ணி நம்ம தோட்டத்தை எவ்வளவு இருக்கு, 1 ஏக்கர் இருக்குன்னா அந்த 1 ஏக்கருக்குள்ள என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் எல்லாம் வச்சிட்டோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தேனீக்களுக்கும் இருக்கும், நம்ம தேனும் நல்லா எடுக்க முடியும்.
1: சிறுக சிறுக சேமிக்கும் தேனீக்களை வளர்க்கறதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணுங்க. தேனீக்களோட வாழ்விடத்தை நாம பாதுகாக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். வேளாண்மை செய்தி சுருள் நிறைவுறும் நேரம் இது.
4: நாட்டு நடப்புகளை வானொலியில் கேட்டு தெரிந்து கொள்ள செவிமடுப்போம் மாநில செய்திகளுக்கு.

0: தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்றடைந்தார். ரோம் விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவழியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பிரதமர் இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுகள் அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் தமது இந்த பயணம் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை திரும்புகிறார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அவர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வகிக்கிறார். கடந்த 16ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்ற அவர் கேரளத்தில் புதிய அரசு பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 9 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். காலை மணி 9:30 வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in, results.dglocker.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அறிந்து கொள்ளலாம். அந்தந்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் அளித்துள்ள கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தங்கள் அரசை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் தங்களின் நிலைப்பாடு என்றும், அதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 5000 ஃபார்மசிஸ் ஓப்பனாக தான் இருக்கும். பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸ் இந்த வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற

0: உதகையில் கோடை சீசன் களை கட்டி உள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் சுற்றுலாத் தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முகப்பு மற்றும் அதனை சுற்றி மலர்களால் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர் ஆடித்தேர் மாமல்லபுரம் திருவள்ளுவர் சிலை என 20க்கும் மேற்பட்ட மலர் வடிவங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் அலங்கார மேடைகளில் 50,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கின்றனர். தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் காலை முதல் மாலை வரை தாவரவியல் பூங்காவில் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 40,000 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆண்டிற்கான கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் தெற்கு உள் கர்நாடகா வரையிலான பகுதியிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரி செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பதிலாக இந்தியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்ததை இந்திய ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தை மாவட்ட வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பன்னாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டதில் 1,21,00,000 ரூபாய், 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துரு ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளில் நேர்களை நிகழ்த்தலாம்.

0: மலர்கிறது நாள் மலர்.
1: தேனீக்கள் இல்லை என்றால் உணவு பஞ்சம் உண்டு என்கிறது அறிவியல். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தேனீக்களின் பங்களிப்பை உலகறிய செய்யும் நோக்கோடு இந்நாள் உலக தேனீக்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நவீன தேனீ வளர்ப்பின் முன்னோடியும் ஆண்டன் ஜான்சனின் பிறந்த தினமும் இந்நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நாள் உலக அளவீட்டு தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது என்பது கூடுதல் சிறப்பு. விடுதலை இயக்கத்தின் மும்மூர்த்திகளுள் ஒருவரான பிபின் சந்திரபால் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1932. ஆசிரியர், பத்திரிகையாளர், சொற்பொழிவாளர் என பன்முக திறமை கொண்டவர். வந்தே மாதரம் என்ற பத்திரிகையை தொடங்கிய இவரின் எழுத்துக்கள் நாடு முழுவதும் சுதந்திர வேட்கையை பரப்பும் அக்னி பூக்களாக வலம் வந்தன. இலக்கியத்திலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த பிபின் சந்திரபால் கீதை, உபனிஷதங்களை ஆழ்ந்து கற்றதோடு சோல் ஆஃப் இந்தியா, நேஷனாலிட்டி அண்ட் எம்பையர் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். ஆந்திர கேசரி த பிரகாசத்தின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1957. சுதந்திர போராட்ட வீரரும் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வருமான த பிரகாசம் சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தில் காவலர்களிடம் முடிந்தால் என்னை சுடு என்று துணிந்து போராடியதால் ஆந்திர கேசரி என்ற சிறப்பு பெயரை பெற்றார். சமூக சேவகர் கரந்தை தர்மாம்பாளின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1959. சித்த மருத்துவராக பணியாற்றிய இவர் தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டார். டாக்டர் தர்மாம்பாளின் பெயரில் விதவை மறுமண நிதி உதவி திட்டம் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாய் ஒலித்த தமிழறிஞர் சித்த மருத்துவர் அயோத்திதாசர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1845. திராவிட இயக்கத்தின் முன்னோடியான இவர் நவீன தமிழ் சமூகத்துக்கு அதன் அடையாளத்தை கொடுத்தவர். தமிழையும் பௌத்தத்தையும் தூக்கி பிடித்தவர். ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கி அரசியல், சமூகம், ஜாதி, மதம், இலக்கியம் குறித்து கட்டுரைகளை எழுதி வந்தார். பின்னர் இந்த இதழ் தமிழன் என்ற பெயரில் வெளிவரத் தொடங்கியது. மாபெரும் சிந்தனையாளரான அயோத்திதாசர் சாக்கிய முனி வரலாறு, திருக்குறள், கடவுள் வாழ்த்து உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். நவீன ஹிந்தி இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு மகத்தான பங்களிப்பை வழங்கிய சுமித்ரானந்தன் பந்த் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1900. காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தால் கவரப்பட்டு கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தி வீட்டிலேயே ஹிந்தி, சமஸ்கிருதம், வங்காளம், ஆங்கிலம் என பல்வேறு மொழிகளின் இலக்கியங்களை படித்து தன்னை செழுமைப்படுத்திக் கொண்டார். ஞானபீட விருதை ஹிந்தியில் பெற்ற முதல் கவிஞர் என்ற பெருமையை பெற்ற சுமித்ரானந்தன் பந்த் இயற்கை கவிஞர் என போற்றப்படுகிறார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் அஞ்சும் சோப்ரா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1977. சிறுவயது முதலே நீச்சல், கூடைப்பந்தாட்டத்தில் ஆர்வம் காட்டி வந்த இவரின் கவனம் ஒரு கட்டத்தில் கிரிக்கெட்டில் குவிந்தது. இடது கை அதிரடி பேட்ஸ்மேனாக உருவெடுத்த இவர் வலது கை பந்து வீச்சாளராகவும் அசத்தினார். 100 ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய முதல் வீராங்கனை, 6 உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாடிய வீராங்கனை என ஏராளமான முதல் சாதனைகள் பல படைத்தவர் அஞ்சும் சோப்ரா. காட்சிகளின் கலைஞன் பாலு மகேந்திரா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1939. முள்ளும் மலரும் மூலம் ஒளிப்பதிவாளராகவும் அழியாத கோலங்கள் மூலம் இயக்குநராகவும் தடம் பதித்தார். இயற்கையான ஒளியிலேயே சிறந்த காட்சிகளை படைப்பதில் அசாத்திய திறமை பெற்றிருந்தார். வீடு, சந்தியாராகம், தான் அதிகம் தவறு செய்யாத திரைப்படங்கள் என தன்னடக்கத்தோடு கூறியுள்ளார் ஒளிக்கலைஞன் பாலு மகேந்திரா.

0: வாசிப்போம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம் விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் கை, மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் கை, தனியே அழும்போதெல்லாம் கண்ணீரை துடைக்கும் கை, அது வேறு யார் கையும் அல்ல, நம்முள் இருக்கும் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை மட்டுமல்ல வானமும் வசமாகும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நம் புத்தம் புது காலையை பொன்னிற வேளையாக மாற்ற செவிக்கினிய பாடல்களோடும் சிந்தனைக்கினிய தகவல்களோடும் மலர்கிறது காலை மலர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம்.
1: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தமிழமுதம் வழங்குபவர் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள்.
5: ஒரு நாள் வகுப்பில் கேட்டேன், உடைமையின் பெயரால் திருவள்ளுவர் படைத்துள்ள அதிகாரங்கள் என்னென்ன? ஒவ்வொரு மாணவராக எழுந்து சொன்னார்கள், அன்புடைமை, பண்புடைமை, நட்புடைமை, பொருளுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, அருளுடைமை, பொறையுடைமை, அறிவுடைமை, நானுடைமை. ஆமாம், திருவள்ளுவர் உடைமை என்னும் புறண்மையில் 12 அதிகாரங்கள் படைத்துள்ளார் என்றேன். ஒரு மாணவன் எழுந்து, முக்கியமான ஒன்றை விட்டுவிட்டீர்கள், நில உடைமை என்றான். இதை அவன் சொன்னதும் வகுப்பறை சிரிப்புடைமையானது. இன்று நம்மை ஆள்வது நில உடைமைதான். நில உடைமைதான் உடைமைகளில் பெரும் உடைமையாக தற்போது பாவிக்கப்படுகிறது. ஆனால் பாருங்கள், திருவள்ளுவர் அதை ஒரு உடைமையாக கருதவில்லை. உடைமை என்பதை நாம் நிலம், சொத்து, பொருள், செல்வத்தோடே பொருத்தி பார்க்கிறோம். என் நண்பர் ஒருவர் திடீரென்று நிலப்புலங்கள் வாங்கி வீடு கட்டி வசதி வாய்ப்பாக தன்னை காட்டிக்கொண்டார். ஊரார்கள் அவரை குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்தவர் என்றும், வழிபறி செய்து தனது வசதி வாய்ப்புகளை பிரிக்கிக் கொண்டார் என்றும் காது கடியாய் பேசிக் கொண்டார்கள். நான் அவரை அப்படியாக மதிப்பீடு செய்யவில்லை. காரணம், எதையும் அவர் பொறுமையோடு அணுகுகிறவர். பொறுத்து போங்க தம்பி, பொறுமையாக போங்க தம்பி, பொறுத்தவர் பூமியாழ்வார், இப்படி பொறுமையை இறுக பிடிக்கிறவர். ஒரு நாள் நண்பரை சந்தித்து கேட்டேன், இவ்வளவு காலம் ஏழ்மையாக வாழ்ந்தீர்கள், எப்படி உங்களால் திடீரென்று செல்வந்தராக முடிந்தது என்று. அவர் சொன்னார், நான் தினமும் சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை பங்குச்சந்தையில் தொடர்ச்சியாக முதலீடு செய்து இந்த செல்வத்தை பெருக்கினேன் என்றார். எல்லோரும் முதலீடு செய்து தனது செல்வத்தை கரைத்திருக்கிறார்கள், உங்களால் எப்படி பெருக்க முடிந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர் ஔவையார் இயற்றிய மூதிரையிலிருந்து ஒரு பாடலை சொன்னார். அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு. இந்த பாடல்தான் எனது செல்வ செழிப்புக்கு காரணம் என்றான். இந்த பாடல் சொல்லும் பொருள் என்ன? அடக்கம் எனும் பொறுமை உடையவர்கள் அறிவிலர் என்று கருத வேண்டாம். அவர்கள் தான் எதிர்பார்க்கும் மீன் வந்தால் மட்டுமே கவுவேன் என்று காத்திருக்கும் கொக்கு போன்றவர்கள் என்கிறார். இந்த பாடல் ஒருவரின் பொருளாதார வளர்ச்சியில் பெரும்பங்கு வகித்திருக்கிறது என்பது நினைக்கையில் வியப்பாக இருந்தது. இந்த பாடலில் மீனும் கொக்கும் முக்கிய பாடுபொருள்கள். மீன் என்பதை இங்கு நாம் ஆற்றிலும் ஏரிலும் ஓடும் மீனாக மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. கணிதத்தில் மீன் என்றால் சராசரியை குறிக்கும், எண் உறுப்புகளை கூட்டி அதன் எண்ணிக்கையால் வகுப்பது. அவ்வையார் இப்பாடலில் மடத்தலை என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார். ஏரி கால்வாயை விடவும் கடலில் மீன் அதிகம் உண்டு. கடலை ஏன் உவமையாக பயன்படுத்தாமல் மடத்தலையை பயன்படுத்தினார் என்றால், கால்வாயிலிருந்து நீர் பிரியும் இடம் மடத்தலை. இந்த இடத்தில் ஒற்றை காலில் நின்று தன்னை கடந்து போகும் ஒவ்வொரு மீனையும் பார்த்து நிற்கிறது கொக்கு. இந்த மடத்தலை பங்குச்சந்தையில் மூலத்தன கிடங்காக உள்ளது. நமது முதலீடு எவ்வளவு, அது வளர்ந்துள்ளதா வீழ்ந்துள்ளதா என்பதை அதில் பார்க்க முடியும். நீரோடையில் மடத்தலையை கடந்து மீன் ஓடுவதை போல பங்குச்சந்தையில் மூலதன கிடங்கு கடந்து நம் முதலீடு ஓடுகிறது. இந்த சந்தையில் முதலீடு செய்கையில் ஔவையார் சொல்லும் பொறுமையின் அடையாளம் கொக்கு போல ஒற்றை காலில் நின்று விரும்பும் விலை வருவரைக்குமாக காத்திருக்க வேண்டும். பங்கை அவசரமாக வேகமாக பெருமைக்காக வாங்காமல், முதலுக்கு மோசம் வந்துவிடாமல், தன்னால் முடியும் என்னும்படியான பங்கை மட்டுமே பற்ற வேண்டும் என்பதைத்தான் ஓடுமீன் ஓட உரிமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு என்கின்ற வரியை கொண்டு அவர் பொருத்தி பார்த்திருக்கிறார்.

0: பொறுமை என்பது 16 செல்வங்களில் ஒன்று. எப்படி தெரியுமா? மூதிரையில் ஔவையார் பொறுமைக்கு ஓமையாக கொக்கை 16வது பாடலாக பாடுகிறார். திருவள்ளுவர் பாடிய பொறையுடைமை 16வது அதிகாரம். ஒரு பேச்சாளர் மேடையில் பொறுமை எனும் தலைப்பில் உரையாற்றினார். அவரை வழிமறுத்து கேட்டார்கள், இவ்வளவு பேசுகிறீர்களே, பொறுமைக்கு அடையாளமாக யாரையெல்லாம் காட்டுவீர்கள்? பேச்சாளர் சொன்னார், வேறு யார், நீங்கள் தான். நாங்களா? பின்னே நான் பேசியதை இவள் நேரம் பொறுமையாக கேட்டீர்களே.
1: தமிழ் அமுதம். வழங்கியவர் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர். 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. உங்கள் எதிர்காலத்தை தொழில்நுட்ப கல்வியில் உயர்த்த விரும்புகிறீர்களா? அப்படியானால் பாலிடெக்னிக் கல்லூரி தான் சரியான தேர்வு. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர். செய்முறை பயிற்சியுடன் கூடிய கல்வி. கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனியார் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. இப்போதே சேருங்கள். இன்றைய சரியான முடிவு, நாளைய சிறந்த வாழ்க்கை. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம். காலை மலர்

நேர்களே, உங்கள் விருப்பமான பாடல்களை நீங்கள் இன்று காலை 8 மணிக்கு இதே ராகம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு உங்கள் பேர், ஊர் பேரோட விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற படம் எல்லாத்தையும் 938 546 102 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க.

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் இத்தாலி பயணம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால பன்முக பரிமாணம் கொண்ட நல்லுறவுகள் மேலும் உத்வேகமடையும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நார்டிக் நாடுகளுடன் பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வடக்கு ரயில்வேயில் அடங்கிய புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கு இடையே புதுதில்லி தவிர்த்து இதர ரயில் நிலையங்களில் முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி பால்வால் வழித்தடத்தில் கவாச் கருவி நேற்று பொருத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதன் மூலம் ரயில்கள் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக வருகை தரவுள்ளார். கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுதில்லியில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தின்போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயரதிகாரிகளுடன் மார்க்கோ ரூபியோ விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில், குவாட் நாடுகளின் கூட்டத்திற்கும் இந்தியா ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மஞ்சி 2 நாள் பயணமாக நாகாலாந்து சென்றுள்ளார். திமாபூர் விமான நிலையத்தில் அவரை உயரதிகாரிகள் வரவேற்றனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் திரு மஞ்சி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கலந்துரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3D அவதார் தொழில்நுட்ப உதவியுடன் மகாத்மா காந்தியை நேரலையில் கொண்டுவரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக ஹாலோ பாக்ஸ் கலந்துரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இந்த வசதி இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே

0: இந்த அருங்காட்சியகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஆகியோருடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. மேற்கு சிங்பூம் மாவட்டம் பொடாஹாட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின்போது இருதரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும், தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பில் 46 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமானப் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ₹1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டறைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ₹56,00,000 மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மத்திய அரசின் நிதியுதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற்றுள்ள பயனாளி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
2: என்னுடைய பேர் வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூரை வீட்டில் இருந்தேன். இப்ப வந்து பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்ல தளம் வீட்டில் இருக்கேன். அந்த கூரை வீட்டில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப தளம் வீட்டில் நல்லா இருக்கேன். பசங்களோட என் குடும்பத்தோட நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா. அதுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு கோர்டோஃபான் மாகாணத்தின் கியூபாஷ் நகரில் உள்ள சந்தையில் கூடியிருந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை ராணுவத்தினர் நடத்தியிருப்பதாக உள்ளூர் அமைப்பு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையினருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கோர்டோஃபான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 IS தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலின்போது அவர்கள் கொல்லப்பட்டதாக நைஜீரிய ராணுவ செய்தி தொடர்பாளர் சமைலா உபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் IS தீவிரவாதிகளின் மறைவிடம், ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும், அவர்களின் நிதி தலைமையகம் தகர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரனும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்காட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி, எஃப்எம் ரெயின்போ 102.1.

7:25 காலமில நிகழ்ச்சி தொடர்கிறது. தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 14,870 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 300 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 78.94 அடியாக உள்ளது. திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் இன்று மாலை 6:30 முனைவர்க பாலசுப்ரமணியன் அவர்கள் நச்சினார்க்கினியர் என்ற தலைப்பில் உரையாற்றவிருக்கிறார். வாய்ப்புள்ளோர் பங்கேற்கலாம். பாடல்களோடு பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்தே இருங்கள். திருச்சி FM ரெயின்போ 102.1 காலை மலரோடு.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
5: 7:32, திருச்சி FM ரெயின்போ 102.1 காலைமலை நிகழ்ச்சி கேட்டு நெஞ்சிருக்கோம். நீங்க என்னதான் சமையல்ல கில்லாடியாவே கூட இருந்தாலும் கூட, காய்கறிகள்ல வாங்குறதுல ரொம்பவே கவனம் தேவை. ஒவ்வொரு காய்கறிகளையும் பார்த்து பார்த்து வாங்கணும். அதாவது வெண்டைக்காய் வாங்குறோம் அப்படின்னா, வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் பச்சை பசேல்னு மினுக்கக்கூடிய காய்கறிகள் தான் சிறந்தவை. வெண்டைக்காய் வந்து காம்பு பகுதியிலிருந்து முற்று துவங்குவதுனால வெண்டைக்காய் வாங்கும்போது காம்பை உடைச்சு பார்த்து வாங்குறது நல்லது. அதுக்காக எல்லா வெண்டைக்காயையும் காம்பை உடைச்சு பார்த்தீங்க அப்படின்னா கடைக்காரர் திட்டுவார் அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கோங்க. திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம் பாங்க. தக்காளி 1 கிலோ 42 ரூபாய், கத்திரிக்காய் 70 ரூபாய், அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய், பச்சை மிளகாய் 48, சுரக்காய் 26, சௌசௌ 46, புடலங்காய் பீர்க்கங்காய் 1 கிலோ தலா 40 ரூபாய், முள்ளங்கி 36, கருணைக்கிழங்கு 1 கிலோ 86 ரூபாய், சேனைக்கிழங்கு 36, சேப்பங்கிழங்கு 60. உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய், கேரட் 64, முட்டைக்கோஸ் 36, பீட்ரூட் 46, காலிஃபிளவர் பூ 1 40 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 7 ரூபாய், பூசணிக்காய் பரங்கிக்காய் தலா 20 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 120 ரூபாய், ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 290, திராட்சை 100. திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்களை, எது மகிழ்ச்சின்னு நினைக்கிறீங்க? இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது. இந்த வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு சாரர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்காக வாழ்றதுல என்னங்க மகிழ்ச்சி இருக்கு, நம்ம போல மற்ற உயிர்களையும் நம்ம நேசிக்கணும், அன்பு காட்டணும், மற்றவங்க பாராட்டும்படி வாழணும், அதுதான் வாழ்க்கை, அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி இன்னொரு சாரர் சொல்றாங்க. இதுல நீங்க எந்த பக்கம், எது மகிழ்ச்சி அப்படிங்கிற உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத 9 மணிக்கு வசந்த அழைப்பின் அதுவா இதுவா நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம். எது மகிழ்ச்சி, பிறர் பாராட்டும்படி வாழ்வதா, நமக்கு பிடித்தபடி வாழ்வதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கிறதுக்கு 4431 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1, 240-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வாங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் வழியாகவும் பகிர்ந்துக்கலாம். 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கும் அனுப்புங்க. இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பின் அதுவா இதுவா நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. 7:35 ஆச்சு. FM ரெயின்போ 102.1 நேயர்களினை கேட்கலாம்.
6: ஒரு நாள்ல குறைஞ்சது 45 நிமிஷமாவது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக ஒதுக்கணுங்க. அந்த நேரத்துல நம்மளால முடிஞ்ச உடற்பயிற்சியை செய்யலாம், இல்ல நடைப்பயிற்சியை செய்யலாம். இத பார்த்து உங்க கூட இருக்கிறவங்களும் அதை செய்ய ஆரம்பிக்கலாங்க. உடல் ஆரோக்கியம் தானுங்க எல்லாத்துக்கும் அடிப்படை. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணையிருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய உடல் பருமனை எப்படி குறைக்கலாம் டாக்டர்?
7: பிரெக்னன்சி ஆன உடனே எல்லாருக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு கிரேவிங் இருக்கு, போய் சாப்பிடணும் வித விதமா, இதெல்லாமே ஓகே, இதெல்லாமே பண்ணலாம். பட் ஹெல்த்தியா சாப்பிடணும், இதை ஒரு நாளைக்கு சாப்பிடுறோம் அதெல்லாம், பட் அதையே பழக்கமா வந்து பிரெக்னன்சில பண்றது

0: தவறு. அண்ட் இது என்ன பண்ணுனா ஒரு வெயிட் கெயின் கொடுத்துருது. இனிஷியலா வந்து இந்த 10 kilos பிரெக்னன்சில நம்ம வெயிட் ஆகும்பொழுது நமக்கு தெரியாது, நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பட் அதை நம்ம குறைக்கிறதுக்கு ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு 40 weight இருந்தவங்க ஒரு 65 weight ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து அவங்கள திருப்பி ஒரு 50 கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது ஃபீடிங் டைம்ல மேபி கொஞ்சம் கம்மி ஆகலாம். அப்பயுமே வந்துட்டு நீ வந்து ஃபீட் பண்ற நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒர்க் எதுவுமே இருக்காது. அண்ட் ஃபீட் பண்ணணும், தூங்கணும், அண்ட் டயர்ட்னஸ் இதுதான் இருக்குங்கிறதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பாடி இதுதான் நம்மளா அப்படின்னு நம்மளை திரும்பி பார்க்கும்பொழுது நமக்கு நம்மளே தெரியாது. பட் இதை நம்ம ஒரு பாடி பாசிட்டிவிட்டியாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ப்ரெக்னன்சிங்கிற ஒரு இதை கோ த்ரூ பண்ணியிருக்கோம், அதனால நம்ம இப்படி இருக்கோம், ஸ்லோவாக நம்ம இது பண்ணிடுவோம். பட் நம்ம எல்லாருக்குமே நம்ம இவ்வளோ வெயிட் ஆகிட்டோமே, இன்னும் ஒரு 2 months கம்மியாயிடுவோமா, நம்ம டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஏன் இந்த வெயிட் போல, நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம் பாப்பா வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த வெயிட் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. பட் அப்படி கிடையாது. பேபியோட வெயிட் வந்து 3 kgs. அது சுத்தி இருக்கிற நஞ்சு கொடியோ இதோ மேபி ஒரு 1 kg எக்ஸ்ட்ராவா இருக்கலாம். 3 to 4 kgs, 5 kgsனே வச்சுக்கோங்களேன், நம்ம 15 kilos ஏறிருக்கோம். அப்ப 10 kilos நம்மளோடது தான். ஸோ அந்த வெயிட் கெயினை நம்ம எப்படி கம்மி பண்ண போறோம் அப்படின்னா பேசிக் எக்ஸசைசஸ், நியூட்ரிஷனலா சாப்பிடுறது, ஒரு 3 months டெலிவரிக்கு அப்புறத்துல இருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது பெல்விக் ஃபுளோர் எக்ஸசைஸா இருக்கட்டும். பெல்விக் ஃபுளோர் எக்ஸசைசஸ் பண்ணுறது நமக்கு லாக்ஸிட்டி கம்மி பண்ணும், இந்த யூரின் லீக்கேஜ் கம்மி பண்ணும், நம்மள வந்து ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு இது பண்ணும். பட் இதை தவிர நம்மளோட கோர் மசில் ஸ்ட்ரெங்தனிங் மற்ற எதுவுமே ஜிம் யூஸ் பண்ணலாம், ஜிம்பா யூஸ் பண்ணலாம், எது வேணாலுமே நீங்க 3 months கழிச்சு நீங்க வந்து இதெல்லாம் பண்ணறதுக்கு வந்து ஓகேவா இருக்கீங்கன்னு உங்க கைனகாலஜிஸ்ட் சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஆக்சுவலி பண்ண ஆரம்பிச்சு வெயிட்டை கம்மி பண்ணணும். பண்ணினாதான் நெக்ஸ்ட் பிரெக்னன்சி ஆகிறதுக்குமே உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நார்மலாவே ஃபீமேல்ஸ்க்கு பியூபிக் ஏரியா கிட்ட வந்து ஒரு சின்னதா ஒரு ஃபேட் ஏரியா இருக்கும் கம்பேர்ட் டு மேல்ஸ். ஸோ அது எதனாலனா ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேட். ஸோ இது ப்ரெக்னென்சியில் இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்ம அந்த வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம்ல, அந்த 10-15 kg பேபி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெச் ஆனது லூசன் அப் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த கோர் மசில் டைட் பண்ணலன்னா இந்த பெல்லி ஃபேட் வந்து லூஸாகவே இருக்கும். அதுவே நமக்கு கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது நம்மளோட கான்ஃபிடென்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணலன்னா ஒரு ப்ராப்பர் கோர் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸை வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டு யோகா எது அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அது பண்ணாலே நமக்கு இந்த பெல்லி ஃபேட், பட் பெல்லி ஃபேட் கம்ப்ளீட்டாக போயிடுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இன்கேஸ் நீங்க உங்களோட பிஎம்ஐ கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ஃபிட்டிங் கான்ட்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்து அதுக்குமே நிறைய மெஷின்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து இட் வில் பி பெட்டர்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 10 ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஏழு மணி 45 நிமிஷம். திருச்சி FM ரெயின்போ 102.1 காலைவிட நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். பாடல்களோட பயனுள்ள தகவல்களையும் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படுது. விண்ணப்பங்களை பெறுவதற்கு மாவட்ட அரசு இசைப்பள்ளி 32 மூலத்தோப்பு மேலூர் ரோடு திருவரங்கம் அப்படிங்கிற

முகவரியிலேயோ அல்லது 0431-29-62-942 என்ற எண்ணிலையும் தொடர்பு கொள்ளலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் சிறிய அளவிலான வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெற வருவது. இதற்கு குறித்த மேலும் தகவல்கள் பெறுவதற்கு 0431 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணோட 2413-5100 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு, புதிய பதிவு அல்லது புதுப்பித்தல், முகவரி மாற்றம், உதவித்தொகை திட்டம் விண்ணப்பித்தல் போன்ற பல்வேறு சேவைகளை எந்தவித கட்டணமும் இல்லாமல் tnvelaivaippu.gov.in அப்படிங்கிற இணையதளம் வாயிலாக நேரடியாக செய்து கொள்ளலாம். திருச்சி FM Rainbow 102.1 காலை விழா நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: காலமலர் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அகில இந்திய கூடைப்பந்தாட்ட போட்டியில் இன்று பெரியகுளம் PS துரைராம சிதம்பரம் நினைவு மின்னொலி அரங்கத்தில் மாலை 6:30 போட்டி நடைபெறுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மற்றும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இணைந்து வழங்கும் CCTV கேமரா நிறுவுதல், அலாரம், புகை கண்டறியும் 13 நாள் இலவச பயிற்சி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கண்டோன்மெண்ட் கிளை மாடியில் நடைபெறவிருக்கிறது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கு இம்மாதம் 30ஆம் தேதி கடைசி நாள். காலமலர் நிகழ்ச்சியில் நிறைவா வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். வளிமண்டல சுழற்சி கேரள கர்நாடக பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்திலையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம். காலைமலர்
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கி மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் இதே ராகத்தில் புதிய பாடல்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுவாக இருந்தாலும் 2018 அப்புறம் வெளியான பாடல்களா இருக்கணும். எங்களுடைய வாட்ஸ்அப் செயல நோட் பண்ணிக்கோங்க, 938-546-1021 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க அனுப்பலாம். நேரம் இப்ப சரியா 8 மணி ஆச்சு, கேட்கலாமா இனி?
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் காலை 9:30 தேர்வு முடிவுகளை வெளியிடுகிறார். மாணாக்கர் தேர்வு முடிவுகளை tnresults.nic.in, dge.tn.gov.in, digilocker.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். மாணாக்கரின் கைபேசி எண்ணுக்கும் குறுஞ்செய்தி வாயிலும்

0: இலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும். மாநிலம் முழுவதும் 900,000-க்கும் மேற்பட்ட மாணாக்கர் இத்தேர்வை எழுதியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் செர்ஜியோ மட்டரலாவை சந்திக்கும் பிரதமர் இரு நாடுகளுக்கு இடையேயான அடுத்த கட்ட செயல் திட்டங்களின் முன்னெடுப்புகள் குறித்து கலந்து ஆலோசிக்கிறார். பிரதமரின் இப்பயணம் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய பொருளாதார வழித்தடத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 4 மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்த புதிய குடும்ப அட்டை வழங்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இத்துறை சார்ந்த பணியாளர்களின் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் தரம் உறுதி செய்யப்படும் என்றார். திருச்சி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெறுகிறது. குரலிசை, தேவாரம், பரதம், வயலின், மிருதகம் உள்ளிட்ட பிரிவுகளில் ஊக்கத்தொகையுடன் கூடிய வகுப்புகள் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கூறியிருக்கிறார். திருச்சி, தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவும் இன்று தொடங்கி வரும் மே 31 வரை 12 நாட்கள் கோலாகலமாக நடைபெற உள்ளது. பிரையண்ட் பூங்காவில் மலர் கண்காட்சியை முன்னிட்டு சுமார் 600,000 மலர் நாற்றுகள், 10,000 மலர் தொட்டிகள் மற்றும் 50,000-க்கும் மேற்பட்ட மலர்களாலான பிரம்மாண்ட உருவ அமைப்புகள் இந்த ஆண்டு சுற்றுலா பயணிகளை வரவேற்க காத்திருக்கின்றன. தமிழகத்தின் பாரம்பரியத்தை விளக்கும் மலர் மற்றும் காய்கறி உருவங்கள், குழந்தைகளை கவரும் சிறப்பு அமைப்புகளும் இடம்பெற உள்ளது. கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: நீலகிரி, கோவை, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஜக்கி உபைதுல்லாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் HS பிரணாய் ஜப்பானின் கொடாய் நராக்காவுடன் மோதுகிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்போ 8:04 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஒரு திரைப்படம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாயகனோ இல்லை நாயகியோ ஒரு வில்லனோ கூட இருப்பாங்க. ஆனால் நிஜமான முக்கிய கதாபாத்திரம் எது அப்படின்னா அந்த திரைப்படத்துடைய இசைதான். சந்தோஷமான ஒரு சூழலா இருந்தாலும், வருத்தமான சூழலா இருந்தாலும், இல்ல ஒரு சண்டை காட்சியாவே இருந்தாலுமே அந்த காட்சிக்கு உயிரூட்டுறது இசைதான். அந்த நாட்கள்ல திரைப்படம் எல்லாம் இல்லாத சமயங்கள்ல மேடை நாடகங்கள் தான் முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு அம்சமா இருந்தது. அப்ப அந்த மேடைக்கு பக்கத்திலேயே இசைக்கலைஞர்கள் உட்கார்ந்துட்டு காட்சிக்கு ஏத்த மாதிரி பின்னணி இசையெல்லாம் வாசிச்சிட்டு இருப்பாங்க. அது அந்த காட்சிய அதோடைய வீரியத்தை சீக்கிரமே மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கும். இசை இல்லாம ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது ஜீவன் இல்லாத தேகம் மாதிரி தான் இருக்கும். இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்கவிருக்கிறோம் இதே ராகத்துல புதிய பாடல்கள். நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுவாக இருந்தாலும் 2018 அப்புறம் வந்த திரைப்படங்கள்லேருந்து இருக்கக்கூடிய பாடல்களை நீங்கள் எங்களுக்கு விருப்ப பாடலாம் அனுப்பலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண் 9385461. இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலோட உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயரையும் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. இது இதய ராகம்.

0: நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டிருக்காங்க பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி நேதாஜி நகர் கும்பகோணத்திலிருந்து, திருச்சி குமரன் நகர்லேருந்து ஸ்ரீபிரியா ஆதர்ஷ் இவங்க கேட்டிருக்கிற பாடல் சர்க்கார் படத்திலிருந்து சிம்டாங் காரன்.
1: பிசிறு கல்பி பெருல உடன பல்தே

0: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்று மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: திருச்சி சாரதாஸ்
4: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
5: நேர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பு. இதுல அதுவா இதுவா, எது மகிழ்ச்சி? பிறர் பாராட்டும்படி வாழ்வதா, இல்லைனா நமக்கு பிடித்தபடி வாழ்வதா? இது பத்தி பாராட்டும்படி வாழறதானா, இல்ல பிடித்தபடி வாழறதானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம் நேர்களே. எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண்ண நோட் பண்ணிக்கோங்க. 9538546102 முன்ன மாதிரி இல்லை, இப்போ காலும் நீங்கள் பண்ணலாம். 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பினோட 246-102-1 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
6: கரூர் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமால்தீன் அவர்கள் LRG நாயுடு விளையாட்டு கோப்பை போட்டிகள் குறித்து.
7: கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் வருகின்ற 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் 66வது அகில இந்திய கூடைப்பந்து போட்டி ஆண்களுக்கும், 12வது JUB கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி பெண்களுக்கும் 21ஆம் தேதி 7 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆண்கள் அணியில் IOB சென்னை, இந்தியன் நேவி லோனவாலா, இந்தியன் ஏர்போர்ட் நியூடெல்லி, கேரளா போலீஸ் கேரளா, இந்தியன் பேங்க் சென்னை, KSEB திருவனந்தபுரம், பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் ஆர்மி நியூடெல்லி, மொத்தம் 8 அணிகளும். பெண்கள் அணியில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி, சதர்ன் ரயில்வே சென்னை, KSEB திருவனந்தபுரம், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கத்தா, சவுத் பெண்கள் அணியில் 4 அணிகளும் கலந்து கொள்கிறது. முதலிடம் பெறுவர்களுக்கு 1 லட்ச ரூபாயும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதி இலவசம், அனைவரும் வருக என்று கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
5: தொடர்ந்து கேட்கலாம் இதே நேரத்தில் புதிய ராகங்கள். அதற்கு முன்னாடி ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
8: Akashvani presents Morning News. Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi to hold talks with his Italian counterpart Giorgia Meloni in Rome today. Two leaders to discuss ways to boost cooperation on India-Middle East-Europe economic corridor and review Joint Strategic Action Plan 2025-2029. West Bengal government to roll out Annapurna scheme providing 3,000 rupees per month to women aged 25 to 60 years from June 1st. Joint Parliamentary Committee on One Nation, One Election says simultaneous Lok Sabha and Assembly elections can save nearly 7 lakh crore rupees and increase India's GDP growth by 1.6%.

0: namely Ayushman Arogya Mandirs. In addition, we are committed to developing a robust and resilient public health infrastructure for pandemic preparedness and emergency responses.
1: Director General of Civil Aviation has directed the inspection of fuel control switches on Air India Boeing 787-8 aircraft at the original equipment manufacturer facility in the presence of DGCA officers. According to the DGCA, the Air India Boeing 787-8 aircraft VT-ANX was grounded on the 2nd of February this year after operating flight AIC-132 from London's Heathrow Airport to Bengaluru. In IPL cricket, riding on a brilliant knock of 93 runs by Vaibhav Suryavanshi, Rajasthan Royals defeated Lucknow Super Giants by 7 wickets at the Sawai Man Singh Stadium in Jaipur last night. Chasing a target of 221 runs set by Lucknow Super Giants, Rajasthan Royals scored 225 for 3 with 5 balls to spare. Dhruv Jurel scored an unbeaten 53 runs, while Yashasvi Jaiswal made 43 runs. And now for a look at today's newspapers is over to Shagun Chopra.
2: Thank you, Abhishek. In a joint article penned by PM Narendra Modi and Italy's PM Giorgia Meloni in The Pioneer, headlines Italy and India, a strategic partnership for the Indo-Mediterranean. The article says Made in Italy has always been synonymous with excellence worldwide, and today it finds a natural synergy with the high quality of goals of the Make in India initiative. US clears Apache how its support services for India, writes the Indian Express. Supreme Court upholds citizens' right to live free from fear of stray dog attacks, informs the Statesman. Top court nod for euthanasia of incurably ill rabid dogs, states the Hindu. The Economic Times in its editorial piece says the real question, OpenAI's win Musk's ethical AI development arguments remain. The paper says Elon Musk's case against OpenAI turning into a for-profit organization fell apart on a technicality. But the central question on how OpenAI should be governed remains unanswered. Sam Altman's argument is that its mission drift from non-profit to for-profit was necessitated by the financial reality of the tech's large investment requirements. And finally, tennis legend Billie Jean King, at the age of 82, earns a college degree, Bachelor of Arts in History, 65 years after starting at Cal State Los Angeles, reports the Times of India. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with his Italian counterpart Giorgia Meloni in Rome today. Two leaders to discuss ways to boost cooperation on India-Middle East-Europe economic corridor and review joint strategic action plan 2025-2029. West Bengal government to roll out Annapurna scheme providing 3,000 rupees per month to women aged 25 to 60 years from June 1st. Joint Parliamentary Committee on One Nation, One Election says simultaneous Lok Sabha and Assembly elections can save nearly 7 lakh crore rupees and increase India's GDP growth by 1.6%. DGCA orders further inspection of fuel control switch of an Air India Boeing 787-8 aircraft following technical snag earlier this year. And in IPL cricket, Rajasthan Royals beat Lucknow Super Giants by 7 wickets in Jaipur. And with that, we end the morning news. Have a nice day.
3: நேரம் இப்பொழுது 8:30 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்களை நீ கேட்கலாம். திருச்சி சேலம் மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலி

0: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
4: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
5: காலை பொழுதை சுறுசுறுப்பாக்க கேட்கலாம் புதிய பாடல்கள் இதய ராகத்துல. இனி தனக்கு பிடிச்ச பாடலா நிமிர் படத்துல இருந்து பாடலை கேட்டிருக்காங்க வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன், சமிதா, மலர்விழி, தருண் ஆகியோர். நாமளும் கேட்கலாமா இந்த அழகான பாடலை?

0: அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: இதே ராகத்துல தன்னோட விருப்ப பாடலா தங்கலான் திரைப்பட பாடல கேட்டிருக்காங்க. கண்ணுக்குழி, கள்ளர் தெரு, இந்திரன், முருகேசன், ஷக்கீலா ராணி, ராஜா கோபால், நீதி தேவன், மல்லிகா, திவ்யா, தர்ஷினி, அபிராமி, பிருத்திவிராஜ், பாவா தாரிணி, ஆதிவேல், முருகன், தர்ஷிகா குட்டி, இவங்க மட்டும் இல்லாம வாரியங்காவல்லிருந்து கொளிஞ்சிநாதன், கதிரவன், வசந்தி, மணிசேகர் இவங்களும் கேட்டிருக்காங்க இந்த பாடல விருப்ப பாடலா.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: பழனிவட்டம் கொழுங்கொண்டான் ராமகிருஷ்ணன் சித்தா படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காரு இதே ராகத்தில் வழங்கும்படி. இனி கேட்கலாமா அந்த பாடலை?

நேர்களை கேட்டுட்ருக்கோம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். இனி தனக்கான பிடிச்ச பாடலை கேட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி இவங்க கேட்டிருக்கிற பாட்டை இடம்பெறக்கூடிய திரைப்படம் தெரி.

0: நேரம் இப்பொழுது 8:50.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
4: பார்த்த சாரதினா என்ன அர்த்தம்? பார்த்தனுக்கு சாரதி, அதாவது அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினவன், அது கண்ணன். இது நமக்கு தெரியும். இந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு ரெண்டாவது பார்த்த சாரதி தான். அப்படின்னா முதல் பார்த்த சாரதின்னு ஒருத்தர் உண்டா? அப்படின்னா உண்டு. கண்ணனுக்கு முன்னாடியே அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டின ஒருத்தன் உண்டு. அவன் யாருன்னா உத்தரகுமாரன், விராட தேசத்து இளவரசன். பஞ்சபாண்டவர்கள் அஞ்ஞாதவாசம் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரம் அவங்க விராட நகரத்தில் தான் இருப்பாங்கன்னு துரியோதனன் யூகிக்கிறான். அவங்களை வெளிப்படுத்துறதுக்கான சில முயற்சிகளை பண்ணுறான். தன்னுடைய சேனைகளை எல்லாம் அழைச்சிட்டு போய் அந்த நாட்டில் உள்ள பசுக்களை எல்லாம் ஓட்டிக்கிட்டு போகிறான். அந்த நேரம் விராடன் வந்து வேற ஒரு திசையில் போர் செய்கிறதுக்காக போயிருக்கிறான். அவனோட மகன் உத்தரகுமாரன் ரொம்ப

0: பயந்தான் கூலி. கத்தியை பார்த்தாலும் பயப்படுறவன், அவன் எங்கே சண்டை போடுறது? இருந்தாலும் வேறு வழி இல்லை, அப்பா ஒரு பக்கம் போயிட்டார், இவன் இன்னொரு போர் முனைக்கு செல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை. இந்த சமயத்தில் அங்கிருந்து அர்ஜுனன் இவனுக்கு உதவி செய்கிறதுக்கு வர்றான். எப்படி? அர்ஜுனன் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிறான், உத்தரகுமாரன் மாதிரி, அதாவது பேடி உருவத்தில் இருக்கிற அர்ஜுனன் இவனுக்கு சாரதியாக அமைகிறான். போர் முனைக்கு போய் சேர்ந்த உடனே உத்தரகுமாரன் தேர் ஓட்டுறான், அர்ஜுனன் கௌரவ சேனைகளை விரட்டி அடிக்கிறான். அவங்கெல்லாம் புறமுதுகிட்டு ஓடி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு திரும்புகிறப்போ அர்ஜுனன் மறுபடியும் பேடி உருவம் எடுத்துக்கிட்டு தேர் ஓட்டிக்கிட்டு வர்றான். உத்தரகுமாரன் தேரில் உட்காந்துருக்கிறான். பார்க்குறவங்கெல்லாம் உத்தரகுமாரன் தான் கௌரவர்களை வந்து முறியடிச்சிட்டு வர்றான் அப்படின்னு நினச்சி அவனை பாராட்டுறாங்க. அர்ஜுனனும் தான் சண்டை போட்ட விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், அந்த ரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு உத்தரகுமாரங்கிட்ட சொல்லிவிடுறான். கத்தியை கண்டாவே பயந்து நடுங்கிற உத்தரகுமாரனுக்கு போரில் ஜெயிக்கணுங்கிற பேரும் புகழும் எப்படி வந்தது? அவன் பயந்தாங்குழி உத்தரகுமாரன், சண்டையில் ஜெயிச்சுட்டான், ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு பேர் வந்துட்டது, புகழ் வந்துட்டது. அது எப்படி வந்தது அப்படின்னா, அதுதான் அந்த இடத்தோட மகிமைங்கிறார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். அதாவது இடத்தின் மகிமை. அது எப்படின்னு கேட்டால், அவன் கொஞ்ச நேரம் உட்காந்து தேர் ஓட்டினானே அந்த இடத்தோட மகிமை தான் அவனுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்தது, அந்த சீட்டுக்கு உள்ள பெருமை. பின்னாடி வந்து கிருஷ்ணன் உட்காந்து பெருமைப்படுத்த போகிற சீட்டு இல்லையாதே, அந்த சாரதி ஸ்தானத்தில் உத்தரகுமாரன் முன்னாடியே உட்காந்தான், அதனால் அவனுக்கு அத்தனை பெருமை கிடைச்சிது. ஒரு நாற்காலிக்கு மதிப்பு ஏற்படுறதே அதில் உட்கார்றவங்கள பொறுத்து தானே. இதோ இருக்குதே, இது வந்து இன்னார் உட்கார்ந்த நாற்காலி அப்படின்னு இப்போவும் நாம் சொல்லிக்கிறோம்ல. நாமெல்லாம் ஒரு நாற்காலியில் உட்காந்தா அந்த நாற்காலி ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிற பெருமையை காப்பாற்றுற அளவுக்கு அதில் உட்காரணும். அதுதான் நமக்கும் நல்லது, நாற்காலிக்கும் நல்லது. ஒரு ஆள் ஒரு ஆஃபீஸில் புதுசாக வேலைக்கு சேர்ந்தான், முத நாள் போய் அங்கே அவனுக்குன்னு இருந்த நாற்காலியில் உட்கார போனான். உட்கார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சபதம் எடுத்துக்கிட்டான், நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு. அப்படின்னா என் மேலே உட்காராதே அப்படின்னு கத்திச்சான் அந்த நாற்காலி. ஏன்னு கேட்டிருக்கான் இவன். ஏன்னா நானே இந்த ஆஃபீஸுக்கு லஞ்சமாக வந்து சேர்ந்த நாற்காலி தான் அப்படின்னு தான் அந்த நாற்காலி. இது வந்து அந்த இடத்தோட மகிமை.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்குது. யானைக்கு கரும்பு சாப்பிட்டாலே பசியாரிடும், ஆனால் எறும்பை பொறுத்த வரைக்கும் அதோடய சக்கையே போதுமாக இருக்கும். இது மகிழ்ச்சி அப்படிங்கிறது தங்கள் தங்களுடைய தாங்கள் என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய உணர்வு தான் மகிழ்ச்சி. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து மற்றவங்க எல்லாரும் பாராட்டும்படியாகவும் இருக்கும். அதே சமயம் சில செயல்கள் வந்து பாராட்டுதலுக்கு உரியதாக இருந்தாலுமே நமக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும். இன்னைக்கு வசந்த அழைப்பில் அதுவா இதுவா இதை பற்றி தான் பேச போகிறோம். எது மகிழ்ச்சி? பிறர் பாராட்டும்படி வாழ்வதா, இல்லைனா நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1, மற்றொரு எண் 240-102-1. ரெண்டு எண்ணுமே கிடைக்கலனா கவலைப்படாதீங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண் 938-546-102-1. இந்த நம்பருக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். இதே ராகத்துடைய நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. கருமுலர் லால்குடியிலிருந்தும் சங்கேந்தியிலிருந்து தமிழ் நேசன் ஆகியோர் இவங்க கேட்டிருக்கிற பாட்டு காலா படத்திலிருந்து.

0: கண்ணு பட்டா கலக்கும் பாரு, தில்ல டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டுவாங்க.
1: கேட்டு ரசித்தோம். இதுவரை திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடை மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம் இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
2: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேரம் பொழுது சரியாக 9 மணி. கேட்கலாம் இனி
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் காலை 9:30 மணிக்கு வெளியிடுகிறார். மாணாக்கர் தேர்வு முடிவுகளை tnresults.nic.in, dge.tn.gov.in, digilocker.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் செர்ஜியோ மட்டரலாவை சந்திக்கும் பிரதமர் இரு நாடுகளுக்கு இடையேயான அடுத்தகட்ட செயல்திட்டங்களின் முன்னெடுப்புகள் குறித்து கலந்து ஆலோசிக்கிறார். புதுதில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் மகாத்மா காந்தியுடன் உரையாடும் வசதி இன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை

0: சார்பில் 2,90,00,000 ரூபாய் மதிப்பிலான 40 புதிய வாகனங்களை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து இன்று கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். தேனி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: தேனி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மைய அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 22 நடைபெற உள்ளது. பல்வேறு தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு பணியிடங்களுக்கு வேலை நாடுநர்களை தேர்வு செய்ய உள்ளனர். 10 மற்றும் அதற்கு கீழ் கல்வி தகுதி உடையவர்கள் தங்களது சுயவிவர நகல் மற்றும் கல்வி சான்றிதழ்களின் நகலுடன் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெறலாம். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. ஏற்காட்டில் 49 கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. வரும் 28 வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் செல்லப்பிராணிகளின் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். திருச்சி கே சாத்தனூர் துணைமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் மன்னார்புரம், கே கே நகர், ஓலையூர், செம்பட்டு, ஆர்எஸ்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாளை காலை 9:30 முதல் மாலை 5 வரை மின் விநியோகம் இருக்காது. ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோவில் உண்டியல் காணிக்கையாக 1,21,00,000 ரூபாய் ரொக்கம், 320 தங்கம், 570 வெள்ளி பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10:00.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: எதிரும் புதிருமான வாதங்களும் கருத்து மோதல்களும் மோசமில்லை, அவை நமக்கு தெளிவை தருகிறது, ஆய்ந்தறிய வாய்ப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா விவாதத்திற்கு உங்களை வரவேற்று இணைகிறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க விரும்புகிற அறிமுக நேயர்கள் 0431 240 102 1 இந்த நெருக்கு அழைக்கலாம். நமக்கு ரொம்ப பழக்கமான வழக்கமான பாசக்கார நேயர்களே, நீங்க 0431 240 102 1 இந்த என்ன தொடர்பு கொள்ளுங்க.
4: வாட்ஸ்அப் வழியாவும் உங்க கருத்துக்களை நீங்க பகிரலாம். 9385 4601 தமிழ்ல சுருக்கமா தட்டச்சு செய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம்.

0: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
4: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
8: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.

0: வசந்த் அழைப்புடா, அதுவா இதுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன விவாதம்? பிறர் பாராட்டும்படி வாழ்வதா, நமக்கு பிடித்தபடி வாழ்வதா, எது நமக்கு மகிழ்ச்சி தரும் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னு என்ன வகுத்துக்கிட்டா வாழ முடியாது? ஒரு கணக்கு போட்டு இதுதான் செய்யணும் அப்படின்லாம் இருக்க முடியாது. அது போற போக்குல போகும் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துட்டாலும் கூட, சில நேரங்கள்ல நாம செய்யற செயல்களுக்காக, நம்மளுடைய குணநலன்களுக்காக பிறர் நம்மளை வந்து ஏற்றி போற்றி சொல்லும் போதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியா தானே இருக்கு. அது இருந்தா நல்லா இருக்குமே, அது ஊக்கமா இருக்கே. அந்த நாள் அன்னைக்கே, அந்த நாள் முழுக்கவே அது மகிழ்ச்சியை தருதே. நாலு பேர் பாராட்டினா நல்லா தான் இருக்கும், அப்படி இருக்கிற வாழ்க்கை நல்லது தானே அப்படின்னு ஒரு பக்கம் நாம் சிந்திக்கலாம். இப்படி மற்றவங்க பாராட்டணுன்றதுக்காகவே நாம் ஏதாவது புதுசு புதுசாக யோசித்து யோசித்து செய்ய வேண்டியிருக்குமே. இதெல்லாம் நமக்கு தேவையா? நமக்கு என்ன தோணுதோ நம்ம போக்கில் போயிட்டு இருந்தால் அது பாட்டுக்கு மகிழ்ச்சியாக இருக்காதா அப்படின்னு இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க சொல்லலாம். ஏன்னு கேட்டால், எந்நேரமும் நாம் செய்கிற செயல்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம ஒவ்வொரு தடவையும் நாமளை, இப்போ நம்ம இப்படி செய்வோமே, நம்ம இப்படி நடந்துக்கிறோமே, இது எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சா பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? அது எல்லா நேரத்துலேயும் எல்லாரையும் நம்மளை திருப்திப்படுத்தவே முடியாது. நம்மளால் அந்த காரியம் செல்லாது அப்படின்னு வச்சுக்கிட்டா நமக்கு பிடிச்சபடி வாழ்கிறது தாங்க சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். நேர்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க தான் ஆர்வமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணும், இணைப்புக்கு வரணும்னா சொல்லி 4-3-1-246-102-1 இது அறிமுக நேயர்களுக்காக. வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: சொல்லுங்க.
1: நான் மாத்தூர் காலேஜ் ரிசல்ட் பேசுறேமா.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா? நல்லா இருக்கேன். வாழ்க்கை வந்து நான் தனக்காக வாழ்வது வாழ்க்கை இல்லம்மா, பிறருக்காக வாழ்வது தான் வாழ்க்கை.
0: அப்படின்ட்டீங்க, சரி.
1: ஆமா, இப்ப என்ன செய்றீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து நம்ம ஒரு சமயம் செய்யறோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி செய்ய வச்சுங்க. அப்ப வந்து நம்ம வீட்டுல உள்ள அனைவருமே சொல்லுங்கள நல்லா இருந்து சொன்னாதான் நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்ப வந்து நான் மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நல்லா சரியா இருக்காது. இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு நேற்று கெஸ்ட் வந்தாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. அப்ப சொன்னாப்புல அவங்க போன் அடிச்சு தம்பி சொல்லிச்சு, எங்க சொன்ன தம்பி, எனக்கு பால் கொடுக்கிற ஆசையா இருக்கு மாமி, நீங்க செஞ்சு கொடுத்துருங்க, எங்க ஒய்ஃப் வந்திருக்குனாப்புல, அதுக்காக பால் கொடுக்க செஞ்சு கொடுத்து விட்டேன். என்னப்பா நல்லா இருந்துச்சு கேட்டா, நல்லா இருந்துச்சு மாமி, ஆனா அதுல வந்து தேங்காய் போட்டீங்க, அதை நல்லா அரைச்சி போட்டுதான் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னாங்க. அப்ப வந்து ஒருத்தங்க விமர்சனம் சொல்லும்போது, பாராட்டோ குறையே சொல்லும்போது நம்ம அதுல இருந்து கத்துக்கிறோம்ல, பாடம் கத்துக்கிறோம்ல.
0: ஆமா, சரி. அப்ப பிறர் பாராட்டும்படி வாழ்வதே சிறந்தது அப்படின்னு மாத்தூர்லேருந்து காதர் பிவி இக்பாலுமா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் சுமதி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, சென்னையிலேருந்து வாட்ஸ்அப் வழியா, நமக்கு பிடித்தபடி வாழ்வது தான் மகிழ்ச்சி, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல நாம் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு, அப்படிலாம் யோசிச்சா நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா அனுபவிச்சு மகிழ்ச்சியாக அப்படி எப்போதும் குதூகலமாக வாழ்கிறதுக்கு தானே வாழ்க்கை இருக்க போகுது. அதில் அப்புறமேட்டு வரும் இன்பம், வரும் துன்பம், வரும் மாறி மாறி வரும், அதெல்லாம் அப்புறமேட்டு அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்க தான் செய்வாங்க இல்லையா. மற்றும் ஒரு நேயர், யார் எங்கிருந்துன்னா, மணப்பாறை காமராஜ் நகர் வீரமணியிலேருந்து என்ன சொல்கிறாங்க, வீரமணி ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, பிறர் புகழும்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய வசதிக்கேற்ப வரும் வருமானத்தை கொண்டு சிறப்பாக வாழலாம், பிறர் மதிக்க வேண்டும், மிகவும் புகழுடன் வாழ நினைத்தால் நாம் அதிக கடன்காரனாகி மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக நேரிடும், இருப்பதை வைத்து கொண்டு சிறப்பாக வாழ வேண்டுமே தவிர மற்றவர்கள் புகழும்படி வாழாமல் நாம் நாமாகவே வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி அவர்கள் என்ன சொல்கிறாங்க வாட்ஸ்அப் வழியா, நமக்கு பிடிச்ச மாதிரி தாங்க வாழணும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் உலகம் இது, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், இந்த உலகம் அப்படித்தான். இவங்க பாராட்டணும்னு நினச்சா தேவையில்லாத மன உளைச்சல் தான் நமக்கு வரும். பாராட்டுக்கு ஏங்கினா அதெல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு அலையணும், எப்படி வாழ்றதுனே தெரியாமல் போகணும். நீங்கள் உங்கள் இயல்போட உங்களுக்காக வாழுங்க, மகிழ்ச்சியாக இருங்க அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி அவர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்களும் வாட்ஸ்அப் வழியாக கூட சொல்லலாம். 938-546-102-1 இந்த எண்ணில் தமிழில் சுருக்கமாக தட்டச்சு செய்து உங்களுடைய கருத்துக்களெல்லாம் நீங்கள் அனுப்பலாம். இணைப்பில் வந்தும் பேசலாம். அறிமுக நேயர்களுக்காக சுழி 4-3-1-246-102-1.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில்.

0: பிரியம் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு.

0: பிறர் பாராட்டும்படி வாழ்வதா, நமக்கு பிடித்தபடி வாழ்வதா, எது மகிழ்ச்சி? உங்களுக்கு எது மகிழ்ச்சி தருது? வாங்க சொல்லுங்க. வணக்கம்.
1: ஹலோ. ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: மற்றவங்க பாராட்டு எப்பவோ கிடைக்கும், அது இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதனால நமக்காக நம்ம பிடிச்சபடி வாழ்றதுதான் வாழ்க்கை.
0: நீங்க பாராட்டுவீங்களா மற்றவர்களை?
1: நிச்சயம் பாராட்டணும் ஆசையா இருக்கும், ஆனா இப்ப இருக்க மாட்டேங்குது.
0: நீங்க பாராட்டுறதுக்கும் ஏதுவான சூழல் இல்லைங்கிறீங்க.
1: ஆமா, ஆனா பாராட்டுவேன், எனக்கு பாராட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: பிடிக்கும்
1: நிச்சயமா. எனக்கு மற்றவங்க நல்லா செய்யும் போது பாராட்டணும்.
0: சரி மாரியம்மா, இணைப்புக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நமக்கு பிடித்தபடி வாழ்றதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து சுகுமார் அவர்கள் கர்னூல் ஆந்திராலேருந்து வாட்ஸ்அப் வழியே அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கருத்தை. என்னன்னா, பிறர் பாராட்டும்படி வாழ்வதே மகிழ்ச்சி என்று சொல்வதற்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பட்டியலை போட்டிருக்கிறாங்க. நீண்ட நெடிய செய்தியாக தான் இருக்கு. ஏனெனில் மனிதன் சமூகத்தில் வாழ்கிறான். நம்முடைய நல்ல செயல்கள் மற்றவர்களுக்கு பயன் அளித்து அவர்கள் மனதில் மதிப்பையும் நம்பிக்கையையும் உருவாக்கும் போது அந்த வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. உதாரணமாக, ஒரு ஆசிரியர் தினமும் நேரத்திற்கு பள்ளிக்கு வந்து மாணவர்களுக்கு அக்கறையுடன் பாடம் நடத்துகிறார். அவருக்கு தனிப்பட்ட சுகம் என்றால் சுலபமாக வேலை முடித்து செல்வதுதான். ஆனால் அவர் மாணவர்களின் எதிர்காலத்திற்காக உழைக்கிறார். பல ஆண்டுகள் கழித்து அந்த மாணவர்கள் நல்ல நிலைக்கு சென்று எங்களை உருவாக்கியது அந்த ஆசிரியர்தான் என்று பாராட்டும் போது அந்த ஆசிரியருக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி அளவிட முடியாதது. அதேபோல் பெற்றோரை கவனிக்கும் மகன், நேர்மையாக வேலை செய்யும் ஊழியர்கள் போன்றோர் பிறர் பாராட்டும்படி வாழ்கிறார்கள். அவர்களின் பெயர் அவர்கள் இல்லாத இடத்திலும் மதிப்புடன் பேசப்படும். நமக்கு பிடித்தபடி வாழ்வது சுதந்திரம் தரலாம், ஆனால் பிறர் பாராட்டும்படி வாழ்வது மரியாதை, நம்பிக்கை, நிலையான மகிழ்ச்சி ஆகியவற்றை தரும். அதனால் தனக்காக வாழ்வது வாழ்க்கை என்று ஆகாது அப்படின்றாங்க. பிறர் மனதில் நல்ல பெயர் வாங்கி வாழ்வதே சிறந்த வாழ்க்கைன்னு சுகுமார் அவர்கள் ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு நீண்ட நெடிய கருத்தை நம்ம கவனிச்சிருக்கிறாங்க. சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க சொல்றதுலேருந்து கொஞ்சம் அப்படி மாறுபடலாம் அப்படின்னா என்ன விஷயம்னா, ஒரு ஆசிரியர் எப்படி வந்து தன்னுடைய மாணவர்களுக்காக அதிக நேரம் உழைக்கிற நேரத்துக்கு வந்து நேரமானாலும் பரவாயில்ல அப்படின்னு இருந்து அவர்களுக்காக உழைக்கிறார் அப்படின்னா, அதில் இப்படி கூட யோசிக்கலாம் இல்லை, ஒருவேளை அவர் அவருக்கு பிடிச்சபடி தான் வாழ்கிறாரோ என்னவோ. அவருக்கு பிடிச்சது என்னென்னா, மாணவர்களுக்கு எப்போதும் நன்மை செய்யணும், நாம் அவங்களோட உற்ற தோழனாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது தான் அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையாக இருக்கலாம்ல. அதையே நம்ம பிறர் பாராட்டும்படி வாழணும்னு அவரை எடுத்துக்கிட்டதாக நாம் கொள்ள வேண்டும், அப்படி ஒரு சிந்தனை. அந்த நோக்கிலையும் இதை பார்க்கலாமோ அப்படின்னு சுகுமார் அவர்கள்ட்ட நாங்கள் கேட்குறோம். இதே போல் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பணும் அப்படின்னா 938-546-102-1 இந்த எண்ணுக்கு அனுப்புங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கோம். நேர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: கேக்குது, நல்லா கேக்குது. யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
2: லால்குடியில இருந்து சாமுண்டேஸ்வரி
0: பேசுறேன். லால்குடியில இருந்து சாமுண்டேஸ்வரி. கருமூலர் உங்க வீட்டுக்கு பக்கத்துலயா? கருமூலர்னு ஒருத்தவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியுமா? லால்குடி
2: தான்.
0: யாரோ தெரியலன்ட்டீங்க. சரி சரி, சொல்லுங்க. நீங்க உங்களுடைய வானொலி ஒலி அளவை குறைக்கணுமே. குறைச்சிட்டு சொல்லுங்க. முதல் முறையா பேசுறீங்களா? இருந்தாலும் நீங்க எங்களுக்கு அறிமுக நேர் மாதிரிதான். ரொம்ப மகிழ்ச்சி, புது நேரா இருக்கிறீங்க.
2: ரொம்ப
0: நேரம் முயற்சி பண்றீங்க, தெரியுது அந்த சலிப்பு, தெரியுது அந்த வானொலியோட ஒலி அளவு. குறைச்சிட்டு உங்க கருத்தை சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்கம்மா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, எது மகிழ்ச்சின்னு நினைக்கிறீங்க?
2: அதாவது பிறருக்காகவும் வாழணும், நமக்காக மட்டுமே சுயநலமா வாழக்கூடாதுங்க.
0: நமக்கு பிடிச்சபடி வாழ்றது அப்படின்னா அதுல வந்து சுயநலம் இருக்குங்கிறீங்க அதானே?
2: ஆமா ஆமா, அதாவது எல்லாமே நமக்காக பண்ணக்கூடாது, பிறருக்காகவும் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் இது பண்ணிக்கணும்.
0: பாதி பாதியா சொல்றீங்களோ?
2: அப்படி இல்லைங்க,
0: ஏதாவது ரெண்டு மாதிரி இருக்கணுங்கிறீங்க.
2: அதாவது கண்டிப்பா வந்து நமக்காக மட்டும் சுயநலமா இருக்க கூடாது, பிறருக்காகவும் நம்ம வாழணும்.
0: சரி, இப்ப எது இது ரெண்டுல எது விஞ்சி இருக்கணும்? ரெண்டுல எது விஞ்சி

0: இருக்க வேண்டும்.
1: பிறர்
0: இருக்காங்க, அப்படி போடுங்க. அப்போ அந்த பக்கம் சேர்த்துக்கிட்டே, லால்குடியிலிருந்து கருமூலர் ஐயா அப்படிதான் சொல்லியிருந்தார், வாழ்க்கை நம் சூழலுக்கேற்ப வாழ்வதே சிறப்புன்னு அவர் இப்படி சொல்லிட்டார் பொதுவாக. அந்த மாதிரி நீங்களும் லால்குடியிலேருந்து அதே சிந்தனையில் வந்துருக்கீங்க நினச்சி. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, பிறர் பாராட்டும்படி வாழ்வதே மகிழ்ச்சி சொல்லியிருக்கீங்க. நன்றி மா இணைப்பில் வந்ததுக்கு. அடிக்கடி இதே போல் பங்கெடுத்துக்கவங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்தோணி ராஜ் சென்னையிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மகிழ்ச்சி என்பது நமக்கு பிடித்தபடி வாழ்வதுதான், பிறர் பாராட்ட வேண்டும் என்று வாழ்வது அவர்களுக்கு பயந்து வாழ்வது போல் ஆகிவிடும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ இதில் இருக்க இந்த பாதகத்தை சொல்கிறாங்க. பிறர் பாராட்டணும்னு நினச்சா நமக்கு என்ன பாதகம் வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இப்படி கூட சிந்திக்கலாம், நேர்கள்கிட்ட இப்படி சிந்திங்களேன் அப்படின்னு கேட்டுக்கணும். எப்படி ரெண்டுத்துலேயும் இருக்கிற சாதகம் என்ன அப்படி சொல்லலாம். இனிமே பிறர் பாராட்டும்படி வாழ்வதில் என்னெல்லாம் சாதகம் இருக்குது, இல்லை நமக்கு நாமே வாழ்வதில் என்ன சாதக பாதகங்கள் இருக்குன்றத பாதகங்களை பின்னாடி பேசுவோம். இப்போ சாதகமான என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நேர்கள் சொல்லலாம். கேட்டிருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1.

இப்படி சிந்திங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இப்படி ரெண்டுத்துலேயும் இருக்கிற சாதகம் என்ன அப்படி சொல்லலாம். இனிமே பிறர் பாராட்டும்படி வாழ்வதில் என்னெல்லாம் சாதகம் இருக்குது, இல்லை நமக்கு நாமே வாழ்வதில் என்ன சாதக பாதகங்கள் இருக்குன்றத பாதகங்களை பின்னாடி பேசுவோம். இப்போ சாதகமான என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நேயர்கள் சொல்லலாம். கேட்டுருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
4: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
3: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
5: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரியல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
10: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
11: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
9: மே 31 மாலை 4 முதல் 6 வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
12: இருக்கு. குடும்பமா குழு குழு சாரதா சம்மர் ஷாப்பிங்
13: திருச்சி சாரதாஸ்.
14: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நமக்கு பிடிச்சபடி வாழ்றது தான் சந்தோஷம், மகிழ்ச்சி, உண்மையான மனநிறைவு தர்றது அதுதான் அப்படின்னு ஏன் சொல்ல முடியும்? நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி ஒரு அமைதி கிடைக்கும். அது என்ன, அது நிலையானதாக இருக்குமோ அந்த அமைதி அப்படின்னு தோணுது ஒரு பக்கம். அப்புறம் இன்னொன்று, சுய மதிப்பு பெருகுதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பிறரோட பாராட்டை எதிர்பார்த்து நம்ம இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் நாம் இருக்கும்போது நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சிந்திக்கலாம் இல்லையா? சுயமரியாதையோடு வாழ்கிறது தானே நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படி சிந்திக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் வேறு என்ன சாதகங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சமூகம் இப்போ ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கும், அப்புறம் அதே விஷயத்துக்கு பாராட்டாது, அதுக்கு வந்து இகழ ஆரம்பிக்கும். இப்படி யோசித்தோம்னா நாம் இந்த கட்டத்தில் என்னடா செய்கிறதுன்னு குழம்பி போயிடும். அதனால் சமூகம் மற்றவங்களுடைய பாராட்டுக்கள்லாம் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கும். அவங்களே எப்போதுமே திருப்திப்படுத்த முடியும்னு சொல்ல முடியாது அது ஒரு பக்கம். அப்புறம் நாம் நமக்கு பிடிச்சபடி வாழும்போது, நம்ம விருப்பப்படியே இருக்கும்போது மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு அடிமையாக நாம் இருக்க வேண்டியதில்லையோ அப்படின்னு நம்ம சிந்திக்கணும்ல. அப்போ இவ்வளவு சாதகங்கள் இருக்குன்னு, இதில் நமக்கு பிடிச்சபடி வாழ்றதில்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். ராஜேஸ்வரி
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா,
0: புகழும்படிதான் வாழணும். ஆனா இருங்க, இவ்வளவு நேரம் அடுக்கடுக்கா வரிகளை போட்டு ஆகாசவாணிய புகழ்ந்தீங்க, அது வரைக்கும் நல்லா கேட்டுச்சு பாருங்க. அடுத்து நீங்க ஏதோ கருத்து சொல்ல வரீங்க, அது விட்டு விட்டு கேக்குது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறது? அதுவா இதுவால என்ன சொல்ல இப்ப சொல்லுங்க.
1: என்ன
0: பாத்தீங்களா, விட்டு விட்டு கேக்குது. பாராட்டுறத மட்டும்தான் அனுமதி. சரி, இணைப்பே அப்படி செயல்படுது. என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னே தெரியலையே. முயற்சி பண்ணுங்கள், கொஞ்சம் நல்ல இணைப்பு கிடைக்கிறது பேசுங்க. ஆஹா, போச்சு. சரி, திருவானைக்காவல் திருச்சியிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் வாட்ஸ்அப் வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவர்கள் பாராட்டும்படி வாழ்வது சிறந்த முறையில் வாழும் வாழ்க்கை. சமையல் என்றாலும் சமுதாயம் என்றாலும் பாராட்டு அவசியம். இது ஊக்கப்படுத்தி நம் வாழ்க்கையில் மேலும் முன்னேற வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி அவர்கள் வாட்ஸ்அப் வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்காகவே தான் வாழணும். இரண்டு வார்த்தை பாராட்டினா போதும், அவன் என்ன வேணும்னாலும் செய்வான்னு நினைக்கிற ஆட்கள் தான் நிறைய. செய்து செய்து நம்ம கடைசியில் பார்த்தா நமக்கான மகிழ்ச்சி வாழ்க்கையே தொலைச்சிருப்போம். இதனால் இரு பக்கமும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். நாங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியெல்லாம் அவ்வளோ பாராட்டுகள் தான் கிடச்சிது. இப்போ செய்கிற அளவு குறைஞ்ச பிறகு பாடிய பாராட்டுகள்லாம் மிஸ்ஸிங்காக அப்படியே போட்டிருக்காங்க. அவங்க என்ன வார்த்தை போட்டிருக்காங்களோ அதை அப்படியே சொல்கிறோம். இனிமே தான் நமக்கான வாழ்வையும் வாழ வேண்டும் அப்படின்னு பெல் டவுன்ஷிப்லேருந்து ராமலட்சுமி. இவங்க பாருங்கள், அது வந்து அந்த வாழ்க்கையினுடைய படிநிலைகளை வச்சு இவங்க யோசிக்கிறாங்க. நல்ல வேலையில் வளமாக நலமாக இருந்தபோது நடக்கிற மாதிரியா இப்போ நடக்குது? இப்போ ஓய்வு பெற்றுவிட்டோம், இப்போ நிலைமை மாறிப்போச்சு, இப்போ அந்த மாதிரியே பாராட்டிகிட்டு இருப்பாங்கன்னு பார்க்க முடியுமா? இதுக்கு முதலேருந்தே நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. வாங்க, வணக்கம். யார் இங்கிருந்து?
2: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: நான் திருப்பூர் மாநகர் மன்னாரை பாராப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுகிறேங்க.
0: ரங்கசாமி அவர்கள்?
2: ஆமா.
0: முதல் முறையா பேசுறீங்களா?
2: நிறைய மிகுதே நாட்கள் பேசிக்கிறேங்க.
0: அதான் நிறைய பேசிருக்கேன், என்ன போய் தெரியல.
2: இரண்டு திங்களுக்கு பிறகு மீண்டும் உங்களோட பேசுகிறேன்.
0: சரிங்க, சரிங்க, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க?
2: நலமான இருக்கிறேன், நீங்கள் நலமாக இருக்க வாழ்த்துகிறேன்.
0: நன்றி. ரங்கசாமி அவர்களே, எது மகிழ்ச்சி நீங்க சொல்லுங்க.
2: மகிழ்ச்சிக்கு வந்து நம்ம சார்ந்து வாழ்ந்துறதான் மகிழ்ச்சிங்க. அடுத்தவங்க வந்து நம்ம நல்ல விஷயத்துக்கு பாராட்டுவாங்க, கெட்ட விஷயத்துக்கு பாராட்டுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம எதாவது கம்மியா தான் பண்ணிருப்போம், சின்ன விஷயம் தான் இருப்போம், அதை மிகப்பெடுத்து சொல்லுவாங்க. நம்ம அதுல வந்து அந்த மிகைப்படி சொல்றது, நம்ம வந்து அதுல வந்து நம்ம நம்ம இதய

0: மறந்துடுவோம். நம்மளுடைய திறமைகள் மற்ற இதையெல்லாம் நம்ம மறந்துடுவோம். அந்த வந்து அவங்க பாராட்டுறீங்க, இவங்க பாராட்டுறீங்கன்னு சொல்லி அடுத்துக்கிட்டு நம்ம நகரக்க முடியாம போயிருங்க.
1: ஒரு மாதிரி மயங்கி போய் ஒரு மாய உலகத்துல போயிரும் அந்த பாராட்டை கேட்டு.
0: ஆமாங்க, இப்போ பாத்தீங்கன்னா இத வேண்டாம் சொல்லாம இந்த ரீல்ஸ் சிலதை பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து அப்படியே மயங்கிடுறாங்க. மயக்கம் அந்த மயக்க நிலையே இருக்கிறாங்க. அதனால வந்து இவங்களுடைய தத்தார்ப்பு இதை வந்து போறது இல்லைங்க. நாம அவங்க மாதிரி வாழணும், இவங்க மாதிரி வாழணும் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்துடுறதுதான் மயக்கம் வந்தது. நம்மளுடைய பிறருடைய வந்து என்ன பிறருடைய பாராட்டுதலுக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து 100% நம்மளுக்கு என்ன மகிழ்ச்சி நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம மகிழ்ச்சி நம்ம தெரியாதுங்களா? ஒரு வேலையை செய்யறோம் அது முழுமையா இருந்தா நம்மளுக்கு மகிழ்ச்சி அடையாது.
1: மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களுக்கு வழி தெரியாதா?
0: ஒரு வேலையை செய்யும் போது முழுசா நடந்தே நம்ம நம்ம மனசுக்கு தான் தெரியும். அது முழுமையை பண்றது இல்லையா? ஒரு இப்ப நம்ம மிஷின் முழுசா பேசிக்கிறோங்க, அத வந்து நல்லா ரெடி பண்ணி கொடுத்தோமா இல்லையா எனக்கு தான் தெரியுங்க. அவங்களுக்கு தெரியுங்களா தைக்கவங்களுக்கு தெரியுங்களா? அது என்ன பாதி வேலை அவசர அவசரமா கொடுத்துருப்ப இதா இருக்கு. அவங்க வந்து என்ன நல்லா தைச்சா தைக்க தைக்கிறது அவங்க வந்து அருமையா பண்டியப்பா உன்னைய மாதிரி ஆளே இல்ல முழுசாப்பு இல்லன்னா
1: நம்மளுக்கு தெரியும். அது வந்து நீங்க மனநிறையோட முடிக்கல ஒரு புதிய கண்ணோட்டத்தை நீங்க குடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். நம்மள சிந்திக்க தூண்டி இருக்கீங்க, நேயர்களும் இதை சிந்திப்பீங்க நினைக்கிறேன். என்ன சொல்ல வந்தாருன்னா அவரு இந்த பாராட்டு வந்து நம்மள ஒரு மாதிரி ஒரு தேக்க நிலைக்கு கொண்டு போயிரும் அப்படிங்கிறாரு. அவர் அப்படி யோசிக்கிறாரு. அப்போ போதும் நம்ம இது பண்ணாலே போதும் போட்டிருக்கு, அதை நல்லா தான் போயிட்டு இருக்கு, போதும் போதும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம் வந்துடுவோமோ அப்படி? அப்புறம் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்குன்னு நமக்கு தெரியாதா? இல்லை நம்ம ஒரு வேலையை பிடிச்சி செய்கிறோம், அந்த வேலையை நம்ம எந்த அளவுக்கு நிறைவாக செஞ்சுருக்கிறோம் அதுலேருந்து நம்ம மகிழ்ச்சி கிடச்சிட்டு போகுது, அதை அனுபவிச்சுட்டு போகிறோமே, இதை நாலு பேர் சொல்லித்தான் நம்ம அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கணுமா அப்படின்ற ஒரு உயரிய சிந்தனையை அவர் நமக்கு எடுத்து காட்டுறாரு. புதுக்கோட்டையிலேருந்து அஜித் வாட்ஸ்அப் வழியாக என்ன சொல்கிறாருன்னா, இவரும் அடிக்கடி நமக்கு கருத்துக்கள் அனுப்பி பங்கேற்கிற நேயர் போல தெரியல, ஒரு சில முறை அமைச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு, இது மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கெடுங்க அஜித் அப்படின்னு அவரையும் கேட்டுக்கிறோம். புதுக்கோட்டையிலேருந்து அமைச்சிருக்கிறாரு வாட்ஸ்அப் வழியாக. நமக்காகத்தான் வாழ வேண்டும், அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தால் நாம் நம் வாழ்க்கையை எப்போ வாழ போகிறோம்? அடுத்தவர்களை திருப்திப்படுத்தி வாழணும்னா நாம் வாழ்கிறது கஷ்டம், இருப்பது ஒரு வாழ்க்கை, அதை நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும் அப்படின்னு அவர் கட்டாயமாக சொல்லிட்டு போயிட்டார். திட்ட வட்டம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. கேட்டுட்டு இருக்கோம் வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோ.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இதுவரைக்கும் பார்த்தா நான்கு நேயர்கள் பிறர் பாராட்டும்படி வாழ்வதே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஏழு நேயர்கள் நம்ம கருமூலர் லால்குடியிலேருந்து அமைச்சிருந்தாங்க. அவங்க பொதுவாக சொல்லிட்டதுனால அது இயல்புக்கு வாழுங்க அப்படின்னால நம்ம ரெண்டு பக்கமும் சேர்க்காமல் ஒரு நடுநிலையாக வச்சுருக்கிறோம் வர. இப்போ ஏழு நேயர்கள் நமக்கு படித்தபடி வாழ்வதே சிறந்தது, அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கீரையசேசாமி அவர்கள் வாட்ஸ்அப் வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு பிடித்தபடி வாழ்வதே மகிழ்ச்சி இன்பம், பிறர் பாராட்டுக்கள் பெற நினைத்தால் நம் மகிழ்ச்சி தொலைந்து போகும் என்பது உறுதி அப்படின்ட்டாங்க. சரி, நமக்காக வாழலான்றாங்களே. மற்றும் ஒரு நேயர் கருமண்டபம் பி ஜியா இவங்க அமைச்சிருக்காங்க. இவங்க முதல் முறையை அனுப்புறது போல தெரியுது. அப்படியாக இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. பாராட்டுக்கள் உங்களுக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டதுக்கு. இது போல

0: தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்கிறோம். பிறர் புகழும்படி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் செய்யும் செயல்களுக்காக தானாக புகழ் வந்தால் பரவாயில்லை. புகழுக்காக ஒரு காரியம் செய்தால் அது தற்பெருமையாக கருதப்படும். பெருமை கருதாமல் செய்யும் செயலே சிறந்த செயலாகும். அதற்கு நாம் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக வாழலாம். ஊருக்கு வாழாமல் நமக்கான சிறந்த வாழ்வு வாழ வேண்டும், அதுவே சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு தான் எல்லாமே, நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நாம் செய்கிற ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று செய்யும்போது அது மற்றவங்களுக்கும் பிடிக்குதுன்னா அப்போ பாராட்டினா அது தானாக வந்துட்டு போகுது, பரவாயில்ல. அப்போ பாராட்டுக்காக செஞ்சால் அது நல்லது கிடையாது, அது நல்ல செயலே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஜியா சொல்கிறதுலேருந்து கொஞ்சம் நமக்கு வந்து மாற்று கருத்தும் ஏற்படுது. சில நேரங்களில் நமக்கு பிடிச்சவங்க, இப்போ நமக்காக தானே வாழணும், அப்போ அதுக்கே வருவோம், நமக்காக தான் வாழணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம சில விஷயங்களை செய்யணும்னு நினைப்போம், அப்போ வந்து அவங்க பாராட்டணும்னு நம்ம எதிர்பார்த்தே செய்வோம். வேணுங்கனே இப்போ நாலு வார்த்தை அவங்க சொல்லணும்ப்போ அப்போ தான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அப்போ தான் அந்த உறவு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நமக்கே அது தோணும், நம்ம வேணுங்கனே அதை செய்வோம். இது குடும்பத்தில் மட்டும் இல்லை, வேலைத்தளத்தில் கூட பல இடங்களில் செஞ்சுருப்போம். நம்ம கூட வேலை பார்க்குறவங்களோ இல்லை நமக்கு மேலே இருக்கவங்களோ வந்துட்டு பாராட்டணுன்றதுக்காக நம்ம இதை இன்னும் சிறப்பாக செஞ்சு ஆகணும், அப்போ தான் நமக்கு வந்து பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு செய்யும்போது இன்னும் நல்லா தானே செய்வோம் அந்த பணியை, அதுவும் நல்லது தானே. இப்போ குடும்பத்திலையும் அப்படித்தானே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
1: பெரம்பலூர் மாவட்டம் அம்மாபாளையம் முத்து டைலர் பேசுகிறேன் மேடம்.
0: உங்கள் பேர்?
1: நம்மளால முடிஞ்சா செய்யணும், டைம் இருந்தா. தேவையில்லாம தன்னலத்தை விட்டுட்டு அடுத்தது போக
0: கூடாது. அவசியம் இல்ல.
1: ஆமா, அவசியம் இல்ல. நமக்கு நேரம் இருந்தால் பிறருக்காக செய்யலாம் எதா இருந்தாலும்.
0: இல்லை, இப்போ இது வந்து நம்ம உதவி அந்த மாதிரி போகலை, பாராட்டு அப்படி தான் பேசுகிறோம்.
1: அது ஒரு பாராட்டு தாங்க. ஒரு சில பேர் உதவி பண்ணா பார்க்கணுங்கிறதுக்காக செய்வாங்க. நாலு பேர் பார்க்கணும்,
0: சரி சரி,
1: அந்த புகழணும் அப்படின்னு நினச்சி கூட செய்வாங்க.
0: அப்போ நம்ம வந்து வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு செய்யணும், அதுதான் வந்து சரியான உதவியாக இருக்க முடியும். நம்ம வந்து பாராட்டுக்காக எதுவும் செய்யலை அப்படின்னு இருக்கணுங்கிறீங்க. இப்படிதான்
1: பாராட்டு, அதாவது பாராட்டுக்காக செய்யணும் வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் வீழ்ந்துருவோம், ஆனா திரும்பி எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
0: சரி சரி சரி,
1: விழுந்துதான் வந்திருக்கிறேன் நானும்.
0: சரிங்கய்யா சரிங்கய்யா. இப்போ எதுக்காக இப்போ அவங்கள திருப்திப்படுத்தி இவங்கள திருப்திப்படுத்தி அவங்க நல்ல சொல் சொல்லணுன்றக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு பிற்காலத்தில் ஒரு காலம் கடந்த பிறகு எப்படி நம்ம ஏன் இப்படி இருந்தோம் அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஆதங்க நிலைக்கு நம்ம ஏன் ஆளாகணும் அப்படின்னு யோசித்தோம்னா நமக்கு பிடிச்சபடியே வாழ்ந்துட்டு போயிடலாம்ப்பா அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பலரும் முன்வைக்கிறாங்களோ, இப்படி நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் இது மாதிரி பாடங்கள் கிடைத்திருக்கின்றனவோ அப்படின்னு சிந்திக்க வேண்டியிருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தேவஸ்தானம் பெட்டவாய்த்தலையிலிருந்து வேலுச்சாமி டெய்லர் பேசுகிறேன்.
0: வேலுச்சாமி அவர்களே, சொல்லுங்க சொல்லுங்க.
2: இது
0: மகிழ்ச்சி.
2: மகிழ்ச்சி வந்து நாம நமக்காக வாழ்றதுதான் மகிழ்ச்சி.
0: அப்படி போடுங்க. சரி சரி. அதே இப்படி எல்லாம் இந்த தையல் தொழில இருக்க ஒரு மூணு பேர் நிகழ்ச்சியில பங்கெடுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். மூணு பேரும் நமக்காக தான் வாழணுட்டீங்க.
2: ஆமா, அதாவது நாம நமக்காக தான் வாழ முடியும், பிறருக்காக வாழ்றது வந்து பின்னாடிதான் ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். நம்ம மனிதாபிமானோட மனசாட்சியோட நடந்துகிட்டாவே போதுமே.
0: சரி, இப்போ என்னன்னா இதில் என்ன நம்ம ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும்னு நமக்கு தோணுது. இப்போ பாராட்டும்படி வாழ்வதா, நமக்கு பிடித்தபடி வாழ்வதா அப்படின்னா, இப்போ நமக்கு பிடிச்சபடியே ஒரு சில செயல்களை செய்கிறோம்னா அது வந்து நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கோ நம்ம நண்பர்களுக்கோ பிடிக்காத ஒரு சிலவும் அதில் கலந்துருக்கும்னு அர்த்தம். அப்படி தானே, நமக்கு பிடிச்சதா இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு பிடிக்காத இருக்கும், அது கலந்துருக்கும். ஆனால் பிறர் பாராட்டும்படி வாழ்கிறது அப்படின்னா நமக்கு பிடிச்சது குறைவாகவும் மற்றவங்களுக்கு பிடிச்சது அதிகமாகவும் இருக்கும். இப்படி தானே நம்ம இதை புரிஞ்சுக்கணும், சரிதானே நம்ம புரிதல்?
2: பாராட்டு வந்து எப்படி வேணாலும் யார வேணாலும் பாராட்டிடுவாங்க அந்த, ஆனா பாராட்டு வந்து மனப்பூர்வமா இருக்காது. இல்ல,
0: ஓ அப்படி,
2: பாராட்டு வந்து மனப்பூர்வமா வேணும். அப்படிங்கும் போது பிறருக்காக ஓரளவுக்கு தான் நம்ம செய்ய முடியும், எல்லாமே நம்ம நன்மையாவே செஞ்சுட்டு இருக்க முடியாது. இல்ல,
0: சரி சரி சரி சரி. அது ஏன் ஒரு செயற்கையா இருக்கிறதுக்காக நம்ம எதுக்கு இவ்வளவு மெனக்கெடணும் அப்படிங்கிறீங்க? அது

0: இயற்கை வந்து வேற, இயற்கை வேற இல்ல.
1: ஆமா, அது மனப்பூர்வமா ஒண்ணு அவங்க பாராட்டு குடுக்கலன்னா அது ஒரு மாதிரி போலித்தனம் தானே இல்லையா?
0: மனப்பூர்வமானாக்க நம்ம மனசார நீங்க நான் செய்ய வேலை செஞ்சிருக்கேன், நீ நல்லா தச்சிருக்கப்பா, அது நல்லா புடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நல்லா இருக்கு அப்படின்ட்டு போவாங்க. அப்படிங்கும் போது ஒரு சிலர் நம்ம என் தொழிலை வச்ச பேசுறேன், நீங்க வேற தப்பா நினைச்சுக்காதீங்க. பாராட்டு வந்து நம்ம ஒருத்தருக்க ஒரு உதவி செய்யறோம்னாக்க, ஐயா உதவி செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு போயிருவாங்க. அங்கிட்டு போய் இன்னொரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா, ஐயோ இவரு அதை விட ஒரு நல்லா உதவி செஞ்சிருப்பாங்க. ஆனா தேவைக்கேற்ப நேரத்துல உதவி செய்யறதா, அது உருக்கை இழந்தவன் கை போல இருக்கன் கலைவலாம் நட்பு.
1: சரி சரி சரி, அதெல்லாம் தான் அவசியம். இப்படி வந்து இப்போ என்னை நான் ஒன்று செஞ்சுட்டேன்னு பாராட்டுவாங்க, என்னையோட மிகுதியாக செஞ்சுட்டா அவங்க இன்னும் பாராட்டுவாங்க. இதுக்கெல்லாம் நாளாக முடியுமா? போங்கய்யா, நமக்காக வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு தான் ஐயாவும் சொல்கிறாங்க. நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டதுக்கு. வாட்ஸ்அப் வழியாக உங்கள் கருத்துக்களை நிறைய நேர்கள் அனுப்பிச்சுட்டே இருக்கிறீங்க. இணைப்பில் வந்து பேசணும், நான் ஒரு அறிமுக நேயர், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 0431-246-102-1 இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைத்து பேசலாம். கேட்டுட்டு இருக்கோம் இந்த திருச்சி FM Rainbow 102.1.
2: கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: Thank you.

எது மகிழ்ச்சி? பிறர் பாராட்டும்படி வாழ்வதா, நமக்கு பிடித்தபடி வாழ்வதா அப்படின்னு கேட்டால், முசிறியிலேருந்து புனிதா வாட்ஸ்அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்காக வாழ்ந்தால் எப்படி சந்தோஷம் வரும், எனக்கு பிடித்த மாதிரி வாழும்போது எங்கே மகிழ்ச்சி? நாம் வாழ்வது ஒரு சமூகத்தில், சமூகத்தில் பிறர் சந்தோஷமாக இருந்தால் நாமும் சந்தோஷமாக இருக்க முடியும். உதாரணமாக பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் நல்லுறவு பேணி காக்கும் போது, நம்ம வீட்டில் தக்காளி கருவேப்பிலை இல்லைன்னா கூட அவங்கக்கிட்ட வாங்கி சமைக்கலாம். ஆனால் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அவங்களோட சண்டை போட்டால் அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமும் கிடைக்காது, நமக்கு தக்காளி கருவேப்பிலையும் கிடைக்காது. எனவே நாம் சந்தோஷமாக இருக்க, நம்ம சுற்றி உள்ளவர்கள் நம்மால் அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக பாராட்டுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சுற்றி இருக்கவங்க கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கணும், அப்போ அவங்க நம்மளை பாராட்டுவாங்க, நம்முடைய தேவைகளும் பூர்த்தியாகும் அப்படிங்கிறாங்க. இதை பிறர் பாராட்டும்படி வாழ்வதிலும் ஒரு ஒரு சுயநலம் அப்படி அதை சேர்த்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி முசிறியிலேருந்து புனிதா சொல்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். மற்றும் ஒரு நேயர் யார் எங்கேருந்துன்னா, ஆர் சிவகாமி, தஞ்சை மாவட்டம் திருவையாறுலேருந்து சொல்கிறாங்க. நமக்கான வாழ்க்கை என்பது இன்பம், ஆனால் பிறர்க்கான வாழ்க்கை என்றால் அது பேரின்பம். இந்த பேரின்பத்தை பெற வேண்டும் என்றால் எதிர்பார்ப்பு இல்லாத நிலை வேண்டும். பிறர் பாராட்டுவதையோ பிறரின் அங்கீகாரத்தையோ எதிர்பார்க்க வேண்டியதில்லை, மாறாக நம் மனதார செய்யும் ஒரு செயல் நமக்கான ஆத்ம திருப்தியை தரும், அதுவே நிரந்தரம். மேலும் அவ்வளவு விவரமாக இருந்து என்னதான் செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆர் சிவகாமி. இவங்க சொல்கிறதுலேயும் ஒரு உண்மை இருக்குது. அப்போ ஆக மொத்தம் நமக்காக வாழுங்க அப்படின்னு இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்னும் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு, பிறர் பாராட்டும்படி வாழ்கிறதா இல்லை நமக்கு பிடிச்சபடி வாழ்கிறதான்னு இன்னும் சிந்திப்போம். அடுத்த வாரமும் இந்த விவாதம் தொடரும் நேர்களே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நேரம் 10 மணி. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களின் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் 92.15% மாணவிகள் 96.47% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார்.
2: 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கிறது. அதே போல அரசு பள்ளிகள் சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் சிவகங்கை 97.42%, புதுக்கோட்டை 97.09%, தஞ்சாவூர் 96.89%, ராமநாதபுரம் 96.78%, திருச்சி 96.48%.
1: அறிவியல் பாடத்தில் 10,476 மாணாக்கர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். தமிழ் பாடத்தில் 34 பேரும், ஆங்கிலத்தில் 92 பேரும், கணிதத்தில் 3,194 பேரும், சமூக அறிவியலில் 3,336 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கு வரும் ஜூலை 8 முதல் 15 வரை மறுதேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் எனவும், இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்த வகை செய்யும் எனவும் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமையகத்திற்கு செல்லும் பிரதமர் உணவு பாதுகாப்பில் இந்தியாவின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த 4 மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்த புதிய

குடும்ப அட்டை வழங்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற இத்துறை சார்ந்த பணியாளர்களின் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர், நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் தரம் உறுதி செய்யப்படும் என்றார். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து இன்று 1257 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனகல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 2000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11:00.

திருச்சி வானொலி அலைவரிசைகள் எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் அதிபதியின் அழகிய காலை வணக்கம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாயிருக்கு. மாணவர்களை செம்மையா அசத்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்களை விட பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உறவினர்கள்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க. முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, எப்படி இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைகளை நாம தான் கொண்டாடணும். போராட்டம் போடு நிகழ்ச்சியோட சேர்ந்து திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தொடருங்கள். எங்களோடு நாங்கள் தொடர்கிறோம் உங்களோடு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள் எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் உற்சாகமான பாடல்கள் உங்களோடு தொடரும். இது போடு ஆட்டம் போடு.

0: తల పరుసం పొట్టదాల.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு. நேயர்களை உங்களின் நினைவிற்கு பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் உணவே மருந்து மருந்தே உணவு உரை வழங்குகிறார் தருமபுரி களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ரங்கநாயகி அவர்கள். பிற்பகல் 2:30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் ஆவாரம் பூவும் அற்புதங்களும் துறைப்பாடி டாக்டர் எல் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம். வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் எங்களோடு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்தியாலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். போடு ஆட்டம் போடு. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது வானொலி அலைவரிசைகளில் மாலை 6:30 மாநில செய்திகள், 6:15 உணவே மருந்து தகவல்களோடு இணைகின்றார் திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள். இரவு 7:25 உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் தொடரில் நுண்ணுயிர் கரைசல் தயாரிப்பு விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி பத்மநாபன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

நேயர்களை, நம்ம திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில மகாராஜபுரம் வி சந்தானம் அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நாகை ஆர் முரளிதரன் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் கடம். திருச்சி வானொலி அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு.

திருச்சி வானொலி அலைவரிசையில் 936 கிலோஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தது போடு ஆட்டம் போடு. நேயர்களே, நமது நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை வரவேற்கிறோம். உங்களின் விமர்சனங்களை நீங்கள் எங்களோடு மின்னஞ்சல் வழியாக பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. கடிதம் வழியாகவும் உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குனர் ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி 1. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இப்போ தொடர்ந்து கேட்கலாம் இருபட பாடல்கள். முதல்ல இதயம் படத்திலிருந்து நம் இதயம் தொட்ட பாடல்கள் இப்போது.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
7: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.

0: நேரம் காலை 11 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் எனவும், இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்த வகை செய்யும் எனவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. அதிகபட்சமாக அறிவியல் பாடத்தில் 10,476 மாணாக்கர் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். தமிழ்ப்பாடத்தில் 34 பேரும், ஆங்கிலத்தில் 92 பேரும், கணிதத்தில் 3,194 பேரும், சமூக அறிவியலில் 3,336 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கு வரும் ஜூலை 8 முதல் 15 வரை மறுதேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 4 நாட்களாக விளைநிலங்களை சேதப்படுத்திய யானை கூட்டம் வனப்பகுதிக்குள் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும், மீண்டும் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட வன அலுவலர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டு பகுதிகளில் இருந்து யானை கூட்டம் வெளியேறி தொடர்ந்து 4 நாட்களாக விவசாய நிலங்களில் புகுந்து பயிரிடப்பட்டிருந்த வாழை, மா, தென்னை என பல்வேறு விளை நிலங்களை சேதப்படுத்தியும் தண்ணீர் மோட்டார் பம்புகளை உடைத்தும் சென்றது. இதனால் விவசாயிகளின் தொடர்ந்த கோரிக்கையை அடுத்து வனத்துறையினரால் யானை கூட்டம் அருகில் இருந்த காப்புக்காட்டிற்கு விரட்டி அனுப்பப்பட்டது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
1: மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 1,257 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 78.95 அடியாகும். கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் HS பிரணாய் ஜப்பானின் கொடை நராக்காவை தற்போது எதிர்கொண்டு விளையாடி வருகிறார். மகளிர் ஒற்றையர் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா இந்தோனேஷியாவின் தாலிட்டா ரமாதனியை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: திருச்சி சாரதாஸ்.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: நிகழ்ச்சியின் முதல் நேரா இணைறாங்க. வணக்கம்.
12: வணக்கம்.
11: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
12: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வல்நாட்டு கிராமத்துல இருந்து கவிதா பேசுறேன்.
11: கவிதாமா, நலமா இருக்கீங்களா?
12: நல்லா இருக்கமா, நீங்க அதான் நல்லா இருக்கீங்களா?
11: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
12: கன்னத்தில் முத்தமிட்டா படத்துல இருந்து ஒரு தெய்வம் தந்த பூவை வேணும். எங்க பேச்சு பாடல் இருக்கு.
11: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள்.
12: வாழ்த்துக்கள்மா.
11: சரிங்கம்மா, தாயும் செய்யும் நலமா இருக்கணும்னு இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறோம். இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்மா. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு.
12: நன்றிமா.
11: நன்றி. நேர் விரும்பி கேட்ட பாடல் ஏ ரஹ்மான் இசையில் சின்மையை பாடியிருக்கிறார். இந்த பாடலை வைரமுத்துவின் வரிகளில்

0: பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: நேரம் இப்போ 11:22 ஆச்சு. திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நேர்களின் விருப்ப பாடல்களோடு

0: நேரம் இப்போ 11:26 ஆச்சு. நம்மோட உங்களோட நாங்க என்ன இணையறாங்க. வணக்கம். வணக்கம்மா.
1: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: கரூர் மாவட்டம் வடசேரில இருந்து பேசுறேன் மா, ஆனந்தி.
0: ஆனந்திமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் நிலையத்துல எல்லாரும் நலமா?
0: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோம், இறைவனர் அருளால. சரி, என்ன பாடல் வேணுமா
1: சொல்லுங்க.
0: சொல்லுங்க
1: பாடலா?
0: நல்லவனுக்கு நல்லவன்ல இருந்து. சரிங்கம்மா, கேட்டு பாடல் வந்துட்டே இருக்கு.
1: தேங்க்யூ.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்கள். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
8: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
9: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
10: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
9: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
11: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
12: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
13: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோ.
14: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: கதிரொளியின் உஷ்ணத்துக்கு இடையே காதுகளில் ரீங்காரமிடும் அழகான திரை இசை பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர் விருப்பமாய் உங்களோடு நாங்க என இனி நம்மோட இணையறாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. ஐயா கொஞ்சம் வந்து வானொலி பெட்டியில இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என் குரல் எனக்கே கேட்கிறது. சரி ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்கன்ற விஷயங்கள்லாம்
1: சொல்லுங்க.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன்.
0: எப்படி இருக்கு வெயில்?
1: வெயில் ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமா நேற்று சுமாராக வெயில் கொஞ்சப்ப, ஆனா நேற்று ரொம்ப வெயில்.
0: ஓரளவுக்கு கோடையை சமாளிக்கிற அளவுக்கு போன வாரம் எல்லாம் கொஞ்சம் மழையெல்லாம் இருந்தது இல்லையா? அது வரைக்கும் பரவாயில்ல. சரி, என்ன பாடல் வேணும் ஐயா உங்களுக்கு? சரிப்பா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள் ஐயா.
1: நன்றிமா.

இனி வரக்கூடிய பாடல் செந்தூர பூவே திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மலேசியா வாசியவன் ஷைலஜா பாடிய இந்த பாடல்.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள் இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள் நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்
2: கரூர் கூடைப்பந்து ஆட்டக்கழக செயலாளர் எம் முகமது கமால்தீன் அவர்கள் எல்ஆர்ஜி நாயுடு விளையாட்டு கோப்பை போட்டிகள் குறித்து
3: கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் வருகின்ற 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் 66ஆவது அகில இந்திய கூடைப்பந்து போட்டி ஆண்களுக்கும் 12ஆவது கேபி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி பெண்களுக்கும் 21ஆம் தேதி 7 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆண்கள் அணியில் ஐஓபி சென்னை, இந்தியன் நேவி லோனவாலா, இந்தியன் ஏர்போர்ட் நியூடெல்லி, கேரளா போலீஸ் கேரளா, இந்தியன் பேங்க் சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் ஆர்மி நியூடெல்லி மொத்தம் 8 அணிகளும் பெண்கள் அணியில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி, சதர்ன் ரயில்வே சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கத்தா, சவுத் பெண்கள் அணியில் 4 அணிகளும் கலந்து கொள்கிறது. முதலிடம் பெறுவர்களுக்கு 1 லட்ச ரூபாயும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளதன் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதி இலவசம், அனைவரும் வருக என்று கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
4: நேரம் இப்போ சரியா 11:42 ஆச்சு. உங்களோட நாங்க இதுதான் கேட்டுட்டு இருக்கோம். நம்மோட அடுத்து இணையறாங்க. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து சொல்லுங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க. எப்படி போயிட்டு இருக்க? போன வாரம் எல்லாம் ஜில் என்று இருந்த திருச்சி இந்த வாரம் கொஞ்சம் ஜிவ் என்று இருக்கிறது. ஓ, அப்படியா? இருட்டிட்டு இருக்கா? கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, என்ன பாடல் வேணும்?
5: கொஞ்சம் மந்தமா இருக்கு.
4: ஆனா நீங்க ஒன்னு நோட் பண்ணீங்களா? மந்தமா இருந்தாலும் வேர்க்கதாவே இருக்குது. ஃபேன் இல்லாம எல்லாம் இருக்க முடியல.
5: ஆமா மேடம், ஃபேன் இல்லாம இருக்க முடியல, ஒரு மாதிரி அணைச்சிக்கிட்டே தான் இருக்கு.
4: ஆமா ஆமா ஆமா. சரி, என்ன பாடல் சொல்லுங்க?
5: எனக்கு அயன் படத்துல இருந்து பல பல சிறப்பாகலாம் நீ.
4: ஓ சரிம்மா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
5: நன்றி மேடம். நன்றி மேடம்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ், தலைநகர், திருச்சி.
5: திருச்சி சாரதாஸ்.
6: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
7: இசையோடு இதமாய் பயணிக்கும் நேரம், 11:50 இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க என இப்போது இணைகிறார். வணக்கம்.
8: அனைவருக்கும் அன்புடன் இனிமையான வணக்கம் அம்மா. நான் திருச்சி செந்தனிக்குப்புறம் ஆல்பர்ட் பேசுறேங்கம்மா.
7: சொல்லுங்க, நலமா?

0: இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்மா. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாருமே நல்லா இருக்கும். சொல்லு,
1: சந்தோஷம், வாழ்த்துக்கள்.
0: என்ன பாடல் வேணும் ஐயா உங்களுக்கு?
1: எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற படத்துல இருந்து மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு அந்த பாடலை கொடுங்கம்மா, அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: கண்டிப்பாப்பா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இடைப்புல வந்ததுக்கு நன்றி கழப்பா.
1: நன்றி, வணக்கம்.
0: ஏதோ இந்த பாடல் கேட்டு உடனே மேகம் கொட்ட வேண்டும்னு சாமியை வேண்டிக்கலாம்.

0: நிகழ்ச்சி நிறைவு பாடலை கேட்கறதுக்கு இணைகிறார். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து?
1: சென்னையில இருந்து தனபால் மல்லிகா பேசுறேங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? அருமையான பாடல, நிறைய பாடலா கேட்டிருக்கீங்களா? இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கள் ஐயா.
1: நன்றி. நன்றி.
0: ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இந்த பாடலை கேட்கலாம். இளையராஜாவின் இசையில்

0: நேயர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நண்பர்கள் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில இயற்கையோடு நான் அப்படிங்கிற கருப்பொருள்ல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் தோழிகளே. மாறி வரக்கூடிய சூழல்லையும் கூட இன்னமும் நான் இயற்கை வழியா இந்த வழிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள் தொட்டுவாங்க. நம்ம வானொலி அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1. மின்னஞ்சல் வழியா உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. நேரம் நண்பர்கள் 12 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் மேலும் கவனம் செலுத்தும் என பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் 92.15% மாணவிகள் 96.47% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல செயல்திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை விளையாட்டுத்துறை சார்ந்த கோரிக்கைகளை வீர வீராங்கனைகள் உள்ளிட்டோர் தம்மிடம் தெரிவிக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 600,000 மலர் நாற்றுகள், 10,000 மலர் தொட்டிகள், 50,000 மேற்பட்ட மலர்களால் ஆன பிரம்மாண்ட உருவ பொம்மைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. வரும் 31ஆம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறும். நெல்லை மாவட்டத்தில் பள்ளி ஆட்டோக்கள் மற்றும் தனியார் வேன்களில் குழந்தைகளை அதிக அளவில் ஏற்றி செல்வதை தடுக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள பள்ளி வாகனங்களின் தரம், அதன் உறுதித்தன்மை உள்ளிட்டவற்றை பரிசோதிக்கும் வகையிலான வருடாந்திர ஆய்வுகளை துவக்கி வைத்து பேசிய அவர், விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருள்மிகு பத்ரகாளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் குண்டம் கம்பம் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் மால்விகா பன்சோத் முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் ஓனிலியை 21-17, 16

அறிவுடையோர் எல்லா நன்மையுமே உடையவராவர். அறிவில்லாதவர் எதனை உடையவரானாலும் எந்த நன்மையும் இல்லாதவரே ஆவர்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டீங்களா? நம்மளால சாப்பிடாம 15 நாள் வரைக்கும் உயிர் வாழ முடியுமா? தண்ணி குடிக்காம 5 நாட்கள் வரைக்கும் கூட இருக்கலாமா? ஆனா காத்துன்னு சொல்றத விட மூச்சுன்னு சொல்லலாம். மூச்சு விடாம 5 நிமிஷம் கூட வாழ்றது சிரமமான விஷயங்க. உண்மையிலேயே நாம சுவாசிக்கிற இந்த மூச்சு காத்து சுத்தமா இருக்குதா? நாம சுவாசிக்க வேண்டிய ஆரோக்கியமான காத்துல கரியமில வாயுவோட அதிகபட்ச அளவு 350 பிபிஎம் தான் இருக்கணுமா? ஆனா நாம இப்ப சுவாசிக்கிற காத்துல கரியமில வாயுவோட அளவு 427 பிபிஎம் இருக்கலாம். இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா இன்னும் 20 வருஷத்துல 500 பிபிஎம் அப்படிங்கிற அளவை தொற்றுமா? இதோட விளைவு என்னவா இருக்கும்னா, குழந்தைங்க ஸ்கூல் பேக்கோட லஞ்ச் பேக் எடுத்துட்டு போறது மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டரையும் தூக்கிக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வருமா? சரி, இதுக்கு என்ன தீர்வு? எல்லாரும் விட தேடிக்கிட்டு விஞ்ஞான உதவியோட வேற எங்காச்சும் உயிர் சூழல் இருக்குதான்னு தான் ஆராய்ச்சியில மேற்கொள்றாங்க. இயற்கை ஆர்வலர்களோட பதில் இதுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தா, பசுமை போர்வை அப்படிங்கிற காடுகளோட பரப்பளவை அதிகரிக்கணும், மரங்கள் செடி கொடிகளை போர்க்கால அடிப்படையில வளர்க்கணும், பூமியை குளிர்விக்க மரங்களோட பங்கு அளப்பரியதுங்க. ஆனாலும் இருக்கிற எல்லா மரங்களும் இயற்கையில எப்பவுமே மூச்சு காத்த உற்பத்தி செய்தா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லையா? ஆக்சிஜனை எப்பவும் வெளியிடக்கூடிய சில தாவரங்களும் நம்ம பூமியில இருக்கு. அரச மரம், மூங்கில், துளசி, இது மூன்றுமே ஆக்சிஜனை தொடர்ந்து வெளியிடக்கூடியதான். அரச மரம் வச்சு வளர்க்க நிறைய இடம் தேவைப்படும். ஆனா இப்ப நாம கட்டிருக்கிற வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில இருக்கிற இடத்துல இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்ல. அதுக்கு அடுத்தது மூங்கில், இதுவும் கிட்டத்தட்ட நிறைய இடத்த பிடிக்கக்கூடியதுதான். இப்ப இருக்க சூழலுக்கு ஏத்த மாதிரி முழுசா மூச்சு காத்த உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு செடி இருக்கு. அளவுல சின்னதா இருந்தாலும் ஆக்சிஜனை அள்ளி கொடுக்குதான். இதுக்கு தேவையான இடவசதியும் குறைவுதான். அதுதாங்க துளசி. பெரிய மரங்களை வளர்க்க முடியலன்னா கூட உயிர் சூழலை உயிரோட்டமா வச்சிருக்கக்கூடிய உன்னதமான இந்த சிறு தாவரத்தையாவது வளர்க்கலாமே.

நேயர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 நண்பர்கள் 12:10 மங்கை உலகம். இந்த நிகழ்ச்சியில இயற்கையோடு நான் மாறி வர்ற சூழல்ல நவீனத்துல நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இப்ப வரைக்கும் நான் இந்த விஷயத்திலலாம் நாங்க இயற்கையோட தான் இருக்கோம், இயற்கை வழியோட தான் நாங்களும் நடக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தாராளமா பகிர்ந்துக்கலாம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில. தோழிகளை நீங்க தொட்டு வரலாம் 431 மற்றும் 246 எண்கள் வழியா. 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்து செல்லும் பாப் கார்னர். 1 மணிக்கு தேனிசை கீதங்களோடு வளம் பெற காத்திருக்கிறது மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள்.

0: பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் உணவே மருந்து மருந்தே உணவு உரை வழங்குகிறார் தருமபுரி களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஜி ரங்கநாயகி அவர்கள். பிற்பகல் 2:30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் ஆவாரம் பூவும் அற்புதங்களும் துறைப்பாடி டாக்டர் எல் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம். 3 மணிக்கு இதமான பாடல்களோடும் இடையிடையே தகவல்களோடும் உங்களின் எண்ண கருத்துக்களோடும் அரங்கேற காத்திருக்கிறது இசைத்தூரல். மாலை 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்களின் வசந்த் வண்ண கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வர காத்திருக்கிறது பொன்மாலை 5 மணிக்கு. வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் உறவுகளே. FM ரெயின்போ 102.1
1: 10 ஆண்டுகளில் IAS வேளாண் அலுவலர்கள் வங்கி அதிகாரிகள் மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சம்மர் சம்மர் வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
5: சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர். 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. உங்கள் எதிர்காலத்தை தொழில்நுட்ப கல்வியில் உயர்த்த விரும்புகிறீர்களா? அப்படியானால் பாலிடெக்னிக் கல்லூரி தான் சரியான தேர்வு. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர். செய்முறை பயிற்சியுடன் கூடிய கல்வி. கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனியார் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. இப்போதே சேருங்கள். இன்றைய சரியான முடிவு, நாளைய சிறந்த வாழ்க்கை. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர்.

0: நேரம் 12:10. உச்சி பொழுதின் உற்சாகம் கூட்ட திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் மங்கையர் உலகம். தோழிகளே, எங்களோட சேர்ந்து நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில பயணிக்க நீங்களும் தயாரா இருக்கிறீங்களா? 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட 240-102.1 இந்த எண் வழியா அறிமுக தோழிகளை நீங்க இனிப்புல வரலாம். அறிமுகமான தோழிகளே, நீங்க 240-6-102.1 இந்த எண் வழியா வாங்க. இணைப்புல வந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கருத்து சொல்றதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். என்ன கருப்பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கையோடு நான். என்னதான் சூழல் நம்ம அப்டேட் ஆனாலும், என்னென்ன நாகரிக வளர்ச்சியில, நவீன வளர்ச்சியில, நவீன பாதையில நிறைய உபகரணங்கள் வந்தாலுமே, நிறைய வசதிகள் நமக்கு வந்துட்டாலுமே கூட, இந்த விஷயத்துல எல்லாம் நாங்க இன்னற வரைக்கும் இயற்கையை தான் நாங்க கடைபிடிக்கிறோம், இயற்கை வழிமுறையை தான் நாங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் நிச்சயமா இருக்கும். அப்படிப்பட்ட தகவல்களை இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில நீங்க எங்களோட பகிர்ந்துக்கலாம். உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றேன். அதிபதி
1: அடி கண்ணத்தா பொன்னத்தா என்னத்தா செல்லத்தா எல்லாம் வாங்கடியோ வாங்கடியோ வாங்கடியோ வாங்க.

0: சமக்குள்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: செம்ம செம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
4: சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர். 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. உங்கள் எதிர்காலத்தை தொழில்நுட்ப கல்வியில் உயர்த்த விரும்புகிறீர்களா? அப்படியானால் பாலிடெக்னிக் கல்லூரி தான் சரியான தேர்வு. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர். செய்முறை பயிற்சியுடன் கூடிய கல்வி. கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனியார் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. இப்போதே சேருங்கள். இன்றைய சரியான முடிவு, நாளைய சிறந்த வாழ்க்கை. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர்.
5: உங்களுடைய கருத்து பரிமாற்றத்துக்காக நாங்க காத்திருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல்ல பேசக்கூடிய தோழி எங்க இருந்து பேசுறாங்க கேக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் சார், நான் புதுக்கோட்டையில இருந்து கலையரசி பேசுறேன்.
5: வரவேற்கிறோம். நல்லா இருக்கும் கலையரசி, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். இயற்கையோடு நான்
6: May 16 அன்னைக்கு நான் கால் பண்ண முடியல, எதுவும் பேச முடியல. மன்னிச்சிருங்க சார், அன்னைக்கு விழா கொண்டாட
5: வானொலி உதய நாள்ல நீங்களும் சேர்ந்துக்க முடியல, வருத்தப்பட்டிருக்கீங்க, வருத்தத்தை நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு இணைப்பு கிடைச்சிருச்சு, நீங்க இன்னைக்கு வானொலியோட கொண்டாடுறீங்க, சரியா?
6: தேங்க்யூ சார்.
5: அதனால எப்போதுமே வானொலி உங்க கூடவே இருக்கும், நீங்க வருத்தமே பட வேண்டாம். கலையரசி சொல்லுங்க, இன்னைக்கு இயற்கையோடு நான் அப்படிங்கிற கருத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எந்தெந்த விஷயத்துல எல்லாம் இயற்கையோட இருக்கீங்க?
6: எங்க வீட்டுல கிரைண்டர் எல்லாம் இருக்கு, ஆனா கிரைண்டர் ஆட்ட மாட்டோம், மாவாட்டுகள்ல தான் ஆட்டுவோம்.
5: ஆட்டுகள்ல?
6: ஆட்டுகள்ல தான் ஆட்டுவோம்.
5: சரிங்க, அப்புறம் வேற என்ன விஷயத்துல எல்லாம்?
6: அதே மாதிரி நாங்க மிக்ஸி எல்லாம் இருக்கு, இருந்தாலும் ஆட்டுகள்ல தான் ஆட்டுவோம்.
5: சட்னி எல்லாம்?
6: ஆமா, சட்னி எல்லாம் ஆட்டுறது.
5: சரிங்க, ஆட்டுகள்ல எல்லாம் ஆட்டணும்னா நிறைய ஆட்டினாதான் அது ஆட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
6: சுவை, அது வந்து சுவை இருக்காது. இல்ல,
5: எதுல
6: அதனால
5: கூட நம்ம இயற்கையோட இருக்கணும்ன்றீங்களா?
6: ஆமா, ரொம்ப முக்கியம். இயற்கை இல்லாம நம்ம இல்லையே. மழையே இப்ப பெஞ்சாதானே நம்ம உடம்புக்கு நல்லது.
5: நிச்சயமாங்க,
6: பாருங்க,
5: ஆட்டுகள் இருந்தாலும் சரி, கிரைண்டர் இருந்தாலும் ஆட்டுகள் தான் பயன்படுத்துறீங்க. சரி, நீங்க இருக்கிறது நல்ல இயற்கை சூழலோ?
6: ஆமா, ஏசி சூழல் தான். பக்கத்துல குளம் இருக்கு எங்க வீட்டு பக்கத்திலே.
5: அப்ப ஜாலி?
6: ஜாலியா இருக்கும். அந்த காற்று வந்து நம்ம நைட் எல்லாம் வைக்கலாம் அடிக்காது எங்க வீட்டு சைடு எல்லாம். அந்த குழு குழுன்னு அந்த காட்சிகள்
5: நிறைய நேர்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அடடா நீ மட்டும் சொர்க்கத்து பக்கத்துல இருக்கிறம்மா அப்படிம்பாங்க.
6: ஆமா, அதுல இருந்துதான் நாங்க தண்ணியே புடிச்சு நாங்க வீடே கட்டினோம்.
5: ஓ, எவ்வளவு ஒரு பெரிய விஷயமெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்குது.
6: ஆமா,
5: கலையரசி குடுத்து வச்சவங்க.
6: ஆமா, எங்களை சுத்தி இயற்கையான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னா, மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு, மாமரம் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு, அவரை செடி இருக்கு, ஆமணக்கு செடி இருக்கு, மணத்தக்காளி கீரை இருக்கு, வேப்ப மரம் இருக்கு, புளிய மரம் இருக்கு, மணத்தக்காளி கீரை இருக்கு,
5: லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு.
6: தூதுவளை? ஆமா, தூதுவளை இருக்கு, துளசி இருக்கு, எல்லாம் அந்த ஜிப்ஸா விதை சொல்லுவாங்கல்ல,
5: ஆமா,
6: ஜூஸ்க்கு போடுறது.
5: ஆமா,
6: அதுதான் எலுமிச்சையில நான் போட்டு குளிப்போம் நாங்க எல்லா குடும்பமே சேர்ந்து.
5: சரிங்கம்மா, சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னைக்கு முதல் தோழியா மங்கை உலகம் நிகழ்ச்சியில வந்து இயற்கையோட நீங்க இருக்கிற அந்த சூழலையும் இயற்கை வழிமுறையை நீங்க என்னெல்லாம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப சிறப்பு. தோழிகளை இப்ப இவங்க பேசுனது மாதிரி, கலையரசி சொன்னது மாதிரி, உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நாங்களும் நம்புறோம். நீங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. மங்கை உலகம் நிகழ்ச்சியில சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240 121 மற்றும் 246 121 இந்த எண்கள் வழியா.
7: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி

0: பண்டு தரவம் பம் பம் ஐயா ஐயா நான் அம்மா எங்கேடு பொண்ணாக கொண்டாடு.
1: 10 ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க.

0: காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில தோழிகள்லாம் அவங்களுடைய கருத்துக்களை பகிரலாம்னு சொல்லிட்டோம். இயற்கையோடு நான் அப்படின்னு இன்னைக்கு யாரு அடுத்ததா பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: அனைவரும் நலமா?
0: எல்லாமே நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க?
1: நம்ம நிலையத்துல கேட்டுக்கிட்டே நாங்க எல்லாம் நலமா இருக்கோம். நான் திருவானைக்காவல தமிழ் செல்வி கல்யாண சுந்தரன் பேசுறேன்.
0: வரவேற்கிறோமா மங்கையர் உலகம் நிகழ்ச்சிக்கு. இயற்கையோட
1: இணைந்து வாழ்வத பத்தி பேச சொல்லிருக்கீங்க.
0: ஆமா,
1: ரொம்ப நல்ல தலைப்பு. எல்லாருமே அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் நானு.
0: சரிங்க,
1: அந்த மாதிரி இருந்தா நமக்கு உடலுக்கு நல்லது, மனசுக்கும் சந்தோஷமா இருக்கும்.
0: சரி, நீங்க இந்த நவீன வளர்ச்சி எல்லாம் வந்ததுக்கு
1: பிறகு எங்க வீட்டை பொறுத்த முதல்ல இயற்கையோட இருந்தா எங்க வீட்டுல வாழை இலையில சாப்பிடுறது எல்லாருக்கும் பிடிக்கும். அது ரொம்ப அதுல சாப்பிட்டு பார்த்தா அதுல சாப்பிடுற இதே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இதா இருக்கும் சாப்பிடுறது.
0: நம்ம வீட்டுல யதார்த்தமா சாப்பிட்டாலுமே விருந்துல சாப்பிடுற ஒரு நிம்மதியான ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியது வாழை இலை.
1: நாங்க வீட்டுல வாழை மரம் இருக்கிறதுனால அதை டெய்லி சுத்தம் பண்ணும் போது வீட்டுக்குன்னு தனியா நறுக்கி கொண்டு வந்து வச்சிருவோம். பக்கத்துல வந்து களிமண் இருக்கு, நாங்களே அதுல ஒரு 500-100 ரூபாய்க்கு புங்கங்கண்ணு வாங்கி வச்சு உருவாக்கி 4 கண்ணு நல்ல மரம் ஆயிடுச்சு. இப்போ
0: பெருசாயிடுச்சு.
1: இடம் யாருதா இருந்தா என்ன, நமக்கு பக்கத்துல இருக்கு, நமக்கு நல்ல காத்து வருது, நல்லா இருக்கு.
0: அதுவே பெரிய விஷயம் தான் நீங்க சொல்றது
1: அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்காரங்க வேணா வெட்டிக்கிட்டு அப்புறம் வந்து அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உருவாக்கி அந்த மரத்தை பராமரிச்சு நல்ல மரம் ஆக்கிட்டோம். இப்போ
0: சிறப்பு சிறப்பு கேக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு,
1: சந்தோஷம். அது பாக்கவும் நல்லா இருக்கும், எங்களுக்கு நல்ல காத்து கிடைக்குது.
0: நிச்சயமா நிச்சயமா. நீங்க சொல்லும் போது இப்ப முன்னாடி சொன்ன தோழி மாதிரியே நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம இயற்கையோட இருந்து இயற்கையோட அந்த பொருட்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்ல, இயற்கையோட சேர்ந்து வாழவும் நம்ம கத்துக்கணும்.
1: ஆமா, கத்துக்கணும். நமக்கு வந்து நீங்க இப்ப சொன்னீங்களா, இனி தாங்கம இந்த மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர் குழந்தைங்க முதல்ல கட்டிட்டு போறேன்.
0: நிச்சயமா. ரொம்ப சிறப்பு தமிழ் செல்வியம்மா, உங்களுடைய அழகிய கருத்துக்களை மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இயற்கையோடு நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: திருச்சி சாரதாஸ்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்குல்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல்

0: வழங்கும். ரியல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
1: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
2: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
0: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
3: இருக்கு. சூப்பர் கூல் ஸ்டைல் சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
5: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
6: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
5: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
10: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
11: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியா.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு இயற்கையோடு நான் அப்படின்னு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில கருத்துக்களை கேட்டோம். தோழிகள் பங்கேற்றவங்க ரொம்ப அழகா சிறப்பா உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சீங்க. நிறைய தோழிகள் பேசணும், கருத்தை பகிரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிருப்பீங்க. உங்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இயற்கையோடு நான் அப்படிங்கிற கருப்பொருளோடு இன்னைக்கு மங்கையர் உலகம் வளம் வந்தது. இயற்கையோடு இணைவோம் தொடரும் இன்னைக்கு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில வர இருக்கு. இன்னைக்கு நுண்ணுயிர் கரைசல் தயாரிப்பு அப்படின்றத பத்தி விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் பத்மநாபன் அவர்களோட நேர்முகம் இருக்குதுங்க. உடன் உரையாடுகிறார் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை தாராளமா எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. கடிதம் வழியா உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். இயக்குநர் ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு. இணைந்திருங்கள் நேயர்களே. இனி நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோ

0: துணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த இந்த பேச்சுக்கள் வழிவகை செய்யும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் வாழும் இந்தியர்கள் தமக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே இந்திய கலாச்சாரம் குறித்து ஓவியங்கள் வரைந்த இத்தாலி ஓவியர் ஜியாம்போலோவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், வாரணாசி குறித்து அவர் வரைந்த ஓவியத்தை தமது இத்தாலி பயணத்தின்போது பரிசாக அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாபாரதம் குறித்து அவர் 23 ஓவியங்களை வரைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆன் ஜியோ பேக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் தேசிய ராணுவ கல்லூரி கொரியாவின் தேசிய ராணுவ பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக தென்கொரியாவின் தேசிய நினைவிடத்தில் போரில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக திருமதி மேதா விஷ்ரம் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 18 தேதி திருமதி மேதா விஷ்ரம் குல்கர்னி இப்பதவியில் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற இடைக்கால பேரவைத் தலைவராக திரு சுதாகரன் இன்று பதவியேற்றார். அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவராகவும் திருமதி ஷனிமோல் உஸ்மான் பேரவை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் 24 தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 27 தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள் மன்னார் தெற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் தில்லி எல்லையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து 10 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்ரிட்ஸர் காவல்துறை ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 10 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள் ளிகளின் தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 91.86% உள்ளது. அரசு பள்ளிகளில் 97.42% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும், 97.09% புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும், 96.89% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
2: 10 வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம்.

0: 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்கள் 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை 0.51% அதிகமாக இந்த முறை வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சது. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5,171 பள்ளிக்கூடங்கள். அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கு. சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்திருக்கிறோம். ஒரு மாணவர் வந்து பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலனா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கிறோம். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு வந்தது.
1: சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரான் மற்றும் யுக்ரைன் பிரச்சினைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சீனா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பீஜிங் சென்று வந்ததை அடுத்து திரு புட்டினின் சீன பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. சீனா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் சீன பயணம் அமைந்துள்ளது. சீனாவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர். ஹுனான், குபே உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 19,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் இதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸ் பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். தற்போது 543 பேருக்கு நோய் அறிகுறி இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் 17வது முறையாக எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 15-17, 10-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்ததை அடுத்து இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஓனே லீவியை வென்றார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தயோயோ யமனகாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜியார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பீஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம்.

0: GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 பாக்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப் கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: டிஜிட்டல் திரை காட்டும் நேரம் இப்பொழுது 1 மணி. கேட்கலாம் இனி.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கென 2,90,00,000 ரூபாய் மதிப்பிலான 40 புதிய வாகனங்களின் செயல்பாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வாகனங்களை முதலமைச்சரே இயக்கி வைத்து சாவிகளை ஓட்டுநர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அகில இந்திய மருந்தகங்கள் இன்று மேற்கொண்டுள்ள ஒருநாள் வேலைநிறுத்தத்தை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் 800-க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் மூடப்பட்டுள்ளன. தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500-க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் மூடப்பட்டுள்ளன.

அறிவிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்ட சிறப்பு அம்சங்களை எடுத்துரைக்கும் சுங்குடி சேலைகள், மல்லிகைப்பூ மாலை உள்ளிட்டவை காய்கறிகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் செல்லப்பிராணிகள் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம்பகவத் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருள்மிகு பத்ரகாளி அம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் குண்டம் கம்பம் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்தி அறிக்கை மணி 1:45.

நேரம் இப்பொழுது 1:03 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. மனதை இதமாக்க ஆறுதல் தேவையில்லை, இசையின் இதமே போதுமானது. வார்த்தைகள் ஊமையாகும் பொழுது பாடலின் வரிகளே போதும். உணர்வுகளை புரிய வைக்க வலிகளை மறக்க மருந்துகள் மறுக்கும் பொழுது ராகங்கள் தேற்றும். கனத்த இதயத்தை கரைய வைக்க காந்த குரலே மிகையானது. இசையின் மாயையே மாயை. சில பாடல்கள் எல்லாம் வெறும் இசை அல்ல, அவை நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தின் ஞாபகங்கள், பொன்னான நினைவுகளை மீட்டெடுக்கும் கடித வழி விருப்ப பாடல்கள். கேட்கலாம் மதுரை கீதமாய் திருச்சிராப்பள்ளி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நீதிக்கு பின் பாசம், இந்த படத்திலிருந்து இருக்கக்கூடிய பாடல். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய இந்த பாடல் எங்களுடைய விருப்ப பாடலில் கேட்டிருக்காங்க. திருச்சி கல்லுக்குழி உலகநாதபுரம் கேசவன், காயத்ரி, அம்பிகா, காமாட்சி ஆகியோர் மற்றும் முருகேசன்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
8: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் கிட்ஸ் கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸ் ஷாப்பிங் கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சம கூல்.
9: ஒரு மணி 10 நிமிடம். தேனனை தெத்திக்கும் கீதங்கள் கேட்டுட்டு இருக்கோம். மதுர கீதத்தில் இனி இடம்பெறக்கூடிய பாடல் TM சவுந்தரராஜன், JV ராகவலோ எல்லாரும் ஈஸ்வரி பாடியிருக்காங்க. கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் தான் எங்களுடைய விருப்ப பாடல்னு கடித வழியாக எழுதி அனுப்பியிருக்காங்க. கோல்டன் குப்புசாமி, லதா, விக்னேஷ், சந்துரு, காவ்யா, பிரியா, மோகன், அனுஷ்கா ஆகியோர்

முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர் சந்திரபிரபா பிரபு நிஷாந்தி ஷைனி சரண் தேவி பிரபா இவங்க கேட்டிருக்காங்க. டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய இந்த பாடல் பரிசு திரைப்படத்திலிருந்து. பாடலை எழுதியவர் சுரதா.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: தேனிசை கீதங்கள் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை கீதமாய் விருப்ப பாடல்கள் கடித வழியே. இனி வரக்கூடிய பாடல் சபாஷ் மீனா திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருக்காரு. மலைக்கோட்டை ரங்கராஜ், தேவா, சரண்யா, தரிஷ்கா ஸ்ரீ கேட்டிருக்காங்க இந்த பாடலை.

1:25 ஆச்சு. அழகிய திரை இசை பாடல்கள், பழைய திரை இசை பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1ல். இனி வரக்கூடிய பாடல் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்காங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் இந்த பாடல் தான் எங்களுடைய ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட்டீஸ்வரம் சுவாமிநாதன், சாந்தி, விஷ்ணு, அனு, நிலாஷினி ஆகியோர்.

0: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
1: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
2: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
0: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
3: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: திருச்சி சாரதாஸ்,
5: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங். திருச்சி சாரதாஸ்.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
7: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸ்க்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
10: கே ஜே யேசுதாஸ் பி சுசீலா பாடியிருக்காங்க இந்த பாடல, பத்ரகாளி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில். கூகூர்ல

0: பொருட்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மீனா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள்.

0: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
8: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: நேர்களை உங்கள் நினைவிற்கு நமது பண்பலை 102.1 முதல் அலைவரிசையிலும் 2:15 மணிக்கு உணவே மருந்து, மருந்தே உணவு உரை வழங்குகிறார் தருமபுரி களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஜி ரங்கநாயகி அவர்கள். 2:30 மணிக்கு கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் ஆவாரம் பூவும் அற்புதங்களும் துறைப்பாடி டாக்டர் எல் கார்த்திக் அவர்களுடன் நேர்முகம். எஃப்எம் ரெயின்போ 102.1 மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடு. நேர்களே தமிழோடு விளையாட தொட்டு வர வேண்டிய தொலைபேசி 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோடு 246-102-1, மற்றொரு எண் 240-102-1. மதுர கீதத்தின் நிறைவு பாடலா ஒலிக்கவிருக்கிறது ஏம் ராஜா ஜிக்கி குரலில் குலே பகாவலி திரைப்படத்திலிருந்து இருக்கக்கூடிய பாடல். இந்த பாடல தன்னுடைய விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, ஷின்காட்டூர் ராஜேந்திரன் ஆகியோர்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதி கட்டமாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும், இரு நாடுகளுக்குள்ளேயுள்ள நட்புறவு இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரோம் நகரை தாம் அடைந்தவுடன் மெலோனியை சந்தித்து பேச வாய்ப்பு கிடைத்ததாகவும், பல்வேறு துறை சார்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மெட்டரலாவையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 96.47% பேரும் மாணவர்கள் 92.15% தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ் பாடத்தில் 34 பேரும்

0: ஆங்கிலத்தில் 92 பேரும், கணிதத்தில் 3,194 பேரும், அறிவியல் பாடத்தில் 10,476 பேரும், சமூக அறிவியலில் 3,336 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் முதல் இடத்தை கைப்பற்றியுள்ளது. தொடர்ந்து 97%க்கும் அதிகமான சதவிகிதங்களுடன் சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முறையே 2, 3, 4, 5 இடங்களை பிடித்துள்ளன. தேர்வெழுதிய 370 சிறைவாசிகளில் 354 பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கு வரும் ஜூலை 8 முதல் 15 வரை மறு தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளடக்கிய மேம்பாடு போட்டி திறன்களை முன்னெடுத்து செல்வதில் கணக்கு தணிக்கை இயக்குநரகம் முக்கிய பங்காற்றுவதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் திரு கே சஞ்சய்மூர்த்தி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய போட்டித்திறன் ஆணையத்தின் 17th ஆண்டு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்த மின்னணு காலகட்டத்தில் பொருளாதார ஆளுமையில் இந்த ஆணையத்தின் பங்கு முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் சட்ட குழுக்களிலும் சட்ட ஆணைய தலைவர்கள் நியமனத்திலும் மகளிருக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் பொதுநல மனு மீது மத்திய அரசு, மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரம் இன்னும் 4 உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சியில் 20% பங்களிப்பை வழங்கும் என்று தேசிய தகவல் கட்டமைப்பு பாதுகாப்பு மையத்தின் தலைமை இயக்குநர் திரு நவீன்குமார் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வர்த்தக தொழிற்கூட்டமைப்பின் இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நம் நாடு முன்னோடி நாடாக உருவெடுத்துள்ளதாகவும், உள்ளடக்கிய மின்னணு பொது கட்டமைப்பு மாதிரியுடன் செயலாற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். காகிதமற்ற பரிவர்த்தனை போன்ற முன்னெடுப்புகளின் மூலம் முறைசாரா பொருளாதார நிலையிலிருந்து அதிக உற்பத்தி திறன் கொண்ட டிஜிட்டல் பொருளாதார நிலைக்கு நாடு முன்னேறி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேகாலயா உம்ராய் ராணுவ மையத்தில் பிரகதி சிறப்பு ராணுவ கூட்டு பயிற்சி இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 12 நட்பு நாடுகள் இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ளன. தொழில் திறன் பரிவர்த்தனைக்கு சிறந்த தளமாக இந்த பயிற்சி வழிகோலுவதாக இந்திய காலாட்படையின் கூடுதல் தலைமை இயக்குநர் மேஜர் ஜெனரல் சுனில் ஷியாரோன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அகில இந்திய மருந்தகங்கள் இன்று மேற்கொண்டுள்ள ஒருநாள் வேலை நிறுத்தத்தை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் இன்று மூடப்பட்டுள்ளன. தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து திருச்சி மாவட்ட மருந்து விற்பனையாளர் சங்க தலைவர் கிருபானந்தமூர்த்தி தெரிவிக்கையில்,
1: இந்த ஆன்லைன் வணிகத்தை எதிர்த்து தவறான ஒரு மருந்துகள் மக்கள் கையிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சமுதாயத்தினர் தவறான வழிகளுக்கு ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. இந்த ஆன்லைன் வணிகத்தை நாட்டில் தொடரக்கூடாது. அதனால் நிறைய மக்களுக்கு சீரழிவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 2,90,00,000 ரூபாய் மதிப்பிலான 40 புதிய வாகனங்களின் செயல்பாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வாகனங்களை முதலமைச்சரே இயக்கி வைத்து சாவிகளை ஓட்டுநர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை

0: அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் நேரு உள் விளையாட்டரங்கில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை விளையாட்டுத்துறை சார்ந்த கோரிக்கைகளை வீர வீராங்கனைகள் தம்மிடம் தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க முனைப்புடன் செயலாற்றப் போவதாக தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். விருதாச்சலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதற்கு தமிழக அரசுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 600,000 மலர் நாற்றுகள், 10,000 மலர் தொட்டிகள், 50,000 மேற்பட்ட மலர்களால் ஆன பிரம்மாண்ட உருவ பொம்மைகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். மே 31 வரை நடைபெறும் மலர் கண்காட்சியில் பல கோடி மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் பூத்துக் குலுங்கின்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் 100,000 கொய் மலரால் வடிவமைக்கப்பட்டுள்ள பாம்பன் பாலம், ஜல்லிக்கட்டு காளை, தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் ஆகியவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளன. கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சேலம் மாவட்டம் ஏற்காடில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகின்றது. வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும் செல்ல பிராணிகள் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் பள்ளி ஆட்டோ மற்றும் தனியார் வேனில் அதிக அளவு குழந்தைகளை ஏற்றி செல்வதை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் கூறியுள்ளார்.
2: திருநெல்வேலி மாவட்டத்தில் 737 பேருந்துகளுக்கு இப்போது செக் பண்ண போறோம். வெஹிக்கிள் வந்து எமர்ஜென்சி டோர் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா, இல்ல ஆக்சிடென்ட் நடக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும், அதுக்குண்டான டெமோ எல்லாமே நம்ம ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் ஆபீசர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதோட வந்து நம்ம டிரைவர்ஸோடைய ஐ செக்அப் அண்ட் அதர் ஹெல்த் பாராமீட்டர்ஸையும் செக் பண்ணுவாங்க.
0: திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இதேபோல் திருச்சி, அரியலூர், தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு மையங்களில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்காலுக்கு அகல ரயில் பாதையில் பயணியர் ரயில் சேவை இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்கால் செல்வதற்கான ரயிலானது கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னர் மீட்டர் கேஜ் பாதையில் சென்று கொண்டிருந்தது. பல்வேறு காரணங்களினால் அந்த பாதையில் ரயில் போக்குவரத்து பின்னர் நிறுத்தப்பட்டது. இங்கு மீண்டும் ரயில் சேவை துவக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் அகல ரயில் பாதை பணிகள் நடைபெற்று நிறைவடைந்தது. இந்நிலையில் இன்று முதல் பயணிகள் ரயில் இயக்கப்பட உள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு மால்விகா பன்சோத் முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம், ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்துள்ளார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் இப்பொழுது 1:56.

0: 15 to 17 in Avia-les-Bains in southeastern France will focus on issues including artificial intelligence, trade, critical minerals, immigration, and global security. In Congo, the death toll due to Ebola outbreak has risen to 136. Health Minister Roger Kamba informed this amid the spread of deadly virus that has gripped the eastern part of the country. According to Congolese health authorities, the country has recorded 543 suspected cases and 32 confirmed infections, while neighboring Uganda has reported 2 confirmed cases. On to sports. In IPL cricket, Kolkata Knight Riders will take on Mumbai Indians at the iconic Eden Gardens in Kolkata. The match will begin at 7:30 p.m. Yesterday, Rajasthan Royals defeated Lucknow Super Giants by 7 wickets in a high-scoring match in Jaipur last night, keeping their playoff hopes alive. Rajasthan Royals overhauled the massive target of 221 runs with 5 balls to spare. Benchmark domestic equity indices were trading marginally lower in the afternoon session. The Sensex dropped 101 points to 75,100, while the Nifty dipped 24 points to 23,594 when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with his Italian counterpart Giorgia Meloni in Rome in a short while from now to boost economic cooperation. Prime Minister Modi and Giorgia Meloni outline roadmap for India-Italy strategic partnership, highlight several economic initiatives in a joint article. DRDO completes trials of drone-launched unmanned precision-guided missile. Defence Minister terms it a strategic milestone. Supreme Court rejects petition challenging Centre's decision to undertake caste enumeration. Severe heatwave grips north and central India. Temperature breaches 44-degree mark at several places. And in IPL cricket, hosts Kolkata Knight Riders to take on Mumbai Indians at Eden Gardens. And with that, we end the midday news.
1: நேரம் பிற்பகல் 2:15. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
2: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று உணவே மருந்து, மருந்தே உணவு உரை வழங்குகிறார் தருமபுரி களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஜி ரங்கநாயகி அவர்கள். நம்ம தமிழர்களுடைய ஆதி பண்பாடே உணவே மருந்து, மருந்தே உணவாக இருந்தது. இத எப்படி நாம உணரலாம் அப்படின்னா, அவங்க தாம் வாழ்ந்த நிலங்களுக்குரிய உணவுகளை காலநிலைக்கு ஏற்ப பிரிச்சு அந்தந்த காலத்துக்கு ஏற்ப எந்த உணவை நாம எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு ஏத்துக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து சாப்பிட்டு பழகி வந்தாங்க. இயற்கையோடு இணைந்த அந்த வாழ்வியல்ல ஆரோக்கியமானவர்களையும் மகிழ்ச்சியானவர்களையும் பார்க்க முடிஞ்சிச்சு. நாகரிகம் வளர வளர துரித உணவு பண்பாடு இயல்பான அந்த வாழ்வியலுக்குள்ளர ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த கட்டுக்கோப்பான உணவு பாரம்பரியத்திலிருந்து விலகி வேக உணவு கலாச்சாரத்தோட ஓட ஆரம்பிக்கும் பொழுதுதான் நமக்கு நிறைய நோய் நொடிகள் அண்ட தொடங்கிருச்சு. அப்ப இதுல இருந்து நாம மாறணும் அப்படின்னா மறுபடியும் பழசையெல்லாம் தூசு தட்டி எழுப்பணும். எப்படி எழுப்பணும்? உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு வாழ பழகிக்கணும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு ரொம்ப தெளிவா, ரொம்ப யதார்த்தமா தன்னுடைய அனுபவ கருத்தை உரை மூலமா வழங்க வர்றாங்க தருமபுரி களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஜி ரங்கநாயகி அவங்க.
3: நம்ம எல்லாம் ரொம்ப பாக்கியசாலிங்க. நாங்க வந்து களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல, அதாவது களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கம் அப்படின்றதுக்கு முன்னாடியே நாங்க வந்து தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுல ஒரு 21 மாவட்டங்கள்ல ஒரு 581 பஞ்சாயத்துக்களில் 1000 கிராமங்களுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 100,000 பெண்களை ஒருங்கிணைச்சு, அதாவது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை, பாதிக்கப்பட்ட பெண்கள், வறுமைக்கு உட்பட்ட பெண்கள், இந்த மாதிரியான பெண்களை எல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சு

அவர்களுக்கு உண்டான அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம் மாற்றங்களை, சமூக கலாச்சார மாற்றத்தினை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சு தொடங்கிய எங்களது அமைப்பு கிட்டத்தட்ட அவங்களுக்காக நிறைய பணிகள், அதாவது பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், ஆண்கள், இளைஞர்கள், வளரிலும் பெண்கள், இவர்களுக்கான பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், எந்த ஒரு இடத்தில் அநீதி நடந்தாலும் அதற்கு உண்டான குரல் கொடுப்ப ஒரு அமைப்பாக இருந்து நாங்கள் செயல்பட்டு வந்து கொண்டிருந்தோம். 2009 இருந்து களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கம் அப்படிங்கறத செயல்பட்டு வந்து கொண்டிருந்தோம். எங்களோட களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கம் 2023 சிறுதானிய ஆண்டாக அறிவிச்சிருந்த போது அப்ப சிறப்பா செயல்படுறவங்களுக்கான ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மாநில தலைவர் சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துல எங்க மாவட்டத்துல, அதாவது அதுலயும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முழுமையான சிறுதானிய கிராமமா உருவாக்க எந்த மாவட்டம் முடியுதோ, யாரால முடியுமோ அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தருணத்துல இருந்து நான் வந்து ஓராண்டு காலமாக கிட்டத்தட்ட என்னோட பகுதியில சேர்ந்த ஒரு கிராமத்தை வந்துட்டு, அது மலைப்பகுதியான கிராமம், அந்த கடமகுட்டைன்ற ஒரு கிராமத்தை வந்துட்டு முழுமையான சிறுதானிய கிராமமா மாத்தி அதே பார்வையிறதுக்காக நம்மளோட டிடிஎஸ்ல இருந்து, டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டில இருந்து வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட உழவர் ஃபவுண்டேஷன்ல இருந்து எங்களோட களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டங்கள் வந்து அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க. நம்மளோட அறம் சார்ந்த கார்த்திக் சார் அவங்களும் எங்களோட பகுதிகளை வந்து பார்வையிட்டு இருக்காங்க. நாங்க செய்யக்கூடிய வேலைப்பாடுகளையும் அவங்க சார்ந்திருக்காங்க. எங்களோட தேவைகள் என்ன அப்படிங்கறதும் அவங்க பார்த்திருக்காங்க. நாங்க மதிப்பு கூட்டி என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தியான ஒரு வகையில நாங்க முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 23 கூட்டு விவசாய குழு வச்சிருக்கேன். ஒரு 167 பேர் அதுல ஒருங்கிணைச்சு, அதுல வந்து 180 ஏக்கர்ல இயற்கை விவசாயமும் சிறுதானியத்தை முன் வச்சும் இந்த விவசாயத்தை வந்து நான் பாரம்பரிய விவசாயமாக இன்னைக்கு நான் பணி செஞ்சுட்டு வரேன்னா, அது எங்களோட களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு சொன்னாங்க, நமக்கு வந்து உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளோட நாட்டின் இறையாண்மையை மனசுல வச்சு, நம்மளோட குடும்ப அளவிலான உற்பத்தி, குறிப்பா சொல்ல போனா இந்த சிறுதானிய உற்பத்தியை நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து, நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருக்கணும், நம்மளும் ஆரோக்கியமா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சாப்பிட்ற எல்லாமே கெமிக்கல் சார்ந்த ஃபுட் பாக்கெட் அப்படின்னு தான் சாப்பிட்டு இருக்கோம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டு இருந்தோம். அதாவது சத்தான நல்ல ஒரு கீரைகள், பழங்கள், காய்கறிகள், சிறுதானிய பொருட்கள், முளைக்கட்டிய தானியங்கள், இந்த மாதிரியான உணவுகளை நம்ம உட்கொள்ளும் போது நம்மளோட உடலும் ஆரோக்கியமா இருந்தது. வாழ்நாளும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை தாண்டி நம்மளோட வாழ்நாளை வந்து உறுதி செஞ்சு கொண்டிருந்தது. ஆனால் நம்ம என்னைக்கு நம்ம வந்து இந்த உலகமய மக்கள் தாக்கம் நம்ம மீது வந்துச்சோ, அதுல இருந்து பார்த்தீங்கன்னாக்க பசுமை புரட்சிக்கு அப்புறம் வந்து நிறைய பஞ்சம், பட்டினி அப்படின்னு வந்ததுனால நம்ம எல்லாமே வந்து வெளிநாட்டோட இறக்குமதிகளை, இந்த வெள்ளை பொருட்களான பால் அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம சாப்பிட சாப்பிட தான் நமக்கு வந்து இன்னும் நோய் நொடிகள் அதிகமாச்சு, நம்மளோட வாழ்நாளும் குறைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம வந்து இங்க ஒரு பதிவு செய்யக்கூடிய ஒரு இதாக இருக்கு. அதோட ஒட்டி நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம ஆரோக்கியத்தை பத்தி யாருமே கவலைப்படுறதில்ல, நிலத்தை பத்தி நம்ம யாரும் பாதுகாக்கல. இன்னைக்கு நிலம் அப்படின்னு சொல்லி பண்ணா நிலத்தை எல்லாம் நம்ம வந்து அந்நியமயமாக்கப்படுறோம். ஏன்னா கார்பரேட் கம்பெனிகளுக்கு நம்மளோட நிலங்களை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளோட நிலம் நம்ம கையில இருந்தாதான் இன்னைக்கு நம்மளோட வாழ்வாதாரம் நம்ம கையில இருக்கும் அப்படிங்கறத நம்ம மறந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து அந்த மாதிரியான கார்பரேட் கம்பெனிகளுக்கு நம்மளோட நிலங்களை அவங்க கையகப்படுத்துறதும் இல்லாம நம்மளுமே வந்துட்டு கிராமப்புறங்கள்ல இருந்து நம்ம இந்த விவசாயத்தை நம்பி விவசாயம் செய்வதனால நம்மளோட விவசாயத்துல என்னத்தை நம்ம காண்றோம் அப்படின்றத அவங்களுக்கு ஒரு தப்பான ஒரு இதே வந்து தோன்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, விற்றுட்டோ இல்ல வேற ஏதோ நகரப்புறங்களை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த நகரப்புறம் நோக்கி போகிற வாழ்க்கை என்ன இருக்குது, அவங்களுக்கு வந்து உணவு விலை கொடுத்து வாங்கணும், அவங்க எல்லாமே அங்க போனா எல்லாமே ஏ டு செட் அவங்க விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்றத அவங்க மறந்துட்டு இருக்கிறது. அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஞ்ச நிலங்கள்ல கூட நம்ம பெண்கள், நம்மளோட களஞ்சியம் பெண் விவசாயிகள், அதாவது அந்த விவசாய பெண்களை ஒருங்கிணைச்சு நம்ம வந்து, அதாவது பஞ்சாயத்துகள்ல இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கல்லூரிகளிலா இருக்கட்டும், மானிய நிலங்களா இருக்கட்டும், அங்க வந்து நம்ம ஒரு குத்தகைக்கு எடுத்தாவது அவங்களோட உணவு உற்பத்தியை நம்ம பெருக்கணும். அதுவும் இல்லாம சத்தான உணவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா பருவநிலை மாற்றத்தையும் தாண்டி இன்னைக்கு காலநிலை நெருக்கடி நமக்கு வந்து வந்துட்டு இருக்குது. அந்த காலநிலை நெருக்கடியில நம்ம அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாதம் மும்மாறி பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு எங்க நினைக்குதோ அந்த இடத்துல 3 மாசத்துக்கு பெய்ய வேண்டிய மழை 3 மணி நேரத்துக்கு பெஞ்சு கொட்டிடுது. அப்ப அந்த தண்ணியை நம்ம சேமிக்க முடியுதா, சேமிக்க முடியல.
அதுக்கும் நாங்க என்ன பண்றோம்னா மழை நீர் எந்த இடத்துல எல்லாம் வருதோ அதே வந்து நம்ம பாதுகாப்பா சேகரிச்சு நம்மளோட நிலத்துல நம்ம அதை பக்குவப்படுத்தி காலநிலை மாற்றத்துக்கு ஏத்தவாறு நம்மளோட சிறுதானிய பயிர்களை நம்ம வந்து செய்யணும்.

0: எதிர்காலமே குழந்தைகள் தான். நம்மளோட சன்னதிகள் வந்து நல்லா இருக்கணும், அவங்களோட வாழ்நாள் வந்து நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு அவங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து பாரம்பரிய விவசாயத்தை பத்தி தெரியுமா, இல்ல வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி தெரியுமா, இல்ல இயற்கை உரங்களை பத்தி தெரியுமா? நம்மளோட நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருக்காங்க, நம்ம கையில இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம இங்க வந்து நிறைய விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம், விவசாய மாநாட்டுக்கெல்லாம் வருவாங்க, எங்களோட சேர்ந்து பயணிக்கும் போதெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க எங்க மக்கள் கிட்ட, அதாவது ஒரு விவசாயம் பண்றோம்னா அந்த விவசாயத்தோட தன்மை எப்படி இருக்கும்னாக்க, அதாவது அந்த அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நம்ம விளையிற அந்த விளைச்சல்ல வந்துட்டு அடியே இல்ல இருக்கக்கூடிய அந்த காட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரம் வந்து மண்ணோட தன்மையே நல்ல மறு உற்பத்தி செய்வதற்கு நமக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம மாடு வச்சிருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த நடு இருக்கிறது அதோட புல்லு, அது அதை வந்துட்டு நம்மளோட மாட்டுக்கு இது பண்ணும். அப்போ அந்த நுனியில் வரக்கூடிய அந்த அரிசி ஆகட்டும், கம்பு, கேழ்வரகு, சோளம் எதுவாக இருந்தாலும் நம்மளோட வீட்டுக்கு நம்மளோட பயன்பாட்டுக்கு இல்லாமல் நம்ம அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம பயன்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்றது. நாங்கள் எங்கள் பகுதிகளில் கூட்டு விவசாயமாக சேர்ந்து சிறுதானிய உற்பத்திகளை வந்து நிறையமாக அதிகரித்து அந்த உற்பத்தியை வந்து அவரவர் குடும்ப அளவில் கூட, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து பணப்பயிரிலிருந்து உணவு பயிருக்கு மாற்றுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதனால நாங்க வந்துட்டு இந்த பணப்பயிரிலிருந்து உணவு பயிருக்கு நம்ம குடும்ப அளவுல விளைவிக்க அந்த உணவு தானியங்களை நமக்காக கூட நம்ம விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 சென்ட்ல கூட நம்ம வந்து நம்மளோட குடும்ப அளவான உற்பத்தியை நம்ம செஞ்சுக்கலாம். அப்ப நம்ம தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யறதுக்கு நம்ம வந்து இயற்கை விவசாயம் செய்வதற்கு ஏதுவான வழிமுறைகள் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு சொல்லுவாங்க, இவங்க சொல்றாங்க நான் வந்து இன்னைக்கு இயற்கை விவசாயம் செய்யறேன் அப்படின்னும் போது பக்கத்து நிலத்துக்காரன் சொல்லுவான், இயற்கை விவசாயம் செய்யறதுனால உனக்கு என்ன லாபம் வரப்போகுது, தானியம் எவ்வளவு வரப்போகுது, நீ எவ்வளவு எடுத்து வச்சு. ஆனா அதே இயற்கை விவசாயத்துல செய்யறது பக்கத்து நிலத்துக்காரன் கெமிக்கல் போட்டு செய்யறான் அப்படின்னும் போது இருக்கக்கூடிய அந்த பூச்சி விரட்டிகள் எல்லாம் நம்ம இது பண்றதுக்கு நமக்கு அவங்க ஒரு டைம் சொல்லலாம், ரெண்டு டைம் சொல்லலாம், மூணாவது டைம் அவங்களும் மாறுறதுக்கு ஒரு வழிமுறையாகவும் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கறத சொல்லி நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அப்ப நம்மளோட உடல் முக்கியம், நம்மளோட சன்னதிகள் உடல் முக்கியம், அவங்களோட வாழ்நாள் முக்கியம், நம்மளோட ஆரோக்கியம் முக்கியம், நம்ம வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கை விவசாயத்தின் மூலமா நம்ம நிறைய எடுத்து சொல்லிட்டே போகலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்னதான் வெளியில இருந்து வாங்கி சாப்பிட்டாலும் சரியே, இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசாயன உரங்கள் போட்ட இந்த உணவை சாப்பிடும் போது இன்னைக்கு எவ்வளவு வியாதிகள் வந்திருக்குது பாருங்க. அந்த காலத்துல சாப்பிடும் போது சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் இன்னைக்கு சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒருத்தருக்கு தான் வந்து ஒரு வியாதி இருக்கும், சர்க்கரை நோய். ஆனா இன்னைக்கு வயிற்றில் கரு ஊற்றக்கூடிய குழந்தைக்கு கூட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல் மாறிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம வந்து இந்த இயற்கை விவசாயம் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த இயற்கை விவசாயத்தை நம்ம கையில் எடுத்தால் நம்மளோட வாழ்நாளை நம்ம உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு இயற்கை விவசாயத்துக்கு நம்ம எல்லாருமே முன்னெடுத்து செல்வோம், இயற்கை விவசாயத்தை கையில் எடுப்போம், இயற்கை உணவை நம்ம உண்போம். இன்னைக்கு நம்மளோட ஒரு குழந்தைகளின் பிறந்த நாள் அப்படின்னா கூட நம்மளோட மரம் நடணும் அப்படிங்கறத நட்டாலே ஒவ்வொருத்தரோட வீட்லயும் நமக்கு வந்துட்டு காற்று வந்து நல்ல ஒரு காற்றா சுவாசிக்கிறதுக்கு நமக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம இடங்கள்ல நமக்கு மரம் நட இல்லை அப்படின்னும் போதும் நம்ம ஒரு பஞ்சாயத்து அளவுல கூட ஒரு ஏரி கரைங்களில் இல்ல வந்துட்டு எங்க இடம் இருக்கோ, பள்ளிகளில் ஆகட்டும், கல்லூரிகள் ஆகட்டும், எங்க எல்லாம் இருக்கோ அந்த இடங்கள்ல நம்ம வந்துட்டு மரங்களை பாதுகாக்கணும், மரங்களை வெட்டக்கூடாது. இன்னைக்கு வந்துட்டு ஒரு மரத்தால நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதே நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால வந்து என்னைக்கும் நம்ம வந்து இயற்கை சார்ந்த ஒரு தற்சார்பு இயற்கை விவசாயத்தை செய்து அதை நம்ம முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற தத்துவத்துல சிறுதானிய உற்பத்தியுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தும் ஆரோக்கியமே அடிப்படை அப்படிங்கறத கருத்துல கொண்டும் சிறுதானியங்கள் உற்பத்திய குறைஞ்சது ஒரு குடும்ப அளவுல நாளும் நாம எப்படியாவது வளர்க்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 21 மாவட்டங்கள்ல குழு அமைச்சு மக்களுக்கு தேவையான பொதுவான அடிப்படை வசதிகளை இயற்கையாகவே எப்படி நாம கொண்டு வரணும் அப்படிங்கறத எடுத்து சொல்லி புரிய வச்சு, இதோட மட்டும் இல்லாம நீர் வளம் பெருக்கிறதுக்காக மழைநீர் சேகரிப்ப ஊக்குவிக்கிறது, நல்ல காத்து வேணும்னா மரங்களை வளர்க்கணும், நல்ல ஆரோக்கியம் வேணும்னா சிறுதானியங்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தணும், அதை அதிகப்படுத்துறதோட மட்டும் இல்லாம அதை நாம எல்லாரும் சாப்பிட பழகிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 1000 கிராமங்கள்ல 100,000 பெண்களை ஒருங்கிணைச்சு ஊக்கப்படுத்தி 180 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் செய்துகிட்டு நிறைய விஷயங்களை கையில எடுத்து ரொம்ப சிறப்பா

0: செயல்பட்டு வரக்கூடிய தன்னுடைய அனுபவத்தை நம்மகிட்ட இதுவரை பகிர்ந்துகிட்டாங்க. தருமபுரி களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஜி ரெங்கநாயகி அவங்க தன்னுடைய செயல்பாடுகளை பத்தி பேசுறது மட்டும் இல்லைங்க, எனக்கு பாடமும் தெரியும் அப்படின்னு பாடுறாங்க. கேட்டு மகிழ்வோமே.
1: ஊரு போச்சு, உறவு போச்சு, காடு போச்சு, களனி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. விவசாயம் மாறி போச்சு, பாரம்பரிய விவசாயம் மாறி போச்சு, பாரம்பரிய விவசாயம் மாறி போச்சு. எங்கே போச்சு, எங்கே போச்சு, எங்கே போச்சு, பாட்டம் பூட்டம் செஞ்ச விவசாயம் எங்கே போச்சு, எங்கே போச்சு, எங்கே போச்சு, எங்கே போச்சு, தாத்தா பாட்டி செஞ்ச விவசாயம் எங்கே போச்சு, எங்கே போச்சு, எங்கே போச்சு, எங்கே போச்சு.

0: ஆட்டுசாணம் மாட்டு சாணம் பசுந்தால் உரம் போட்டு மாடு கட்டி ஏறுழுது மண் வளத்தை பாதுகாத்து.
1: ஆம், வேளாண் பெருமக்களே தலைமுறை தாண்டி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு பாரம்பரியங்களை கொண்டு சேர்க்கும் கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்வோம், செயல்படுவோம். சிறுதானியங்கள் உற்பத்தியை அதிகப்படுத்தி ஆரோக்கியமான குடும்பத்தை அமைத்துக் கொள்வோம்.
0: இயற்கை தந்த விவசாயம், அந்த விவசாயம் இயற்கை தந்த விவசாயம் எங்க போச்சு, எங்கே போச்சு, எங்கே போச்சு, பாட்டம் பூட்டம்.

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: திரும்பும் திசையெங்கும் விரும்பும் இதயங்களின் செவிக்கு விருந்தாகும் இது திருச்சி வானொலி.
2: ஆகாஷவாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் இந்த கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம தினம் தினம் பாக்குற மஞ்சள் பூதான், ஆனா அதோட மதிப்பு ரொம்ப தெரிஞ்சிருக்க மாட்டோம். வெயில்ல வாடாம வறண்ட நிலத்திலையும் வளர்றது இது. இந்த மஞ்சள் நிற பூ நம்ம உடம்புக்கும் உயிருக்கும் ஒரு இயற்கை மருந்தா கூட இருக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆவாரம்பூ தாங்க அது. பழமையான சித்த மருத்துவத்திலிருந்து பாட்டி வைத்தியம் வரைக்கும் ஆவாரம்பூவோட அற்புதங்களை நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. உடம்ப குளிர்விக்க, சக்கரை அளவை கட்டுப்படுத்த, தோலுக்கு பொலிவு தர இந்த சின்ன பூ பெரிய சேவைகளை செய்யுது. ஆவாரம்பூவும் அற்புதங்களும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்மோட இருக்காங்க துறைப்பாடி முனைவர் எல் கார்த்திக் அவங்க. ஆவாரம்பூல என்னெல்லாம் செய்யறாங்க இவங்க தெரிஞ்சுக்கலாம், பயன்படுத்தலாம்.
3: வணக்கங்க. நான் வந்து நுண்ணுயிரல் துறையில முனைவர் பட்டம் பெற்றிருக்கேங்க. 2013 விஐடியில முடிச்சிருக்கேன். சசி ஃபுட்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் அண்ட் ஆரிஜின் அப்படின்னு ரெண்டு கம்பெனியை நான் நிர்வகிச்சிட்டு இருக்கேங்க. சிஓ நான் தான். உணவே மருந்துன்றது நம்ம அந்த சித்தர்கள் சொல்லிட்டு போனது, இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனுடைய தேடுதல் தாங்க என்னுடைய பயணம். அந்த காலத்தில் நம்மளுக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா டக்குன்னு ஒரு குப்பை மீனியை எடுத்து பறிச்சு இது பண்றதும், அக்கம் பக்கத்துல வீட்டுல இருந்த நம்ம தோட்டத்துல இருந்த ஏதாவது மூலிகையைதான் நம்ம மருந்தா நம்ம கொடுத்துட்டு வரும். உணவு பழக்க முறைகள் எல்லாமே மாற மாற டயபெட்டிஸ் ஆர்த்ரைட்டிஸ் எல்லாமே நோய்கள் வந்து இப்ப அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. 15 வயது குழந்தைங்க கூட இப்ப என்ன சொல்றாங்க, எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, மூச்சு வாங்குது, மூட்டு வலி, இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோங்க. அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ. மலை ஓரத்துல ஃபுல்லா இருக்கும், ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா விலேசையில அது பொரியலா பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம இப்ப சிட்டி கலாச்சாரம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னா, ஒன்லி பொங்கலுக்கு அந்த அறுசுவை வைக்கணுமேன்ற அன்னைக்கு மட்டும் அந்த ஆவாரம்பூவில் ஒரு கூட்டு பண்ணுவாங்க. ஏன் அந்த பெரியவங்க அந்த வார்த்தையை உபயோக பண்ணாங்க, இப்ப நான் போய் யாருக்குன்னா ஒரு மக்கள் கிட்ட போய் சொல்றேன்னு வச்சுங்களேன், ஐயா இதை நீங்க சாப்பிடுங்க, இது நல்லதுங்க, நிறைய மருந்து மாத்திர சாப்பிடுங்க, அதுக்கு மேல இதை ஒரு பொரியலாவோ இதை சாப்பிடுங்க நம்ம சொன்னா இதுக்கு ஆதாரம் இருக்கா?
4: திடீர்னு உங்களுக்கு ஏன் இந்த ஆவாரம்பூ மீது காதல்?
3: நான் MSc PhD பண்ணும்போது சக்கரை வியாதி வந்துடுச்சு.

0: எங்க அப்பா அம்மாக்கு ரெண்டு பேருக்கும். அப்ப எங்க அப்பா நான் முனைவிற்பானும் போது எங்க அப்பா என்ன கேள்வி கேட்டாரு, ஏண்டா நீ மைக்ரோபயாலஜி பண்ற, ஆராய்ச்சி பண்ற, இந்த சுகருக்கு எல்லாம் மருந்தே இல்லைன்றாங்களே, நீ ஏன் அதை இது பண்ண மாட்டேங்கிற,
1: ஆராய்ச்சி
0: பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற போது எனக்கு அது சுருந்தது. ஏன்னா நம்ம இந்த துறையை இப்ப சார்ந்து பண்றோம், அப்ப நம்ம படித்த அறிவு நம்ம வீட்டுக்கே உபயோகப்படலாம், அப்புறம் எப்படி நாட்டுக்கு அது போய் சேரும்? அப்ப நம்ம படிக்கிறது வந்து ஒன்லி நம்ம பணம் சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, வாய் வாழ்த்துலனாலும் வயிறு வாழ்த்தணும்னு சொல்லுவாங்க எங்க அந்த காலத்துல பெரிய பெரிய விஷயம் தெரியுங்களா அது. சோ அப்ப நம்ம குடுக்கற ஒரு விஷயம் வந்து மக்களை போய் ஒரு ஈஸியா சேரணும் அப்படின்னும் போது எங்க அப்பாவுக்கும் அந்த தேடுதல் இருந்தது. அவரு வந்து இந்த பாட்டி வைத்தியன்ற மாதிரி அவர் ஆரம்பத்துல இருந்து இந்த சிறு குறிஞ்சம் அதெல்லாம் சாப்பிடும்போது எங்க அப்பா சொல்லுவார், இதெல்லாம் சாப்பிடும் போது எனக்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுடா, அது என்னன்னு தெரியலையாடா, இது எவ்வளவு அளவு எடுக்கணும்னு தெரியலையா. அவர் முக்கியமான என்கிட்ட எழுப்பின கேள்வி வந்து இது எப்படி எடுக்கணும்னு தெரியலையே,
1: எந்த அளவு எடுக்கணும்.
0: ஆமா அளவு அதுதானே இப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அளவுக்கு மிச்சினா அமிர்தம் நஞ்சுன்ற மாதிரி எந்தெந்த அளவு, அதுதான் இப்ப மக்கள்கிட்ட ஒரு தெரியாத விஷயமா இருக்கு. ஒரு துளசியே ஆனாலும் அது எந்த அளவுல எடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியல. இதுதான் என்னுடைய ரியல் இன்ஸ்பயர் ஆனதுங்க. அப்ப எங்க அப்பா அந்த கேள்வி கேட்ட பிறகு அவருக்கு அந்த சாப்பிட்டு ஒரு மாற்றம் இருக்கும்போது அப்பயே இதை நம்ம எடுத்து முன்னேற்று நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட ஆராய்ச்சிகள்.
1: ஆராய்ச்சிகள்ல நீங்க மட்டும் இருந்தீங்களா இல்ல உங்க கூட நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் பங்கெடுத்தாங்களா?
0: முதல்ல என்னுடைய ஸ்ட்ரென்த் எங்க அப்பா அம்மாங்க. ஏன்னா நானும் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன், என் அப்பா அம்மாக்கு ஒரு விஷயம் சரியாகும் போது அது மத்தவங்களுக்கு சரியாகணும் அப்படின்னும் போது ஓகே இதை நம்ம முன்னெடுக்கலாம் அப்படின்னும் போது எனக்கு உறுதுணையா இருந்தது முதல்ல என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய தங்கை, என்னுடைய நண்பர்கள்.
1: பலதரப்பட்ட கண்டுபிடிப்புகள் நீங்க வந்து முனைப்போட பண்ணிருப்பீங்க இல்லையா? அதாவது எந்த அளவு இப்ப ஆவாரை வந்து கண்டிப்பா சுகர் லெவலை வந்து கட்டுப்படுத்துமா அப்படின்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருந்திருக்கும். சரி, இதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம், எப்படி வந்து இதை பண்றது அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்து இதுல வந்து மதிப்பு கூட்ட முடியுமா அப்படின்றது அடுத்து ஒண்ணு இருக்கு. இப்படி பலதரப்பட்ட சோதனைகள் இருக்கப்ப சோதனைகள்லாம் எப்படி நீங்க கையாண்டீங்க, யாரை அணுகுனீங்க, இதனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்னவா இருந்தது?
0: முதல்ல என்னுடைய தாய் தந்தையர், நான் படிச்சது எல்லாமே எஜுகேஷன் லோன்ல தாங்க படித்தேன். நான் ஒரு தமிழ் மீடியம் மாணவர், 12th வகுப்பு வரைக்கும் அப்ப டிரான்ஸ்போர்ட்ல இருந்தவர். ஆனா எந்த இதுலயுமே எங்க அப்பா அம்மா படிப்பு நீ நிறுத்தக்கூடாது, அதுக்கு என்ன வேணா நம்ம பாத்துக்கலாம், அதுக்கு விஐடி பல்கலைக்கழகமும் அங்கேயும் எனக்கு ஒரு நல்ல ஆராய்ச்சிக்கு வாய்ப்பு கிடைக்கவே என்னுடைய உத்வேகத்துக்கு அது ரொம்ப உறுதுணையா இருந்தது. அப்ப இந்த சைட்ல பண்ற இந்த ஆராய்ச்சிக்கான நிதிகள்லாம் வந்து என்னுடைய அம்மா அவங்களுடைய நகைகளை வைத்து எனக்கு இது சப்போர்ட் பண்ணாங்க. முதல் கட்ட ஆராய்ச்சி அனுராக் பல்கலைக்கழகம் ஹைதராபாத்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவரு காலேஜ்ல வந்து நாங்க இந்த அனிமல் ஸ்டடியை முதல்ல எடுக்கிறோம். ஒவ்வொரு கலரையா கலந்து மேஜர் பங்கு வந்து ஆவாரம், இது கூட சீந்தில் துளசி, சீனி துளசின்னு சொல்லுவாங்க, சக்க இயற்கையான ஒரு இலை, அது இனிப்பு கொடுக்கக்கூடியது. இப்படி நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுதான் இதை பண்ணிருக்கோம். இப்ப நான் சொன்ன இந்த 5 மூலிகைகளை எந்த விகிதத்துல ஒவ்வொரு விகிதமா கலந்து அந்த எரிகளுக்கு நாங்க கொடுத்து பாக்குறோம் எப்படி இருக்கு. பார்க்கும் போது எங்களுக்கு அபரிதமான ஒரு நம்ப முடியாத ஒரு ரிசல்ட், அந்த எலிகளுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப சிவியர் கண்டிஷன்ல இருந்தது கூட நல்ல குறைந்தது.
1: அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும், அந்த எலிக்கு சுகர் இருக்குதா அப்படின்றத?
0: எலிக்கு என்ன பண்ணுவோம்னா முதல்ல நல்லா இருக்க எலியை ஒண்ணு வாங்கி அதுக்கு சில கெமிக்கல் இருக்குங்க, அந்த கெமிக்கலை வச்சு நம்ம முதல்ல அதை தூண்டுவோம், அதுக்கு நோய் வர வைப்போம். இது வந்து அறிவியல் பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முறைங்க. இந்த எலிக்குன்னு ஒரு மீட்டிங் இருக்கு, நம்ம இதுக்கு போய் முறையா பர்மிஷன் வாங்கி, ஏன்னா அது ஒரு உயிரினம் இல்லைங்க, அது எல்லாமே முறையா நம்ம அங்கீகாரம் வாங்கி எல்லாமே முறையா டெஸ்ட் பண்ணி ஒன்னு ஒன்னா கொடுத்து அதுக்கு அந்த சுகரை வர வச்சு இயற்கையாவே அதுக்கப்புறம் தாங்க இதை கொடுக்க ஆரம்பிச்சோம். எலியில இருந்து நம்ம ரத்தம் எடுக்க முடியுங்க, அந்த ரத்தத்தை ஒவ்வொரு முறையும் எடுத்து நாங்க பிளட் டெஸ்ட் எப்படி நம்ம
1: மனிதர்களுக்கு பண்ற மாதிரி
0: அதே டெஸ்ட் தாங்க. அப்ப அதுல பார்க்கும் போது கொலஸ்ட்ரால் பிளஸ் இதனுடைய சுகர் நல்ல ஒரு மாற்றம் இருந்ததுங்க. அந்த காலத்துல ஆவாரம் பூவும் சொல்லுவாங்க, மேனி சொல்லுவாங்க, ஸ்கின் டிசீஸ்க்கு இதுக்கும்
1: நண்பர்கள்
0: மூலமா, அடுத்தது மனிதர்களுக்கு ஒண்ணு கத்துக்கிறதுக்கு இந்த நிதி எல்லாம் இதுக்கு தேவைப்படுறதுக்காக நான் சைனால 4 வருடம் உலக அரங்கல்ல 47th ரேங்க்ல இருக்க ஒரு ஃபேமஸ் இதுல வந்து அங்க சயின்டிஸ்டா ஒரு 4 வருடம் வேலை செய்யுங்க. மருந்து ஆராய்ச்சி துறையில 4 வருடம் இருந்தாங்க. அந்த மருத்துவ இதுல இருக்கும் போது அங்கேயும் வந்து உங்களுக்கு தெரியும் TCM சொல்லுவாங்க, ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன். நம்ம எப்படி சித்தா மெடிசனை போட்டுறோமோ சைனாலையும் வந்து ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அங்கேயும் நான் நல்ல கிருமிகள்ல இருந்து மருந்து எடுக்கிறதையும் பிளஸ் ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன்ல இருந்து மருந்து எடுக்கிற துறையிலையும் பணி செய்யும் போது அங்க ஒண்ணு அந்த அனுபவம் எனக்கு அதிகமா கிடைச்சிட்டு, மூலக்கூறுகளை பிரிக்கிறது, அப்புறம் இது எப்படி மக்களுக்கு போய் சேர்க்கறது அப்படின்ற அந்த நோக்கம் நம்மளுக்கு இருக்குதுன்னா அது சம்மந்தப்பட்ட அங்கேயும் போய் உலக லெவல்ல அவ்வளவு பெரிய டாப் 100ல இருக்க ஒரு பல்கலைக்கழகத்துல இன்னும் என்னுடைய திறமைகளை மேம்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சது.

0: நம்ம கிராமங்களில் அங்கங்க பூத்து கிடக்கிற இந்த ஆவாரம்பூ மீது காதல் கொண்டு அதை நீங்க தேடி எடுத்து அதற்குரிய ஒரு மதிப்பு கூட்டலுக்கு நீங்க நடத்திருக்கீங்க இல்லையா? ஆவாரம் பூவை வந்து நம்ம எடுத்துட்டோம், அதுல இருந்து என்னென்ன மாதிரியான பொருட்கள் தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி வந்தது?
1: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் பிரச்சனை, நான் இப்ப சொன்ன முதல் எங்க வீட்டுல பிரச்சனையே வந்து பிரச்சனை. அப்ப எங்க அப்பாவும் ஒரு பொருளாதார நெருக்கடி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நம்ம இந்தியால வந்து நடுத்தர குடும்பம் தான் அதிகம். ஒரு சுகருக்கு ஒரு மாத்திரை செலவு மட்டும் ஒரு வீட்டுல கணக்கு போட்டு பாருங்களேன், 3000 to 5000 ரூபாய் ஒரு ஒரு
0: மாசத்துக்கு வருது.
1: நடுத்தர குடும்பத்துல படிக்க வைக்கணும், அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியே வேற.
0: ஆமாங்க,
1: என்ன ரிஸ்க் எடுத்தாலும் ஒரு அப்பா அம்மா தம் பசங்களை படிக்க விடாம விட மாட்டாங்க. அப்ப ஏன் நம்ம வந்து ஒரு முக்கியமான இந்த ஒரு விஷயத்தை எடுத்து கம்மியான விலையில, ஏன்னா இது வந்து ஒரு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான், இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம எடுத்து அப்ப இத வந்து நம்ம ஏன் ஒரு மதிப்பு கொட்ட போற ஒரு பானம். ஏன்னா காலையில ஆனா நம்மளுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் வந்துடுச்சு, இப்போ ஓரளவுக்கு சத்து பானம் சத்துமா குடிக்கிற ஓரளவுக்கு. அப்ப அதே மாதிரி ஏன் நம்ம ஆவாரம் போல மார்னிங் ஒரு ட்ரிங்கா ரெடி பண்ணக்கூடாது? அது வந்து ஒரு 150 ரூபான்னும் போது ஒரு மாசத்துக்கு 150 ரூபான்றது ஒரு தனி நபர் எந்த ஒரு குடும்பத்தாலே ஒரு அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரைஸ். இதுதான் என்னுடைய நோக்கமா. அப்ப 150 ரூபா ஒரு மாதம் ஒருத்தரால செலவு பண்ண முடியும் போது அப்ப அவங்கள நோயில இருந்து காப்பாத்திக்கலாம். வெயில் காலம் அடுத்தது, எல்லாருமே வந்து டயபெட்டிஸ். உலக சுகாதார நிறுவனம் இன்னும் 19 மில்லியன் பீப்புள் இந்தியாவில சுகர் பீப்புளா வரப்போறாங்க ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க இன்னும் 10-15 வருடத்துல.
0: அப்ப எல்லாருமே வந்து சுகர் பீப்புளா தான் இருப்போம்.
1: ஜோக்கா கூட சொல்ல, நான் போற சில மீட்டிங்க எல்லாம் ஒரு அனுபவமே இருக்கு. போகும்போது ஒரு பக்கத்துல இருந்த சீட்ல இருந்தவர் கேக்குறாரு, சார் நீங்க சுகர் பேஷண்டா? ஆமாங்க, நான் வீட்டுல ஒரு டேப்லெட் மறந்துட்டு வந்துட்டேன், நீங்க கலர் மட்டும் காட்டுங்க நான் எடுத்துக்கிறேன்.
0: ஒரு மிட்டாய் மாதிரி எடுத்துக்க வேண்டியதா
1: இது, நம்ம சீப்பா இது பண்ணாலும் எவ்வளவு கவலைப்பட வேண்டிய விஷயம்ன்றது வந்து. அப்ப நம்மளுடைய மக்களுடைய சக்தி எப்படி விரயமாவது பாருங்க. மனச வந்து ரொம்ப நோக்கடித்துடுச்சு. நம்ம இந்திய மக்களும் தமிழ்நாடு மக்களும் எப்படி பேர் போனவங்க. இப்ப ஒரு நோயால உச்சகட்டம் உங்களுக்கு தெரியும், கை கால் விரல்கள் எடுக்கிறது, அதெல்லாம் பார்க்கும் போது மன ரொம்ப வேதனை. பாக்குற நம்மளுக்கே இவ்வளவு வேதனை போது அவங்க அனுபவிக்கிறவங்கள பார்க்கும் போது
0: கஷ்டமா இருக்கும்,
1: எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இது வந்து எங்க பேரண்ட்ஸ் மட்டும் இல்ல, யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. அப்போ அவங்களை வந்து நம்ம திரும்ப மருந்துன்னு சொல்லி அவங்களை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. அதாவது நம்ம எண்ணங்கள் தான் எல்லாமே சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை நான் ரொம்ப நம்புறவங்க.
0: இப்ப சைனாவில வந்து ஒரு 4 ஆண்டுகள் உங்களுடைய பயிற்சிக்காக அங்க இருந்தீங்க, முடிச்சிட்டு வந்துட்டீங்க இல்லையா? எப்ப வந்தீங்க நீங்க திருப்பி இந்தியாவிற்கு?
1: 2019 கொரோனாவுக்கு ஒரு வருடம் முன்னாடி கரெக்டா நான் இந்தியாவுக்கு வந்துட்டேங்க. இத வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னு வந்தேன். அதே ஒரு வருஷம் அதே சிச்சுவேஷன்.
0: சரிங்க,
1: என்னுடைய ஆராய்ச்சிகள் போயிட்டே இருந்தது, பட் அதுக்குள்ள கொரோனா வந்துடுச்சு. சோ கொரோனா வந்ததுனால நான் இன்னொரு கம்பெனில போய் 5 வருடம் வேலை பண்ணேங்க. இப்ப இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுக்கணும்னா உங்களுக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். என்னுடைய குடும்பத்தையும் பார்த்தாகணும், அட் த சேம் டைம் என்னுடைய பேஷனை நான் விட்டு கொடுக்க கூடாது மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டிய விஷயத்தையும். சோ அப்போ வந்து நிதி நெருக்கடினால நான் இன்னொரு கம்பெனில சேலத்துல 5 வருடங்கள் வேலை செய்யணாங்க, ஆராய்ச்சியாளராக வேலை செஞ்சுட்டே இருந்து. பட் என்னால முடியல, எப்ப நம்ம வந்து இது முழு நேரமா இதை செய்யணும் அப்படின்னும் போது கடைசியாக வந்து போன வருடம் முழு நேரமா அந்த வேலையும் விட்டுட்டு துணிஞ்சு நம்ம இறங்கும்னு சொல்லிட்டு.
0: இந்த அங்கீகாரம் பெறுவதற்கு நீங்க என்னென்ன வகையான சூழ்நிலைகளை வந்து கையாண்டீங்க?
1: குடும்பத்தோட என்னுடைய தங்கை ஆகட்டும், என்னுடைய ஒய்ஃப், அப்பா அம்மா எல்லாருமே வந்து நாங்க எல்லா இடத்துலயும் மக்கள் கூடுற சந்தைகள்ல எல்லா இடத்துலயும் நாங்க ஸ்டால் போட்டு பேசுவோங்க. இதனுடைய அருமைகள் என்ன, என்னதான் டெக்னாலஜிகள் வந்தாலும் அது மூலமா சில விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணாலும் மவுத் ஸ்ப்ரெட்டிங் தான். இப்ப நம்ம ஒருத்தர் கொடுத்து இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லா சரியாச்சுன்னா அடுத்தவங்களுக்கு
0: கொடுங்க.
1: இப்படி சாப்பிட்டு நிறைய பேர் வந்து போன் பண்ணி, பா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்ததுப்பா, இதை சாப்பிட்டவனே எனக்கு இவ்வளவு குணமா இருக்குப்பா அப்படின்னும் போது சில பேர் அழுதுட்டே எனக்கு இந்த கால் அரிப்பு வந்தா சொன்ன பாருங்க, அந்த ஹெவியா ஆயிடுச்சுன்னா கால் அரிப்பு இருக்கும். ஒருத்தவங்களுக்கு 1 வருடம் இருந்ததுங்க. இது சாப்பிட்ட பிறகு 1 மாசத்துல அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆனவனே அவங்களுக்கு ஒரு 70 வயசு பாட்டி, ஒருத்தரை போன் போட சொல்லி எனக்கு அவங்க அழுது இன்னைக்கு பேசினது கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து
0: இப்ப சர்க்கரை நோய்க்கு முதல் அறிகுறினா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்கும்?
1: முதல்ல வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ்ங்க, இடை குறைவு, சோர்வு, அடிக்கடி யூரின் போறது, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா இருக்கும். இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம உடல் மாற்றங்கள் ஏதோ ஒண்ணு நடக்குது.

0: முடிஞ்சவனே ஆரம்ப நிலையிலேயே நம்ம போய் மருத்துவரை பார்த்தணும். மருத்துவரை பார்த்துட்டு மருந்து நம்ம எடுத்தாலும் எப்போ போய் டாக்டரை பார்த்தாலும் மக்கள் கிட்ட இருக்க இப்போ ஒரு காமனான விஷயம், நான் எப்போ போனாலும் குறையலன்னு தான் சொல்றாரு, புது
1: ஆமா
0: மாத்திரையை தான் கொடுக்கறாரு.
1: கொடுக்கறாரு.
0: அதுக்கு காரணம் மருந்து மட்டும் இல்லை, நம்ம உடல் உழைப்பும் குறைந்து விட்டது. இந்த காலகட்டத்துல நம்ம சாப்பிட்ற உணவுடைய தரமும் குறைஞ்சு போச்சு. எல்லாமே சேர்ந்தா மட்டும்தாங்க இதை நம்ம முழுமையா விரட்டி அடிக்க முடியும். ஏன்னா இப்பத்துக்கு அறிவியல் பூர்வமா சொன்னா இதுக்கு குணப்படுத்துறதுன்னு யாரும் பொய்யா சொல்லக்கூடாது. இது வந்து நம்ம கடைசரிக்கு கண்ட்ரோலா வச்சுக்க முடியும்.
1: இந்த ஆவாரம் போய் எல்லாமே நீங்க சேகரிச்சிட்டீங்க, அதற்குரிய மதிப்பு கூட்டல் நீங்க வந்து பண்ணணும். இப்ப மதிப்பு கூட்டல்ல கூட வந்து பொருட்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி சிறு குறிஞ்சான் எடுக்கிறீங்க, துளசி எடுக்கிறீங்க, மத்த பொருட்கள்லாம் நீங்க வந்து செய்யறீங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுனீங்க, எந்த மாதிரி பதப்படுத்தி இதை எப்படி நீங்க வந்து ஒரு ஃபேக்டரியா ரன் பண்றீங்களா இல்ல வந்து வீட்டுல வச்சுதானா?
0: ஆரம்பிக்கிற காலத்துல வந்து நாங்க இது எல்லாமே இந்த பவுடரை நம்ம வந்து முறையான ஒரு இடத்துல வாங்கி கொடுத்து இதுக்கான இருக்கிற இண்டஸ்ட்ரியிலும் அதை பவுடரை அரைச்சிக்கிட்டோம். பட் இப்போ வந்து நாங்க பல்வரைசர் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி செட்டப் போட்டு நம்ம சின்ன பல்வரைசர் இதுக்கான பவுடர் ஆக்குறது, ட்ரை பண்றது, நிழல்ல உணர்த்துறது, அதுல சத்து போக கூடாது, நிழல்ல உணர்த்துறது, அந்த நிழல உணர்த்து இந்த ட்ரையர்னு சொல்லுவாங்க இப்ப மாடர்ன் மிஷின், அந்த ட்ரையர்ல இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பவுடரா இது பண்ணிட்ட பிறகு இது மாதிரி எல்லா மூலிகை முதல்ல தனித்தனியா பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த விகிதத்துல எங்களுக்கு சேர்க்கணும்னு எங்க அந்த ஆராய்ச்சி மூலமா தெரிஞ்சது இது சரி விகிதத்துல சேர்ப்பாங்க.
1: இதுக்குரிய ரைட்ஸ் எல்லாம் வாங்கிருக்கீங்களா நீங்க?
0: மூலிகைகளுக்கு வந்து என்ன ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ்னா இதுக்கு வந்து காப்புரிமைன்னு வாங்க முடியாது. ஏன்னா நம்ம இது இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்
1: கரெக்ட்டா.
0: எப்படி கொக்கோ கோலா இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேட் சீக்ரெட்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது மாதிரி நாங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த பேருக்கான ட்ரேட்மார்க் மட்டும் வாங்கிருக்கோங்க.
1: ட்ரேட்மார்க் வாங்கிருக்கீங்க?
0: ஆமா, ஆவாரம் அமிர்து இந்த பேருக்கு நாங்க வந்து ட்ரேட்மார்க் வாங்கிருக்கோங்க.
1: இப்போ ட்ரேட்மார்க் வாங்குறதுக்கு நீங்க என்னென்ன மாதிரி முயற்சிகள் எல்லாம் எடுத்தீங்க, என்ன மாதிரி சிக்கல்கள் இருந்தது அல்லது முயற்சிகள் என்ன பண்ணீங்க?
0: அதாவது காப்புரிமைக்கு தாங்க பிரச்சனை. ஏன்னா இந்திய மெடிசன் வந்து நம்ம என்ன சொல்லுதுன்னா, இங்க கிடைக்கிற ஒரு மெடிசனல் பிளான்ட்ல வந்து நம்ம காப்புரிமை வாங்க முடியாது. இருப்ப அதுல இருக்க மூலக்கூறுகள், நான் பத்த கட்ட ஆராய்ச்சி அதுதான் என்ன மாதிரி மூலக்கூறுகள் இருக்கு நம்ம போனா இன்னும் அதுக்கான நிதி அதிகமா தேவைப்படுதுங்க. 50 லட்சத்துக்கு மேல தேவைப்படுது. நான் இது வரைக்குமே நான் ஒரு 10-15 லட்சம் செலவு பண்ணிருக்கேன். இது ஒரு ஆவாரம் பூ தானே கிடைக்கிறது
1: தானே,
0: இவ்வளவு செலவு பண்ணீங்க, இது நாங்களே பறிச்சு
1: சாப்பிடுவேன்,
0: சந்தோஷம் தாங்க. நீங்க பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான், வேற என்ன எங்களுக்கு தேவை. சோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த மதிப்பு கூட்டலுக்கு இந்த சின்ன சின்ன மிஷின் எல்லாம் நாங்க வாங்கி இதை நாங்க கரெக்டா அந்த சரி விதத்துல சேர்த்து தமிழ்நாடு TNSST உடைய பேட்டன்ட் ஆபீஸ் சென்னையில இருக்க இந்தியா ஆபீஸ்க்கு நாங்க அப்ளை பண்ணியிருந்தோம். அவங்க எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நம்ம அதுக்கான காசை கட்டிட்டோம். அவங்க ஃபில் பண்ணி எல்லாமே அப்ளிகேஷன் போட்டாச்சு முறையா. சோ ஆவாரம்பு அமிர்தத்துக்கும் ஆவாரம்பு டிப் அதே மாதிரி. ஏன்னா அப்புறம் கார்பரேட், ஏன்னா நம்ம இப்ப வளர்ந்து வர துறையில எல்லா இடத்துலயும் நாங்க சுடுத்தனி போய் தேடுறது, இன்னும் 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறதுனால இது டிப்பாவும் முதல் முதல்ல நாங்க தான் இது
1: கண்டுபிடிச்சு.
0: அதே இது வந்து ஒண்ணு இல்லைங்க, அதே இது பவுடர் டிப்ல கொடுத்துருக்கோம். அதுக்கும் ஆவாரம்பு டிப்புன்றதுக்கும் நாங்க ட்ரேட்மார்க் வாங்கி வச்சிருக்கோம்.

0: மைக்ரோபயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்து மூலக்கூறுகளை தனித்தனியாக பிரிக்கிறது எப்படி, அதன் மூலியமாக வந்து என்னென்ன பயன்கள் பெற முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும், இதில் சைனாவில் 4 ஆண்டுகள் போய் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும், நம்ம தமிழ்நாட்டில் ஈஸியாக அங்கங்கே கிடைக்கக்கூடிய இந்த ஆவாரம் பூவை வச்சு மக்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசித்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. இது மக்கள்கிட்ட ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்றது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா?
1: கண்டிப்பாங்க. ஏன்னா இப்ப உங்கள மாதிரியே எப்படி நீங்க பாத்துல என்ன தொடர்பு கொண்டீங்களோ, இதே மாதிரி நான் ஒரு இடத்துல ஸ்டால் போடும் போதுதான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எனக்கு ஓரளவுக்கு கஸ்டமர் இருக்காங்க. இதுல லாப நோக்கம் ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா 150 மாசத்துக்கு குடுக்கறேன்னா எனக்கு என்ன பேக்கெட் போ வருமான வரை நீங்க புரிஞ்சுக்கலாம்.
0: அதனாலதான்
1: நான் டிஸ்ட்ரிபியூட்டர் அது மாதிரி எல்லாம் கூட நிறைய கொடுக்காம, ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம கமிஷன் அது இதுன்னு
0: கொடுக்கணும்,
1: எல்லாருக்கும் போய் சேரணும். சோ அதனால நாங்க மோஸ்ட்லி ஆன்லைன் சேல் தான். www.sasifoodsandherbals.in அந்த வெப்சைட்லயே எல்லாரும் மக்கள் டைரக்டாவே வாங்கிக்கலாம். www.sasifoodsandherbals.in எங்களுடைய வெப்சைட் தளத்துல போனீங்கனாலே இந்த எல்லா ப்ராடக்டும் நம்மள வாங்கிடலாங்க. எல்லாமே ஆன்லைன் தாங்க இது வரைக்கும் தான். ஏன்னா அப்பதான் வந்து மக்களுக்கு ஈஸியா சரி. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கையிலயும் மொபைல் ஆயிடுச்சு, முடியாது.

0: வயதுள்ளவங்க அதுல போய் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண தெரியாதவங்க எனக்கு அலைபேசி நம்மளுக்கு கூப்பிட்டாலும் 70-80 வயது உள்ள பீப்புளுக்கு எல்லாருக்கும் ஆன்லைன்ல போட தெரியாது. அப்ப அவங்களுக்கு நான் என்ன பண்றேன்னா டைரக்டா இந்த வாட்ஸ்அப் அட்ரஸ் பண்ணிட்டாலும் அவங்களுக்கு நான் கொரியர் அனுப்பிச்சிடறாங்க. இது அடிஷனல் சப்ளிமெண்ட் தாங்க, யாரும் இங்கிலீஷ் மருந்து நிறுத்தக்கூடாது, இது கூட ஒரு சப்ளிமெண்ட் மட்டுமே.
1: ஒருவேளை வந்து அவங்க அந்த இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கிறாங்க, அப்ப இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால நமக்கு என்ன பயன் இருக்குல்ல?
0: இப்ப இங்கிலீஷ் மெடிசன் ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டது எதுவுமே குறையலைங்க, அதாவது ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுக்கு அடிக்ட் ஆயிடுறோம் இல்லைங்க. அப்ப நம்ம இந்த மருந்து என்னன்னா ஊறி போய் நிறைய மருந்து இப்ப வேலை செய்யலாம். அதனால புது புது மருந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. WHO அதுதான் சொல்றது, எந்த ஒரு மருந்து சிங்கிளா யூஸ் பண்ணாதீங்க, கலவையா யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் சித்தர்களை யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இந்த மூலக்கூறுல அவங்க பிரிச்சு எதுவும் மருந்தா கொடுக்கல, கலவையா தான் கொடுத்தாங்க. அப்ப கலவையா கொடுக்கும் போது நம்ம உடம்புல அந்த எதிர்ப்பு சக்தி என்ன ஆகுது, உடனே அந்த இதுக்கு வராதுங்க, மருந்து நல்லா வேலை செய்யும். ஓகேங்க, அதனாலதான் இது வந்து காலையில வெறும் வயித்துல இப்படி ஒரு டீ காஃபி குடிக்கும், அது சப்ளிமெண்ட்
1: தானேங்க.
0: இப்ப ஆன்டி ஆக்சிடென்ட், இப்ப ஆவரம்பூ வந்து ஒன்லி இதுக்குன்னு மட்டும் இல்ல, அதான் சொன்னேன் நார்மல் பீப்புளுக்குமே இப்போ உடல் குளிர்ச்சி அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஒரு விஷயம். காலையில ஒரு மாற்று பானம் தான் இது.
1: இந்த ஊருக்குள்ள சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளவு படிச்சுட்டு பாரு லாஸ்ட்ல இந்த ஆவாரம்பூவை தேடி போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா?
0: நம்ம அதை பத்தி கவலைப்படுறது இல்லைங்க. நான் அதான் சொன்னேன், என்னுடைய அப்பா அம்மா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, வந்து இந்த உலகத்துக்கு போகும்போது ஏதோ ஒண்ணு விட்டு போனோம். இப்ப எங்க அப்பா அம்மா காசு பணம் சேர்த்து வைக்கலனாலும் இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா இப்ப சொன்ன பாருங்க, என் கூட துணை நிக்கிற என்னுடைய நண்பர்கள் ஆகட்டும், சித்த நண்பர்கள் ஆகட்டும், எனக்கு இப்ப வந்து ஒரு 40 வயது ஆகுதுங்க. சோ எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், போகும்போது ஒரு 4 பேருக்காவது இது ஒரு நல்ல விஷயம் கொடுத்துட்டு போனாது ஒரு திருப்தி இருக்கு.
1: இப்ப அதுல சில பொடி வகைகளும் கொடுத்திருக்கீங்களா, இது என்ன பொடி வகைகள்?
0: இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவங்களுக்கு சூப்பு, இப்ப எப்படி அடுத்தது குழந்தைங்க எல்லாம் ஜங்க் ஃபுட் போயிடவே சூப்பு நூடுல்ஸ் அது மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, கரெக்ட்டுங்களா? அப்ப அதே மாதிரி பாத நாராயணா, முடக்கத்தான் கீரை, ஏன்னா இதெல்லாம் கசப்புன்றதுனாலதான் சாப்பிடறது இல்ல குழந்தைங்க. அப்ப அதெல்லாம் ஏன் நம்ம சூப் வடிவத்துல கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சூப் வடிவத்திலயும் கொடுக்க ஆரம்பிச்சோம். சூப்ல வந்து இப்ப வந்து ஜாயிண்ட் லீவ் பிளஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இப்ப லான்ச் பண்றோம் ஆராய்ச்சி பண்ணிட்டு. அதுல இருந்து என்னென்ன போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், பாத நாராயணா, முடக்கத்தான் கீரை, முடவாட்டுக்கால் கிழங்கு, திரண்டை, எலும்புருக்கி, இந்த எல்லா கீரையும் வந்து யாருமே எடுத்துக்காத ஒரு விஷயம். பெரியவங்களே கசப்புனி இதை எல்லாமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஈவினிங் டைம் ஒரு சூப் மாதிரி யோசிச்சு பாருங்க, அப்ப குழந்தைங்க முதல் பெரியவங்க முறை ஒரு சூப்பா குடிக்கலாமா இந்த எல்லா கீரையும் போட்டதை?
1: சொல்றப்ப எங்களுக்கு எல்லாம் கசப்பு கண்ணுக்குள்ள தெரியற மாதிரியே இருக்கு.
0: இது அதுதான் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இது கசப்பு இல்லாத மாதிரி
1: மாத்திருக்கீங்க.
0: எல்லாத்துலயுமே நம்ம பிரதிநிதி போடாம நம்ம பச்சை பயிறு, ஓகேங்களா, இயற்கையா நம்ம கிட்ட டே டு டே லைஃப்ல சாப்பிடுற ஒரு விஷயத்த மட்டுமே கலந்து இதையும் வந்து ஒரு சூப்பா தான் கொடுத்துருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து இது சூப்புன்னும் போது அந்த டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன
1: ஆயிடுங்க,
0: உள்ள போயிடும். வயதானவங்களும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த பாதிக்கப்படுற ஒரு விஷயம் மூட்டு வலி பிரச்சனை தானேங்க. அப்ப இந்த கீரை மூலமா ஒரு சூப் மூலமா இதுவும் போதில்ல.
1: ஐயா, நல்லதை வந்து மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி எடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் பண்றதெல்லாம் சரிதான், லாபம் இருந்தாதானே எந்த ஒரு தொழிலுமே வந்து செய்யறதுக்கு மனசு ஒத்துக்கும்.
0: ஆரம்பத்துல நான் உள்ள வரும்போது எப்ப இதனுடைய பிரைஸ் நிர்ணயம் பண்ணனும், நான் அப்பவே நான் முடிவு பண்ணேன், எனக்கு இதுல வந்து ஒரு 10 ரூபா வந்தா போதும். இதுதான் நான் சொன்ன ஆரம்பத்துல, நான் வரும்போது நான் இதை முடிவு பண்ணிட்டு தான் நான் உள்ள வந்தேன். லாபம் நோக்கம் இல்லாம போய் மக்களுக்கு சேரணுன்றதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்தேங்க. ஏன்னா இதே துறை ஹெர்பல் பண்ற அதே வந்து நான் இன்னொரு கம்பெனி வச்சிருக்கேன், ஆர்ஜின்னு சொல்லிட்டு, அதுல ஃபுல்லா அலோபதி அடுத்த லெவல் ஆராய்ச்சிகளும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்ஜின் கம்பெனி வந்து விஐடி பல்கலைக்கழகத்துல நான் இன்குபேஷன் ஆராய்ச்சி மையம் உள்ள வச்சிருக்கேங்க. அதுல அட்வான்ஸ் ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு அதுலயும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி துறையில வந்து நான் லாபம் பாக்கலாமே தவிர, மக்களுக்கு சென்றக்கூடிய ஒரு விஷயம் வந்து இத லாபம் நோக்கம் இல்லாம தாங்க செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு கொடுத்த அந்த 10 ரூபா வந்தா போதுமான
1: மக்களுக்கு எந்த வகையிலாவது பயனுள்ள பொருட்கள் சென்று சேரணும். அதுல தன்னுடைய அப்பா பட்ட கஷ்டம் மாதிரி மற்ற பெரியவங்க வந்து கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சிறந்த தேர்வை நீங்க வந்து கையில எடுத்து அதற்குரிய விலையை கூட பார்க்காம குணமானா போதும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து மக்கள்கிட்ட நல்ல பொருளை கொண்டு சேர்க்கறதுல முனைப்பட இருக்கீங்க. 2012 வந்து சிறந்த ஆராய்ச்சி அறிஞர் விருது வாங்கியிருக்கீங்க. 2016 இளம் விஞ்ஞான விருதையும் வாங்கியிருக்கீங்க. பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான கார்த்திக் அவர்களை வந்து சந்தித்து பேசினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்திகேயா, உங்க தொலைபேசி எண் சொல்லுங்க.
0: 9952545640.
1: அதாவது 99-52-54-56-40. இன்னும் பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல விலை உயர்ந்த மூலிகை பொருட்கள் அங்கங்க இருக்கதான் செய்யுது. அந்த பொருட்களை கண்டுபிடிங்க, சிறந்த முறையில மதிப்பு கூட்டுங்க, மக்கள்கிட்ட விற்பனைக்கு கொண்டு வாங்க, வாங்கி பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு இதுவரை ஒத்துழைப்பு கொடுத்த உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா.
0: வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி.
1: கண்டுபிடிப்புகள் மென்மேலும் வளரணும். அதாவது வந்து எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா,

0: துறைப்பாடி கிராமத்தில் இவ்வளோ ஒரு உயர்ந்த படிப்பு படிச்சுட்டு சைனாவிலேயே 4 ஆண்டுகள் பணிபுரிந்து ஆனால் மீண்டும் மக்கள்கிட்ட தான் நான் சேவை பண்ணுவேன் அப்படின்றதுல குறியா இருந்து அவங்களுக்கு தேவையான பொருளை உற்பத்தி செய்வேன் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த இளம் விஞ்ஞானியை சந்தித்து பல மதிப்புமிக்க கருத்துக்களை கேட்டதற்காக பெருமை அடைகிறோம். நன்றிங்கய்யா.
1: ரொம்ப நன்றிங்க.

ஆவாரம்பூவும் அதன் அற்புதங்களையும் பற்றி துரைப்பாடியல் கார்த்திக் அவங்க சொன்னதை கேட்டிங்களா? இது நாள் வரைக்கும் சின்ன மஞ்சள் பூனு தானே நினைச்சிங்க. அதுக்குள்ளே இருக்கிற சக்தி நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடியதா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? மருந்துகளை தேடுறேன்னு மரபை மறந்துடாதீங்க. வாழ்க்கை ஓட்டத்தில் இயற்கையை விட்டுடாதீங்க. இயற்கை நம்மோட இருந்தா ஆரோக்கியம் நம்ம விட்டு போகாது. பாட்டி காலத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் இருந்த இந்த பூ இயற்கை நமக்கு தந்த கொடை. இயற்கை நமக்கு தந்த எதுவும் சாதாரணமானது இல்லை. அதை நாம் மதிக்கணும், பயன்படுத்தணும், பாதுகாக்கணும்.

0: கரூர் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமால்தீன் அவர்கள் எல்.ஆர்.ஜி. நாயுடு விளையாட்டு கோப்பை போட்டிகள் குறித்து.
1: கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் வருகின்ற 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் 66வது அகில இந்திய கூடைப்பந்து போட்டி ஆண்களுக்கும் 12வது கேபி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி பெண்களுக்கும் 21ஆம் தேதி 7 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆண்கள் அணியில் ஐஓபி சென்னை, இந்தியன் நேவி லோனவாலா, இந்தியன் ஏர்போர்ட் நியூடெல்லி, கேரளா போலீஸ் கேரளா, இந்தியன் பேங்க் சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் ஆர்மி நியூடெல்லி, மொத்தம் 8 அணிகளும். பெண்கள் அணியில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி, சதர்ன் ரயில்வே சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கத்தா, சவுத் பெண்கள் அணியில் 4 அணிகளும் கலந்து கொள்கிறது. முதலிடம் பெறுவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதி இலவசம், அனைவரும் வருக என்று கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

0: நேர்களை அடுத்ததா எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல் கேட்டு ரசிக்க போறோம். தொடர்ந்து மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள், இதமான பாடல்களின் வருகையில் வர இருக்கிறது 5 மணிக்கு பொன்மாலை. வர இருக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் உறவுகளை எங்களோடு எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் பிற்பகல் 3 மணி, கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நாட்டில் அரசு சட்ட குழுக்களிலும் சட்ட ஆணைய தலைவர்கள் நியமனத்திலும் மகளிருக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் பொதுநல மனு மீது மத்திய அரசு, மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இதற்கான ஆணையை பிறப்பித்துள்ளது. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட அனைத்து சட்ட ஆணையங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் குறைந்தது 30% பெண் வழக்கறிஞர்களை நியமிக்க இந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் இந்திய வாகன உதிரி பாக உற்பத்தியாளர்கள் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கென 2,90,00,000 ரூபாய் மதிப்பிலான 40 புதிய வாகனங்களின் செயல்பாட்டை முதலமைச்சர் இன்று இயக்கி வைத்து தொடங்கி வைத்தார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல்திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேரு உள் விளையாட்டரங்கில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை விளையாட்டுத்துறை சார்ந்த கோரிக்கைகளை வீரர் வீராங்கனைகள் தம்மிடம் தெரிவிக்கலாம் என்றார். விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க முனைப்புடன் செயலாற்றுவதாக தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்டதற்கு தமிழக அரசுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை மறுநாள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதால் இந்த வாய்ப்பை தகுதி உடையவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கஸ்தூரி தெரிவித்துள்ளார். இதேபோல் திருச்சி, அரியலூர், தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு மையங்களில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்று இரவு 7:30 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அடுத்து என்ன அடுத்து என்னன்னு தேடி ஓடுற வாழ்க்கை பயணத்துல உங்களோட பயணிக்கிற நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்தது நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், உங்கள் என்ன அலைகளோடு இசைத்தூரல். நேரம் 3:40 இணைந்திருங்கள் உறவுகளே, எங்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் உங்களோடு.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: மூன்று மணி 11 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறலோடு இணைந்திருக்கின்றோம். நம்ம மின்மினி பூச்சிகளை பார்த்துருப்போம் இல்லையா, எப்போதாவது பார்த்துருப்போம். இப்போ எங்கப்பா பார்க்க முடியுதுன்னு கேட்குறீங்களா? அந்த ஒரு எண்ணம் எல்லாரும் மனசுலையும் இருக்கத்தாங்க செய்யுது. மின்மினி பூச்சிகள் வந்து அடிப்படையில் லாம்ப்ரிடே அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்த வண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த மே மாதம் கூட பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் விலங்கியல் ஆய்வுதல் ஒன்றில் வெளிவந்த கட்டுரையின்படி உலக அளவில் 2500 மேற்பட்ட இயற்கை ஒளியை உருவாக்கக்கூடிய வண்டு இனங்கள் இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதில் 2200 இனங்களுக்கு மேலே மின்மினி பூச்சிகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்குது. மின்மினி பூச்சியோட ஒளி வந்து அதோட அடிவயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒளி உற்பத்தி உறுப்புகளை நிகழக்கூடிய வேதியியல் மாற்றம் மூலமா அது வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒளிரும் பகுதி அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா லேண்டன் அப்படின்னு சொல்றாங்க. விஞ்ஞானிகள் இந்த ஒளியோட பின்னணியில இருக்கிற துல்லியமான வேதியியலை புரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆயிருக்கு. பாக்குறதுக்கு மின்மினி பூச்சி சின்னதா இருந்தாலும் அதோட ஆராய்ச்சி காலம் அப்படின்றது தலைமுறைகளை தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேங்க. இணைந்திருங்கள். இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள் உங்களின்

0: வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா இவங்க அனுப்பியிருக்கிறாங்க. 18ஆம் தேதி என்று காலை மலர் நிகழ்ச்சியில கமலா அவர்கள் தங்கம் வெள்ளி விளை நிலவரத்திற்கு முன் கொடுத்த தகவல்கள் சிறப்பு. அவங்களை தொடர்ந்து 18 மற்றும் 19ஆம் தேதி என்று இதே ராகம் உங்களோடு நாங்க மங்கையர் உலகம் மதுரை கீதம் இசைத்தூரல் போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அந்த பாடல்கள் சிறப்பாக இருந்ததுன்னு வாரியங்காவல் கதிரவன் வசந்தி மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி அன்றைக்கு காலையில 19:30 வந்த களத்தில் இருந்து இல்லத்திற்கு விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சியில வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படின்ற தலைப்புல பாடலாசிரியர் கவிஞர் யுவபாரதி ஐயா அவர்கள் பாடல்கள் எழுதும் முறையை பற்றி ஆற்றிய உரை சிறப்பாக இருந்தது. 12:10 வந்த சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற 2 நாடகங்களும் அருமையாக இருந்தது. 3:00 வந்த இசைத்தூரல் நிகழ்ச்சியில் நேயர்களின் வாழ்த்து மடல்கள் மின்னஞ்சல்களை அழகாக தெளிவாக வாசித்த மரியா மேடம் அவர்களுக்கு பாராட்டுகள். மாலை 4:00 வந்த வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் குறுக்கழுத்து போட்டி விளையாட்டை நேயர்களோடு சூப்பரா விளையாடிய லோகநாதன் சார் மற்றும் மரியா மேடம் இருவருக்கும் பாராட்டுகள். 5:00 வந்த பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் இனிமையோ இனிமை நிகழ்ச்சியை வழங்கிய அனைவருக்கும் பாராட்டுகள். திருச்சி பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு தஞ்சாவூர்லிருந்து லட்சுமி மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. இணைந்திருங்கள் நேயர்களே, இதமான பாடல்கள் இடையிடையே தகவல்கள் உங்களின் என்ன கருத்துக்களோடு இசைத்தூரல் FM ரெயின்போ 102.1.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். இசைத்தூரல்ல மின்னஞ்சல் வழியா நம்மளுடைய நிகழ்ச்சிகள் பற்றி விமர்சனங்களை நேயர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வரிசையில

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். உத்தரப்பிரதேசத்துல சம்பல் நகர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்துக்குள்ள எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க சுத்தியல்களோட எதிரொலி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க. அது ரசிக்கிற விதமா இருக்குமா? ஏன்னா அது ஒரு கைத்தொழிலுக்கு சாட்சியா திகழுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு காலத்துல வேட்டைக்காரர்கள் விலங்குகளோட கொம்புகள்லாம் வந்து நீரை சேமிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. காலப்போக்கில் கைவினை கலைஞர்கள் இந்த கொம்புகளை செதுக்கி அதுல கலைநயமிக்க வடிவங்களை பொறிக்க தொடங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த கைத்தொழில் உலகம் முழுவதுமே மக்களோட கவனத்தை ஈர்த்து வருது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, சம்பல் நகரத்துல விலங்குகளோட கொம்புகள் மற்றும் எலும்புகள்ல இருந்து செதுக்கப்படக்கூடிய கலைப்பொருட்கள் இந்தியா மட்டுமில்லாம உலகத்துல பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதியாகுதான். இந்த ஒரு தகவலோட அடுத்தது, மின்னஞ்சல் வழியா தங்களுடைய கருத்துக்களை அனுப்பியிருக்கிறாங்க. கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் 18 என்று இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசிய முனிவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் தமிழ் மொழியின் பெருமையை பற்றியும் குற்றால அருவியின் பெருமையை பற்றியும் குற்றால குறவஞ்சி பாடல்கள் மூலம் விளக்கியது சூப்பர். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக பயிற்சி அலுவலர் பரமேஸ்வரி அவர்களின் நேர்காணல் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சிறந்த தகவல்களை வழங்கியது. அன்று இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அரியலூர் மாவட்ட வேளாண்மை அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர் அசோக்குமார் அவர்கள் விவசாயத்தில் தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி விவசாயத்தை சிறப்பாக செய்வது பற்றி உரையாடியது அருமையாக இருந்தது. இரவு இசை இனிமை நிகழ்ச்சி சூப்பர். 19 என்று இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் இளவழகன் அவர்கள் விஞ்ஞானி ஓபன்ஹைமரின் அணுகுண்டு ஆராய்ச்சி பற்றியும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றியும் குரல் மூலம் விளக்கியது சிறப்பாக இருந்தது. இளம் உழவரின் வெற்றி கதையில் கால்நடை பயிற்சி பற்றிய வெற்றி கதை அருமை. போதிய வருமானம் மட்டும் போதுமான வருமானம் இரண்டும் வேறு வேறு என்று கூறியது சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருந்தது. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டு பொருட்களும் விற்பனை வாய்ப்புகளும் என்ற தலைப்பில் பேசிய முனைவர் ராஜமணிகண்டன் அவர்கள் பல புதிய தகவல்களை தந்தது சிறப்பு. இனிய உலகம் இனியும் தாங்குமா நிகழ்ச்சியில் காகங்களின் சிறப்புகளை பற்றி பேசியது அருமையாக இருந்தது. இரவு இசை இனிமையும் நிகழ்ச்சியும் அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் மின்னஞ்சல் வழியா பதிவு செஞ்சிருக்காங்க.

போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குள்

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
5: மூன்று மணி 33 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். மின்னஞ்சில் வழியா அடுத்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கருமண்டபத்திலிருந்து விஸ்வா, திருச்சி பண்பலைக்கு வணக்கம். 19 தேதி என்று காலை 11 மணிக்கு வந்த உங்களோட

நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நேயர்கள் கேட்ட பாடல்கள் அனைத்துமே அருமையாக இருந்தது. காலை நேரத்தில் நிகழ்ச்சி உற்சாகப்படுத்தும் விதத்தில் அமைந்தது. பண்பலைக்கு வாழ்த்துக்கள். அவங்களை தொடர்ந்து துறையூர் மருவத்தூர்லிருந்து அழகனாச்சியார் இளையரோஜா இவங்களுடைய மின்னஞ்சல் இது. 19ஆம் தேதி என்று இரவு இசையின்மை நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் சகோதரர் அவர்கள் நேயர்களிடம் பேசிய விதம் அருமையாக இருந்தது. அவர் குரலோ இனிமை, அன்பு சகோதரருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற இந்த பதிவை மின்னஞ்சல் வழியா நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்களை தொடர்ந்து பொன்மாலை ஆரவாரம் இரவு இசை இனிமை ஞாபகம் வருதே இது போன்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமையாக இருந்தது. பொன்மாலையில் அறிவிப்பாளர் வழங்கிய அனைத்து கவிதைகளும் சூப்பர். மெல்லிய மன உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதமாக இருந்தது. எனக்கு பிடித்த பாடலும் கூட இடம்பெற்றது. இரவு இசை இனிமையில் அறிவிப்பாளர்கள் இருவரும் நேயர்களுடன் செய்யும் உரையாடல் இரு நண்பர்கள் இடையே நடைபெறுவது போல மிகவும் இயல்பாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கிறது. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேயர்கள் விரும்பிய அனைத்து பாடல்களும் அருமை. என் விருப்ப பாடலையும் அறிவிப்பாளர் வழங்கினார் அப்படின்ற ரொம்ப மகிழ்ச்சியான இந்த மின்னஞ்சல நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க. பெரம்பலூர்ல இருந்து நிறைமதி இணைந்திருங்கள் நேயர்களே. இதமான பாடல்கள் இடையிடையே தகவல்கள் உங்களின் என்ன கருத்துக்களோடு இசைத்தூரல் FM Rainbow 102.1.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மூன்று மணி 40 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துருளோடு இணைந்திருக்கின்றோம். மத்திய கால ஜப்பானிய கலாச்சாரத்துல ஒரு தனித்துவமான அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட தீவிர அழகியல் உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. அங்க அழக ஒரு வழிபாடாவே மாத்தி இருக்கிறாங்க. மக்கள் வந்து கவிதைகளை எழுதி தங்களுக்குள்ளே உரையாடிக்குவாங்களாம். நம்ம எல்லாருமே இப்ப நாவல்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. பழமையான நாவல், அதாவது இது கிட்டத்தட்ட உலகத்துல முதல் நாவல்னு கூட சொல்றாங்க, இந்த ரொமான்ஸ் ஆஃப் கெஞ்சி அப்படின்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உலகத்துல வந்த முதல் நாவல் இது. இது வந்து ஒரு இளவரசனுடைய சாகசங்களை விவரிக்கிற மாதிரியா இருக்கு. த ரொமான்ஸ் ஆஃப் கெஞ்சி அப்படின்றது அந்த நூலாசிரியர் யார் அப்படின்னு தெரியலங்க. ஆனால் இதை எழுதினவங்க ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த சூழ்நிலையில் அரசவையில் ஒருத்தவங்க பேரை சொல்கிறதே மரியாதை இல்லை அப்படின்னு நினைச்சாங்களாம். அதுவும் இல்லாமல் பெண்களோட பேர்லாம் வெளியில் பதிவு செய்யவே மாட்டாங்களாம். இருந்தாலும் வரலாற்று பதிவுகளில் அவங்கள வந்து முரசாகி ஷிகிபு அப்படின்ற பேரில் அழைக்கிறாங்க. இதமான பாடல்கள், இடையிடையே தகவல்கள், என்ன கருத்துக்களோடு இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: காஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வெளியில மழை தூரல் வர்ற மாதிரி இருந்தாலும் கூட இல்லத்துக்குள்ள இசை தூரல் தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு FM ரெயின்போ 102.1. அடுத்ததா மின்னஞ்சல் வழியா தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கிறாங்க குமரன் நகர் லட்சுமி. 19 தேதி என்று இரவு இசை நிகழ்ச்சியில் தேனின் சுவையோடும் தென்றலின் வருடலோடும் ஒழித்தது கௌதமனின் குரல். நேயர்களோடு கனிவாக உரையாடி அழகாக பாடல்களை வழங்கி நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய கௌதமன் மற்றும் லேனார்ட் சுரேஷ் இருவருக்கும் வாழ்த்துக்கள். அழகிய விழிகளில் 60 கலைகளும் பாடல் ஒழிக்க கேட்டேன். பல நாட்களுக்கு பிறகு என் மனதில் ஒளியாய் என்றும் ஒழிக்குதே கௌதமனின் அழகிய குரல். காஜாப்பேட்டை ரஷித் குறுபட பாடலை இதோடு 10 முறையாவது கேட்டிருப்பார் என்று நினைக்கிறோம். கொஞ்சம் மாற்றி கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட எழுதியிருக்கிறாங்க. பிரம்மன் படைத்திருக்கிறார் இதுபோல் அழகிய குரல்களோடு கௌதமனையும் சுரேஷையும் வாழ்த்துக்கள் அப்படின்ற படிக்கும் போதே பரவசத்தில் ஆழ்த்தக்கூடிய மின்னஞ்சலாவே அனுப்பியிருக்காங்க குமரன் நகர்லிருந்து லட்சுமி அவர்கள். நேயர்களே, நீங்களும் கூட நம்ம நிகழ்ச்சிகளை பற்றிய விமர்சனங்களை இது போல நீங்க அனுப்பலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. உங்களுடைய கருத்துக்களை கடிதம் மூலமாகவும் எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1.

கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.

0: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இசைத்துறலோடு இணைந்திருக்கின்றோம். FM ரெயின்போ 102.1. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெடன் கல்லூரி நூலகம் உலகத்தில் இருக்கிற பழமையான நூலகங்கள்ல ஒண்ணு. மெடன் கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு பழமையான மரப்பட்டியும் கூட இருக்குதுங்க. இடைக்காலத்துல தனித்தனியே சாவி வச்சிருக்கிற 3 பேர் ஒன்னா வந்தாங்கன்னு தான் அந்த பெட்டியை திறக்க முடியும். அப்படி பாதுகாப்போட வைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டியில ரொம்ப விலையுறந்த தங்கமோ நகைகளோ இல்ல அப்படின்னாலும் கூட புத்தகங்கள் இருந்திருக்குதுங்க. இது கேட்கறதுக்கு நமக்கு வியப்பா இருக்கலாம், ஆனா அந்த காலத்துல புத்தகங்கள் தான் விலை மதிப்பு மிக்கவையா கருதப்பட்டிருக்குது. அச்சு இயந்திரம்லாம் கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி ஒவ்வொரு புத்தகமுமே கையால தான் எழுதி இருக்கிறாங்க. அதனாலயே அதை வந்து ஒரு விலையுயர்ந்த பொக்கிஷமா பார்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அந்த நூலகத்துக்கு போனோம் அப்படின்னா 13 நூற்றாண்டுல இருந்த அந்த மரப்பெட்டிய இப்பவும் கூட நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைந்திருங்கள் நேயர்களே, FM ரெயின்போ 102.1. அடுத்ததா நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம் வண்ண கோலங்கள். இன்னைக்கு 7 மணிக்கு நம்ம FM ரெயின்போ 102.1 பிளஸ் டூக்கு அப்புறம் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள் தரக்கூடிய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில இயற்கையோடு இணைவோம் தொடரில் நுண்ணுயிர் கரைசல் தயாரிப்பு பற்றி விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி பத்மநாபன் அவர்களுடைய நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: நேயர்களே, இதமான பாடல்கள் இடையிடையே தகவல்கள் உங்களின் என்ன கருத்துக்களோடு இதுவரைக்கும் உலா வந்தது இசைத்தூரல். மீண்டும் இசைத்தூரல் நாளை பிற்பகல் 3 மணிக்கு உலா வரும். இன்றிரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமே நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி தாங்க. 80-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களை உங்க விருப்பத்தில் கேட்டு ரசிக்கலாம். நேரம் மாலை 4 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதிக்கட்டமாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் ரோம் நகரில் சற்று முன் ஆலோசனை மேற்கொண்டார். தற்போதைய உலகளாவிய சூழல் மற்றும் பிராந்திய சர்வதேச நிலவரம் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன. நாட்டில் வணிகர்களுக்கான விதிமுறைகளின் சுமைகளை குறைக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உலக அளவியல் தினத்தை முன்னிட்டு புதுடெல்லியில் இன்று உரையாற்றிய அவர், நுகர்வோர் பாதுகாப்பு, நேர்மையான வர்த்தகம், வெளிப்படைத் தன்மை ஆகியவற்றை உறுதி செய்வதில் துல்லியமான அளவீடுகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நடப்பாண்டிற்கான தமிழ்நாடு ஒருங்கிணைந்த துணிநூல் கொள்கையை செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். கைத்தறி துணிநூல் துறையில் மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் மின் கட்டண விகிதங்கள் குறித்து தென்னிந்திய ஆலைகள் சங்கத்தினருடன் அவர் கலந்துரையாடினார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறந்த சிகிச்சை, தரமான மருந்துகள் ஆகியவற்றின் மூலம் அரசு மருத்துவமனைகளின் நம்பகத்தன்மை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கப்படும் என்று கூறினார். தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனைகளை அறிய உள்ளதாக கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் கால்பந்து மற்றும் கபடி விளையாட்டிற்கான கோடைக்கால இருப்பிட பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பயிற்சி நிறைவு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் செல்லப்பிராணிகள் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம்பகவத் கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை நாளை மறுநாள் இருக்காது என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்று 7:30 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதி.

0: வெளியில பெய்யறது மாதிரி
1: இருக்கு, ஆனா வரல இன்னும்.
0: நல்ல விஷயம்,
1: வரணும்னு எதிர்பார்ப்போம்.
0: வரட்டும்,
1: ஆமாங்க.
0: அது நேயர்களோட பாராட்டு மழையா இருக்கட்டும், நேயர்களோட பங்களிப்பு மழையா இருக்கட்டும்,
1: மழையாவும் இருக்கட்டும்,
0: எது வேணாலும் இருக்கட்டும். ஆக மொத்தத்துல மழை வந்தா சந்தோஷம் தான்,
1: சந்தோஷம் தான். இன்னைக்கு வண்ண குளங்கள்ல விளையாடுறதுக்கு ரொம்ப உற்சாகமாகவே அது அதிபதி தயாரா இருக்காருன்னு நினைக்கிறேன்.
0: நிச்சயமா நீங்களாம் வந்துட்டீங்கன்னா, அதாவது நம்மளை வழிநடத்தக்கூடிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறப்ப நமக்கு என்ன கவலை, களத்துல இறங்கிட
1: வேண்டியதுதான். நம்ம எல்லாரையும் மணி நடத்துறதுக்கு நேயர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்
0: நானு. நிச்சயமா நிச்சயமா.
1: வழக்கம் போலவே வெண்ணக்குளங்கள் அப்படின்னா புதன்கிழமை அப்படின்னா ஒரு 5-10 கையில வச்சிருப்பாங்க அந்த பசங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரிதான் இது. 5
0: நிச்சயமா,
1: 5 நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த எண்ல நீங்க விளையாடலாம். உங்களுடைய பங்களிப்பையும் உங்களுடைய உற்சாகமான வரவையும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்.
0: அதெல்லாம் எதுல சாத்தியமாகும் அப்படின்னா, சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1. இந்த எண் வந்து அறிமுக நேயர்களுக்கான,
1: புதிய நேயர்களுக்கு.
0: ஆமா, 246-102-1. இந்த எண் வந்து அறிமுகமான பழக்கமான வழக்கமான நேயர்களுக்காக. உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றோம்.
1: சுரேஷ்,
0: அதிபதி

0: ஏண்ணா, புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
7: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
8: சில் சில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், குடும்பமா குளு குளுன்னு சாரதா சம்மர் ஷாப்பிங்.
9: திருச்சி சாரதாஸ்.
10: சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர். 10ம் மற்றும் 12ம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. உங்கள் எதிர்காலத்தை தொழில்நுட்ப கல்வியில் உயர்த்த விரும்புகிறீர்களா? அப்படியானால் பாலிடெக்னிக் கல்லூரி தான் சரியான தேர்வு. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர். செய்முறை பயிற்சியுடன் கூடிய கல்வி. கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனியார் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. இப்போதே சேருங்கள். இன்றைய சரியான முடிவு, நாளைய சிறந்த வாழ்க்கை. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர்.
11: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
12: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: நேரலை நிகழ்ச்சியில் ஐந்துக்குள்ள ஒன்று, அதுதான் நம்ம வண்ணக்குளங்கள் தலைப்பு. அஞ்சுக்குள்ள அஞ்சு என்ன வச்சிருக்கோன்றது இனிமே வர நேயர்களை பொறுத்து தான்.
1: நேயர்களே, நீங்க இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா சொல்லி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பினோட 240-102-1 அப்படின்ற இந்த எண்ணும் வரி அறிமுகமான நேயர்களா இருந்தீங்கன்னா 246-102-1 இந்த எண்ணை நீங்க தொட்டு வரலாம். நிகழ்ச்சியில முதல் நேயர் யார் இணையறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
0: வெளிநாட்டுல இருந்து நல்லா இருக்கீங்களா? வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியில அஞ்சுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நம்பரா என்ன வச்சிருக்கீங்க? உங்களுக்கு பிடித்த நம்பர் என்ன? அஞ்சுக்குள்ள ஒண்ணு.
2: ரெண்டு சார்.
0: ரெண்டு பழமொழி அது, சரியா?

0: அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: வெளிநாட்டுல இருந்து. நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இன்னைக்கு வண்ண குளங்கள் நிகழ்ச்சியில அஞ்சுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு சொல்லிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச நம்பரா என்ன வச்சிருக்கீங்க? உங்களுக்கு பிடித்த நம்பர் என்ன? அஞ்சுக்குள்ள ஒண்ணு.
2: ரெண்டு சார்.
1: ரெண்டு. பழமொழி அது, சரியா?
2: பழமொழியா?
1: ஆமா. சரிங்களா, கேக்கலாமா? கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியலையா? கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியலன்றாங்க அதிபதி. என்ன
0: செய்யலாம்?
1: நான் கன்னத்தில் கை வச்சுக்கவா?
0: இல்லை இல்லை, நீங்கள் வைக்க வேண்டாம். அதை இன்னும் அவங்க வந்து கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதேன்னு நம்ம சொல்லி.
1: ஆமாம், அப்படி ஒரு வழக்கு பழமொழி வந்து உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களை யாரும் சொல்லியிருக்காங்களா?
0: சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
1: ஆமாம்,
0: அதுக்கு சரியான பதம் என்ன அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க எனக்கு தெரியலையே சார் அப்படின்ட்டாங்களே.
1: கப்பல்னுடையே கன்னத்தில் கை வைக்கிறோன்னு வேணான்றாங்க. அப்படியா? உங்களை யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படி? அது ஒரு அடையாளமா வச்சிருக்காங்க. கன்னத்துல கை வச்சுட்டாரு, ஏதோ கவலையோட தான் இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க.
2: அப்படித்தானே?
1: முதல் முறையா வரீங்களா?
0: வண்ண குளங்கள்ல இப்பதான் முதல் முறையா வரீங்க.
1: அதாவது சரி சரி, நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து கேளுங்க. இன்னொரு ஒரு வண்ண குளங்கள்ல நிச்சயமா நீங்க வரணும், வெற்றி பெறணும்னு நாங்க வாழ்த்துறோம் உங்களை. சரிங்களா?
0: நன்றி. நிச்சயமா நேயர்கள் வந்து நம்ம பண்பலைக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது ரொம்ப மனமகிழ்வோட மனமுவந்து பாராட்ட வேண்டிய விஷயம்தான் அது. சரியா, இந்த ஐந்துக்குள்ள ஒண்ணு அப்படின்றதா இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல சாராம்சம். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கலாம் நேயர்களே, எங்களோட சேர்ந்து ஜாலியா அதுக்கான பதிலை சொல்லிட்டு பாராட்டுகளை வாங்கிட்டு நீங்க பாட்டுல அப்படியே பறந்துகிட்டே இருக்கலாம், பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களே, நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
3: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: 4:21 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் விளையாடிட்டு இருக்கோம். இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நேயர்களை நீங்களும் பங்கேற்கலாம். சுழி 4:31 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட 240 102 1 மற்றும் 246 102 1 இந்த எண்களை தொட்டுவாங்க. 5:1 அப்படின்னு சொன்னீங்க, முதல்ல வந்த நேயர் எனக்கு 2 கொடுங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு அடுத்து ஒரு பழமொழியை சொன்னீங்க, அதுக்கான விட யாரு சொல்றாங்கன்னு இப்ப கேட்கலாம். வணக்கம், வாங்க.
1: வணக்கம் ஐயா, நான் திருச்சி ஒத்தக்கடையிலிருந்து அத்திவரதன் பேசுறேங்க ஐயா.
0: வரவேற்கிறோங்க
2: ஐயா. நல்லா இருக்கீங்களா அத்திவரதன்?
1: அற்புதமா அருமையா இருக்கிறாங்க ஐயா.
2: பாருங்க எவ்வளவு உற்சாகம், என்ன ஒரு சந்தோஷம், அற்புதமா
1: இருக்கிறார். இணைப்பு கிடைக்கிறது வந்து ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சிடலாமே ஒழிஞ்சு, ஆனா பண்பலையில அவ்வளவு சீக்கிரத்துல ஜெயிக்க முடியல.
2: சரி, நம்ம இந்த பழமொழி தானங்க, அது பழமொழி ஒண்ணு கேட்டோம்.
1: அந்த பழமொழிய மறுபடியும் சொல்லுங்க.
2: அதாவது கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே அப்படின்னு.
1: எனக்கு தெரிஞ்ச வரையில் அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறேங்க ஐயா.
2: சொல்லுங்க.
1: அதாவது பெரிய பெரிய அந்த காலத்துல கப்பல் வச்சு நடத்தினவங்கலாம் அந்த கப்பலே கவிந்து போனாலும் அந்த கண்ணங்கிறது தவறான சொல், கர்ணம் அப்படிங்கிறது திருட்டு சொல். அதாவது கப்பலே கவிந்து நஷ்டம் அடைஞ்சாலும் நீ திருட்டு தொழில ஈடுபடாத அப்படிங்கிற அர்த்தம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
2: அழகா சொல்லி இருக்கிறீங்க, என்ன பதிலக்கண்ணா?
1: அண்ணன் தங்கச்சி அந்த தங்கச்சிங்கிற அந்த பெயர் எப்படி வந்துச்சுங்கிறது நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்லட்டுங்களா?
2: ஒரு லெட்டர் எழுதி போட்டுருங்களேன் பேசாம. அடுத்த நேயர் ஒருத்தர், அடுத்த நேயர் இணைப்புல லைன் தயாரா இருக்காரு. அதனால நம்ம இந்த விஷயங்கள்லாம் நீங்க எழுதி கடிதம் எழுதி போட்டுடுங்க நீங்க, சரிங்களா? நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க, அற்புதமா பதில் சொன்னீங்க, வாழ்த்துக்கள் அத்திவரதர்.
0: பாராட்டுகள் உங்களுக்கு, ரொம்ப சிறப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க, அதுதான் சரியான விளக்கமும் கூட அப்படின்னு நினைக்கிறேன்.
2: நேரம் 4:23:38 ஆயிடுச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கூலங்கள் இன்னைக்கு 5:1 அப்படின்னு சொல்லி விளையாட ஆரம்பிச்சாச்சு. நேயர்களும் கலகலப்பா வந்துட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி

0: டென்ஷன் எப்பே.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த் அண்ட் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம் திருச்சி சேலம் மங்கள் எண்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் 4:35. 40 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது வண்ணக்குளங்கள். இன்று 5:01.
4: அடுத்ததா இனிப்புல விளையாடுறதுக்கு யார் இருக்காங்கன்னு பாக்கலாம்.
5: வணக்கம். அதிபதி அவர்களுக்கும் அன்பனனுக்கும் இனிய மாலை வணக்கம்.
3: அன்பு சகோதரி யாரோ?
5: தஞ்சாவூர் அப்ரகாம் படுதனகளோட பத்மாவதி. ஆனா நலமா இருக்கீங்களா?
3: அனைவரும் நலமா இருக்குமா? நீங்க நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும். நான் நண்பர் எப்படி இருக்காங்க பக்கத்துல?
3: அனைவரும்
4: மகிழ்ச்சியோட மனநிறைவோட நல்லா இருக்கோங்க.
3: இன்னைக்கு வண்ணக்குளங்கள்ல எத்தனாவது நம்பரை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க?
5: ஆனா ரெண்டு
3: தானா நீங்களும்? அதாவது வந்து 40 வயதில் நாய் குணம், 60 வயதில் பேய் குணம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு.
5: கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: உங்களுக்கு யாரும் அப்படி சொல்லலையே?
5: என்ன அப்படி சொல்லணும்னா, நாங்க அவங்க சொல்றத வயசு வந்துருச்சு, ஆனா என்ன பார்த்து யாரும் சொல்றது கிடையாது. ஏன்னா எனக்கு பேய் குணம் கிடையாதுண்ணா.
3: சந்தோஷப்படுங்க, எங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி. அது எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல, அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதும் தெரியல. சரி, அதான் உங்கள்ட்ட எல்லாம் நேயர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை எங்களுக்கு. திரும்பவும் சொல்ல ஒரு மாதிரி இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். 40 வயதில் நாய் குணம், 60 வயதில் பேய் குணம் அப்படின்றாங்க.
5: 40 வயதில் நாய் குணம் அப்படின்னா, அந்த நேரத்துல வந்து நம்மளுக்கு ஆரம்பத்துல உதவி செஞ்சவங்களுக்கு எல்லாம் நம்ம நன்றி விசேஷமா இருப்பாங்கன்ற ஒரு காரணத்துக்காக சொல்றதுன்னு முன்னாடி ஒரு தடவை எனக்கு ஒரு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கேள்விப்பட்டிருக்கேன்.
3: இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா?
5: ஆமா, அந்த வயசுல ரொம்ப நன்றியோட இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆரம்பத்துல கஷ்டப்பட்ட காலம் உதவி செஞ்சவர்களும் அந்த நேரத்தை நினைச்சு பாப்போம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 40 வயதில் நாய் குடும்பம். நாய் எப்படி நன்றியோட தானே நம்ம மாட்டோம். ஒரே ஒரு நாள் ஏதாச்சும் பிஸ்கட் வாங்கி போட்டா கூட கடைசி வரைக்கும் நன்றியோட இருக்கும்ல.
3: ஓ, நீங்க அப்படி போயிட்டீங்களா? நேர்மறையாவே ஒரு விஷயத்த பாத்துருவோம் அப்படின்ற ஒரு கருத்துல எண்ணத்துல சகோதரி அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா அது சரியான பதிலா இல்ல அப்படின்றதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. ஆனா நீ அங்க சொன்ன விதம் நல்லா இருந்தது, சொன்ன கருத்தும் நல்லா இருந்தது. ஆனா உண்மையாவே அந்த பழமொழிக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு வேற யாராவது சொல்றாங்களான்னு பாக்கலாமா?
4: யாருக்காவது உங்களுக்கு இதுக்கான சரியான அர்த்தம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நம்ம பொன்பளையை அழைக்கலாம். 4:31 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு எண்ணோட 240-102-1. இந்த எண்ல இதுவரைக்கும் நிகழ்ச்சியில பங்கெடுக்காதவங்க வரலாம். 246-102-1. இது வழக்கமா இருக்கிற உங்களுக்கு அங்கதாங்க இந்த பதிலுக்காக நாங்க அவளோட காத்திருக்கோம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள்.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்கள்.

0: வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
5: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 4:44 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
1: இன்றைய வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் 5:1 அப்படின்னு நேயர்கள் ஒவ்வொரு நம்பரா செலக்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்து இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார். அதிபதி, அவரை சந்திக்கலாமா?
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமா பேசலாமா?
2: ரொம்ப கம்மியா இருக்குங்க.
1: இப்ப கேக்குதுங்களா? நீங்க சொல்லுங்க, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? உங்க பேர் நேயர்களுக்காக
2: சொல்லுங்களேன்.
1: நிகழ்ச்சியில வந்துருக்கீங்க, என்ன விளையாட போறீங்க? எந்த நம்பர் எடுத்து விளையாட போறீங்க?
2: நம்பர்
1: 5. 5 என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க பாப்போம். குத்துக்கு மதிப்பு இருக்கு. ஏதாவது ஒண்ணு வரும். ஆங்கில எழுத்துக்கள்லயே அதிக தண்ணீர் கொண்ட எழுத்து எது?
2: ஆங்கில எழுத்துக்களே
1: அதிக தண்ணீர் கொண்ட எழுத்து, நிறைய தண்ணி வச்சிருக்கு அந்த எழுத்து. கேட்டுச்சா?
0: பாராட்டுக்குரிய விஷயம், அப்பதான் நம்ம பேசுறது நாலு பேரு கொஞ்சம் தெளிவா கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆங்கில எழுத்துக்கள்ல
1: அதிக தண்ணீர் கொண்ட எழுத்து ஒண்ணு இருக்குங்க.
0: அப்படிங்களா? சரி, அது
1: யாரு? இது கூட தெரியல உங்களுக்கு.
0: வெளியில மாணவர்கள் நிறைய பேர்
1: வச்சிருக்கேன்,
0: ஆசிரியர்கள் பல பரிணாமங்கள்ல இருக்கக்கூடியவங்க நம்ம நேயர்கள் தான்.
1: அதுக்குதான் பேர் அதிபதி.
0: இதுக்கு விட தெரிஞ்சது அப்படின்னா நேயர்களே, நீங்க வாங்க இந்த பதிலுக்கு, இந்த கேள்விக்கு பதில நம்ம சொல்லியே ஆகணும். சொல்லி 4:31 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240 102 1 246 102 1 இந்த எண்கள்ல.

0: வணக்கம்.
1: வரவேற்கிறோம் உங்களை எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல. இன்னைக்கு 5:00.
2: நன்றி, வணக்கம். நம்ம 4:59 தானே சொல்லுவோம், அவரு கூட முன்னாடியே வந்துட்டாரு.
1: அது ஏன்னா இப்படி எல்லாம் எங்களை உற்சாகப்படுத்துறீங்க, உங்களுக்கு வந்து இப்பதான் தொடர்ந்து மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க.
2: அவரு பாடுக்கு நன்றி, வணக்கம். வந்த ஒரு லைன்லாம் விட்டு விட்டு போயிடாரு.
1: இல்லையா, அவரை வரவேற்கத்தானே நம்ம இருக்கிறோம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். நான் திருச்சி திருவரங்கத்துல இருந்து அருண் பிரசாத் பேசுறேன்.
2: அருண் பிரசாத் பேசுறீங்க, நலமா இருக்கீங்களா? அனைவரும் நலமா இருக்கோம். கேட்டுட்டு இருக்கீங்க வண்ணக்கோலங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு முன்னாடியே ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டோம், ஆங்கில
3: எழுத்துக்கள்.
2: அவர் 5 செலக்ட் பண்ணாரு, அதுல அவர்கிட்ட ஒரு கேள்விய போட்டோம். ஆங்கில எழுத்துக்கள்ல அதிக தண்ணீர் கொண்ட ஒரு எழுத்து இருக்குது, அது எதுன்னு தெரியுமா? அப்படியா? இல்லையே, பொய்ய, தப்பு,
3: தப்பா?
1: அதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது 6 அப்படி இல்லையா? 6
2: இல்லங்க, அவரு சரியாத்தாங்க வந்திருக்கிறாரு. நீங்க ஏங்க அவரை குழப்பி விடுறீங்க? 6?
3: ஆமா,
2: அப்படித்தானே?
3: ஆமா ஆமா ஆமா.
2: ஆனா நாங்க அது கிடையாது, ஒரு
1: எழுத்து நல்லா தானே போச்சு. நேரா போயிட்டு இருக்கும்போது நீங்க தானே விளக்கி விடுறீங்க.
2: ஆமா, சரிங்க. அடுத்து யாராவது சரியா சொல்றாங்களான்னு பார்ப்போம். நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு நன்றி. இணைப்புல வந்துட்டீங்க, வணக்கம். வானொலி பெட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி வாங்க. வானொலி பெட்டியை விட்டு தள்ளி வரவும். குறைச்சிட்டீங்களா? சரி, கேள்வி ஒன்னு கேட்டோம். ஆங்கில எழுத்துக்கள். உங்க பேர் திவ்யா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? அருமை அருமை. நிகழ்ச்சிக்கு ஏதோ முதல் முறையா வந்திருக்கீங்களா? சரி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
4: என்ன
2: செய்றீங்க?
4: திவ்யாங்க சார், துவாக்குடி.
2: படிக்கிறீங்களான்னு கேட்டேன்.
4: ப்ரொஃபசர் சார்.
2: அப்படிங்களா?
4: ஆமாங்க சார்.
2: அப்படின்னா நாங்க கொஞ்சம் பின் வாங்கிடுவோம், கையை கட்டிடுவோம், சரிங்களா? ஆங்கில எழுத்துக்கள்ல அதிக தண்ணீர் கொண்ட ஒரு எழுத்து இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? சூப்பர், வாழ்த்துக்கள்மா, கரெக்டான பதில் சொல்லி இருக்கிறீங்க. என்னங்க நீங்க என்னமோ 6 போட்டு திருப்பி விட்டேனீங்க, அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்கல்ல அவங்க.
1: எங்க நாங்க வந்து எங்க ஊருக்குள்ளே யோசிச்சிட்டோங்க, இத தாண்டி பாக்கல.
2: பாக்கணும்.
1: ஆமா,
2: நம்ம திருச்சிக்கு கொஞ்சம் தூரம் தான்.
1: இல்ல, நான் திருச்சிக்குள்ளேயே பாத்துக்கிட்டு இருந்ததுனால 6 தாங்க எங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. நீங்க எப்படி பார்டருக்கெல்லாம் தாண்டி போறீங்களே?
2: ஆமா, அடுத்த மாவட்டம் போயிட்டோம்.
1: ஆமா, அதனாலதான் சரியா சொல்லிட்டீங்க.
2: சரியான பதில் தான் சகோதரி சொன்ன பதில்.
1: ஆனா வேடிக்கை வினான்னு நீங்க
2: சொன்னீங்க. ஆனா
1: இது பயங்கரமான வினாவா இருக்கும் போலயே.
2: அப்படியா?
1: நான் கடுமையா யோசிக்கிற மாதிரியான வினாவா இருக்கும் போலயே.
2: நீங்களே என்ன 2 தடவை கேட்டீங்க.
1: ஆமா,
2: அததான் அவரு சொன்னாரு. ஆனா சகோதரி வந்து ரொம்ப துல்லியமான ஒரு பதில் கொடுத்து
1: கணிப்போட சொல்லியிருக்கிறாங்க. பாராட்டுகள். அவங்க மட்டும் இல்ல, நேயர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. பங்கு பெற்ற நேயர்கள் ஆர்வத்தோட சொன்னாங்க. நிறைய பேர் வந்து

0: எனக்கு இன்னொரு தகவலை கூட நான் கூட சொல்லவா அப்படின்னு கூட கேட்டாங்க சிலர். அந்த
1: ஆமாம்,
0: மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் வந்து கடிதம் எழுதலாம்.
1: நேரமின்மையின் காரணமாக தான்,
0: அதனால
1: நேயர்களை சந்திக்கணுன்ற ஒரு ஆர்வம் தான்.
0: நிச்சயமாக
1: வந்தவரும் அந்த நேரத்தில் வந்தவர் விடுபட்டு போயிட்டாரு. புதிய நேயர்கள் நிறைய பேர் வராங்க, கடைசியில் வந்த சகோதரி மாதிரி புதிய நேயர்கள் வராங்க. அது இன்னும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது.
0: நிச்சயமாக இன்னைக்கு வண்ண குளங்கள் நிகழ்ச்சியை நம்மளோட சேர்ந்து நம்ம நேயர்களும் ரொம்ப ஜாலியாக கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நம்ம திருச்சி வானொலியில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. அப்படியே கடித வழியாக கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அதற்கான அஞ்சல் முகவரின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1. இணைந்திருங்கள் எங்களோடு எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: அந்த வகையில் 4:55 ஆயிடுச்சு, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உற்சாகமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள், கலந்து கொள்ள முயற்சித்த நேயர்கள், நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு கேட்டு சுவைத்த நேயர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி, காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
9: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
8: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
10: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேரம் மாலை 5 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய சவால்களை எதிர்கொண்டு குடிமைப்பணி அதிகாரிகள் முன்னேற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். 2024 பிரிவைச் சேர்ந்த குடிமைப்பணி அதிகாரிகளிடையே இன்று உரையாற்றிய அவர், இளம் அதிகாரிகளின் கற்கும் சூழலும் முடிவெடுக்கும் திறனும் விரைவானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதிக்கட்டமாக இத்தாலி அதிபர் செர்ஜியோ மட்டரெல்லாவை இன்று சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். அந்நாட்டு பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனியுடன் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், உற்பத்தி மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றில் ஒத்துழைப்பு குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா தென்கொரியா இடையே கூட்டு வளர்ச்சி, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கான செயல்முறைகளை உருவாக்க இணைந்து செயலாற்ற முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அவர், கண்டுபிடிப்பு, சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் திறன் குறித்து அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் லீ யோங் சுலையுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டதாக தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தன்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்த அவர், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த துணிநூல் கொள்கையை செயல்படுத்துவது குறித்தும் கலந்தாலோசித்தார். விளையாட்டு வீரர்கள் அனைவரும் உயர்கல்வியை கண்டிப்பாக நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டு பயிற்சிக்கு இணையாக படிப்பிலும் வீரர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். அரியலூர் மாவட்டத்தில் பத்ம விருது பெற தகுதி வாய்ந்தோர் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்தினசாமி கூறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 4 நாட்களாக விளை நிலங்களை சேதப்படுத்திய யானை கூட்டம் வனப்பகுதிக்குள் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும், மீண்டும் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட வன அலுவலர் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருள்மிகு பத்ரகாளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் குண்டம் கம்பம் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் மாளவிகா பன்சோத் முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

நேரம் 5:03. 20 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்டு மகிழலாம் பொன்மாலை. இடைக்கால பாடல்களின் இசை ஊர்வலம்தான் பொன்மாலை. சுட்டெரித்த கடும் வெப்பம் மறந்து குளிர் தென்றலை நாடும் வேளை இது. அலைந்து திரிந்து கலைத்து போன உள்ளம் இழைப்பார இடம் தேடும் நேரமும் இதுவே. செந்நிறம் பொருத்திய இளம் மழை பொழுதினில் இதயம் தேடும் இசைச்சாமரம் இது. திருச்சி எஃப்எம் ரெயின்போவின் பொன்மாலை.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் 5:09 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. கவிதையும் கானமுமாக உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் பொன்மாலை நிகழ்ச்சியில் இது ஜே கேவின் கவிதை. உன் குரல் கேட்காத பொழுதுகளில் என் கடிகார முட்கள் கூட நகர்வதில்லை. 1000 பேர் என்னோடு பேசினாலும் உன் ஒற்றை வார்த்தை தரும் அமைதி எனக்கு கிடைப்பதில்லை. வார்த்தைகள் திருந்து போயிருக்கலாம், உன்னை பற்றிய ஏக்கங்கள் ஒருபோதும் தீர்வதில்லை.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் 5:15. திருச்சி FM ரெயின்போ 102.1 நீங்கள்

0: நேரம் 5 மணி 15 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில். இனி கவிஞர் மீராவின் கவிதை இது. என் கொல்லையில் வாழை வைத்திருக்கிறேன். வாழை நன்றாக வளர்ந்திருக்கிறது. பூத்து காய்த்து பூரித்து நிற்கிறது. நீ ஒரு வார்த்தை சொல். கொல்லையில் நிற்கும் வாழையை வாசலில் கொண்டு வந்து வைக்கிறேன்.
1: தரும்

28 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நீங்கள் மகிழ தந்து கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியிலே கவிஞர்.

நேரம் 5:24 நிமிடம், 48 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது பொன்மாலை. இன்று கவிதையும் கானமுமாக நிகழ்ச்சியில் இனி சுகிர்தா ராணி என்பவர் எழுதிய கவிதை இது. எனக்கு எதிராக நீ வியூகங்களை வகுக்கும் போதும் ஆயுதங்களை கூர்ந்திட்டும் போதும் ரௌத்ரம் பொங்க களமாடுகிறேன். ஆயுதங்கள் ஏதுமற்ற உன் கண்களில் அன்பின் கடைசி துளி சொட்டும் போது வீழ்ந்து போகிறேன் எதுவும் இல்லாமல்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மீடா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 5:31. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது பொன்மாலை கவிதையும் கானமுமான பொன்மாலை நிகழ்ச்சியில் இது ரூபன் என்பவர் எழுதிய கவிதை. மௌனமாக நீ நகரும் போதும், பேசாமல் நான் பின்தொடரும் போதும், கதைத்துக்கொண்டே வருகிறது காற்று.

நேரம் 5:36. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது பொன்மாலை. நிகழ்ச்சியில் கிரிஜா மணிபரதி என்பவர் எழுதிய கவிதை ஒன்று. தேட நீ இல்லாத நிமிடங்களில் தொலைந்து போகிறேன் எனக்குள். அடிக்காமல் அழ வைக்கிறாய், மருந்திடுவதாய் நினைத்து மேலும் காயப்படுத்துகிறாய். மறந்திடு என்று சொல்லி மறக்காமல் நினைவூட்டுகிறாய். மறப்பதென்பது அவ்வளவு எளிதல்ல. மறப்பது எப்படி என்று மட்டும் மறக்காமல் சொல்லி செல்.

நேரம் 5:46. பொன்மலை நிகழ்ச்சிகளினே மனுஷ்யபுத்திரன் கவிதை இது. நான் பிரார்த்தனை செய்வதை நிறுத்திவிட்டால் கடவுள் மிகவும் தனிமையாகி விடுவார். அன்பே, நான் உனக்கு சொல்ல வந்ததும் அதுதான்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: है द टेली लॉ के ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை பகல் 1 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேரம் 5:51, 27 நொடிகள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில் யாத்திரியின் கவிதை இது. நெடுந்தூர பயணமும் ஜன்னலோர இருக்கையும் கிடைத்துவிட்டால் நானும் நீயும் வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை பற்றிய கற்பனைகளில் மிதந்து கொண்டிருப்பேன். ஆம், எனக்கு பயணம் பிடிக்கும்.

5:56 நிகழ்ச்சியில் நிறைவாக பென்னியின் கவிதை இது. நமக்கு தெரியாமல் காணாமல் போகும் பட்டியலில் இப்போது இதயமும் இடம் பிடித்திருக்கிறது.

0: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ எஃப்எம் 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை. மீண்டும் பொன்மாலை நிகழ்ச்சி நாளை மாலை 5 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். மேற்காசிய பதற்றம், உக்ரைன் விவகாரம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளும் பேச்சுவார்த்தை மூலமே தீர்க்கப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் தெளிவான நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார். தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதிக்கட்டமாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் கூட்டாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், சர்வதேச பிரச்சினைகளை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறினார். தீவிரவாதம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவால் எனவும், இதற்கெதிரான கூட்டு முயற்சியில் இத்தாலியும் இந்தியாவும் சிறந்த முன் உதாரணத்தை உலகிற்கு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் எவ்வித தடையும் இன்றி இத்தேர்வை நடத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் புதுடில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். நீட் தேர்வை பாதுகாப்புடன் நேர்மையான முறையில் நடத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முனைப்புடன் மேற்கொள்ள அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். ராஜஸ்தானில் வினாத்தால் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் நாளை நடைபெறும் தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதுகின்றனர். தமிழ்நாட்டில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்த அவர், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த துணிநூல் கொள்கையை செயல்படுத்துவது குறித்தும் கலந்தாலோசித்தார். தமிழ்நாட்டில் 15 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை காவல் தலைவராக பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திரு சதீஷ்குமாரும், புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திரு ரவீந்திரகுமார் குப்தாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இணையதளம் வாயிலாக மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களில் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் அவற்றை இயக்க அனுமதிக்கக்கூடாது என்று போக்குவரத்து அதிகாரிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் அறிவுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்தினசாமி கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் தேவிகா ஷிகாக் தென்கொரியாவின் கா யின் பார்க்கை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:03. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்டு மகிழ வருகிறது ஆரவாரம். பூமிக்கு மிக முக்கியமான உயிரினம் தேனீக்கள் தானாம். காரணம், உலக உணவு உற்பத்தியில் 1/3 காரணமாக இருப்பது இந்த தேனீக்கள் தானாம். சுறுசுறுப்பிற்கும் பெயர் பெற்றது தேனீக்கள் தான் என்பது நாமறிந்த ஒன்று. தேன் என்றாலும் சரி, தேனீக்கள் என்றாலும் சரி, நம் மனம் தானாகவே ஆர்ப்பரிக்க ஆரம்பித்து விடுகிறது அல்லவா. இன்று உலக தேனீ தினம். தேனின் சுவையில் செய்திகளும் பாடல்களும் கேட்கும் இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரம்.

நேரம் 6:10. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம். நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி, கோபுராஜபுரம் மற்றும் நரிமரம் ஆகிய ஊராட்சிகளில் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டதில் தகுதியான நில உரிமைதாரர்கள், குத்தகைதாரர்கள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு உரிய அரசாணையின்படி மறுவாழ்வு மற்றும் மறு குடியேற்ற தொகை குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இந்நிலையில் பயனாளிகளிடமிருந்து இடைத்தரகர்கள் என்று கூறி சிலர் தொகையினை வசூல் செய்வதாக தெரிய வருகிறது. அது முற்றிலும் சட்டத்திற்கு புறம்பானது. மறுவாழ்வு மற்றும் மறு குடியேற்ற தொகை முற்றிலும் சட்டப்படி தகுதியின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது. பயனாளிகள் எவரும் எவ்வித தொகையினையும் யாருக்கும் வழங்கி ஏமாற வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்பூர்வமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

0: பேசி பேசி பொழுது. வீட்டுல பெரியவங்க நம்ம என்ன செய்யறோமோ அத பார்த்துதாங்க நம்ம வீட்டு குட்டீஸ்களும் பழகுவாங்க. பெரியவங்க நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மள பார்த்து வளர்ற சின்ன குழந்தைகளும் அதையே தாங்க பின்பற்றுவாங்க. சத்தான உணவு முறைய சிறு வயசுலயே அவங்க தொடங்கிட்டாங்கன்னா அவங்க ஆரோக்கியம் பன்மடங்கு மேம்படுங்க. ஆரோக்கியமான உணவு பழக்க முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேட்டு இணைஞ்சிருங்க உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில நல ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.
1: பெண்களுக்கு வரக்கூடிய ரத்த சோகை நிறையவே இந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் ரத்த சோகை பெண்களுக்கு வந்தால் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கிய கவனம் செலுத்தணுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு பெண்கள் நலன்லையும் நம்ம தான் ரொம்ப அக்கறை எடுக்கணும். ரத்த சோகைனால வரக்கூடிய அந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, ஒரு சிலருக்கு உடல் ரொம்ப பலகீனமாக இருக்கும், ஒரு சிலருக்கு அடிக்கடி தலை சுற்றல் வந்துட்டே இருக்கும், ஒரு சிலருக்கு மூச்சுத்திணல் ஏற்படுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு இருதய படபடப்பு வர மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு ஹேர் லாஸ் ஏற்படும். இது எல்லாமே அனிமியோட பேசிக் சிம்டமாக இருக்கும். இந்த சிம்டம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். இதெல்லாம் வரும்போது ஹீமோக்ளோபினை வந்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ஹீமோக்ளோபின் யாருக்கெல்லாம் கரெக்டாக பேலன்ஸாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தொந்தரவு இல்லை, ஆனால் இது குறையும் போது இந்த மாதிரியான தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் பெண்கள் நலனில் இந்த ரத்த சோகை வந்தால் நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, ஏன்னா பெண்கள் ஒவ்வொரு மாதமும் அவங்களோட சைக்கிளில் எவ்வளோ பிளட் ரொம்ப லாஸ் ஆகும், அப்புறம் டெலிவரி டயத்தில் பிளட் ரொம்ப லாஸ் ஆகும், ஒரு சிலருக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால இந்த ஹீமோக்ளோபின் ரொம்ப குறையும், ஒரு சிலர் தவறான டயட் ஹேபிட்னால கூட அவங்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் குறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்சளவு இந்த பெண்களுக்கு ரத்த சோகை வந்தால் நம்ம அவசியம் கவனம் செலுத்தணும். அதில் உணவாகவே நம்ம நல்லாவே சரி செய்ய முடியுங்க. கீரை வகைகள் ஒரு மருந்தாகவே நம்ம சொல்ல முடியும். கீரைகளில் நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை, கரிசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, பசலைக்கீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, இது எல்லாமே நல்லாவே இரும்பு சத்து நிறைந்தது, நல்லாவே உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் பெண்கள் நலனில் நல்ல ஒரு பயன் தரக்கூடியதுங்க. இந்த கீரை வகைகளில் நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறையா இருக்கனால தாராளமாக நீங்கள் எடுத்துக்கணும். டெய்லி உங்களோட உணவில் கண்டிப்பாக கீரை இருக்கணும். இதை தவறாமல் நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, பழங்கள் மாதுளம்பழம், அத்திப்பழம், பேரிச்சம்பழம், கொய்யாப்பழம் இது எல்லாமே எளிமையாக கிடைக்கும். இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தும் போது இந்த ரத்த சோகையிலேருந்து மீண்டு வர முடியும். ஒரு சிலருக்கு வயிறு குடல் சார்ந்த தொந்தரவுலாம் இருக்கும், அதுக்கு முறையான மருந்துகளோட இந்த உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள். நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா ஆர்கன் மீட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. கம்பு, ராகி இதெல்லாம் வந்து அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பனங்கருப்பட்டி இதெல்லாம் உணவில் எடுத்துட்டிங்கனாலே நல்லாவே ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ரத்த சோகையிலேருந்து மீண்டு வர முடியும். ரத்த சோகை சாதனமாக எடுத்துக்கூடாது. பெண்கள் நலனுக்கு கீரை வகைகளும் இந்த உணவுகளையும் எடுத்துக்கிட்டால் நல்லவே ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுங்க.
0: ரத்த சோகை ஏற்படாம இருக்கணும்னா எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.
2: நேரம் 6:20 திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். 2026 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் அரசு ஒதுக்கீட்டு

களுக்கு சேர்க்கை இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. https://www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் திருச்சி மண்டல அளவில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகங்கள் ஆகியவற்றின் சேர்க்கை உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பயிற்சியில் சேர்வதற்கு கல்வி தகுதி என்று பார்த்தோம்னால் 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 50 ரூபாய் மட்டும் விண்ணப்பதாரர் கட்டணத்தை கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, ஜிபே, ஃபோன்பே வாயிலாக செலுத்தலாம். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி நாள் June 3rd. மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் இணையதள கலந்தாய்விற்கான தரவரிசை பட்டியல் மற்றும் கலந்தாய்வு குறித்த விவரங்கள் கடைசி தேதிக்கு பிறகு இதே இணையதளத்தில் வெளியிடப்படும். தொழிற்பயிற்சி நிலைய சேர்க்கைக்கான விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் ஐயம் ஏற்பட்டால் திருச்சி, புள்ளம்பாடி, மணிகண்டம், வனப்பாறை, மண்ணச்சநல்லூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள், மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் திருச்சி, அதையும் மாணவர்கள் அணுகலாம் என்ற தகவலை நமது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தந்திருக்கிறார்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் இன்னும் சில நொடிகளில் மாலை மணி 6:30 மாநில செய்திகள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தவிக விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக திமுக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தோல்வி காரணமாக திமுக துவண்டுவிடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு தேவையான ஆய்வுகளை தாம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையும் அரசு வேலையும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தொடர்பாக சென்னை மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு அருண் வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆள்கொணர்வு மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் திரு எல் கே சுதீஷ் மற்றும் அவரது மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில் அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லையென்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள்

0: செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை, லட்சத்தீவு, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: விருதுநகர் மாவட்டம் செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கருப்பசாமி ஐயனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைப்படி 350 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். போட்டியை அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மாரிமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காளையாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் கட்டில், சீலிங் ஃபேன், டிரெஸ்ஸிங் டேபிள், வெள்ளி காசுகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல்லில் நடைபெற்ற கால்பந்து மற்றும் கபடி போட்டிகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை கோபுதூரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமதி கஸ்தூரி கூறியுள்ளார். தாம்பரம் போடி நாயக்கனூர் இடையே வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆணையர் திரு சமீரன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நவ்சின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ரம்தானி வைரவானை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவிற்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும்

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நேரம் 6:41. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். இது ஆரவாரம். நாகப்பட்டினம் மாவட்டம் பிரதம மந்திரியின் விவசாய கௌரவ நிதி திட்டத்தில் PM கிசான் விவசாயிகள் இணைய இ சேவை மையங்களில் June 15 வரை சிறப்பு முகாம் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் வணிகம் மற்றும் விற்பனைத்துறை, அஞ்சல் துறை, இ சேவை அதாவது பொது சேவை மையங்கள் இணைந்து இந்த முகாமை நடத்துகின்றனர். விவசாயிகளுக்கு நில ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாதது, ஆதார் எண் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்படாதது மற்றும் EKYC பதிவு செய்யப்படாதது போன்ற காரணங்களால் தகுதியான விவசாயிகளுக்கு தவணைத் தொகை கிடைப்பது இல்லை. PM கிசான் திட்டத்தில் ஊக்கத்தொகை பெறும் விவசாயிகள் தனித்துவமான அடையாள எண் ஃபார்மர்ஸ் ரிஜிஸ்டரி பெற்றால் மட்டுமே 23வது தவணை தொகையும் வழங்கப்படும். எனவே இந்த முகாமில் அனைத்து வருவாய் கிராமங்கள், அனைத்து வேளாண் விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி, இ சேவை மையங்களில் May 15 முதல் துவங்கி June 15 வரை நடைபெற இருக்கிறது இந்த முகாம். முகாமில் கலந்து கொள்ள விவசாயிகள் ஆதார் அட்டை, ஆதார் எண்ணுடன் இணைத்த கைபேசி, நில உடைமை ஆவணங்கள், வங்கிக் கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை, ஸ்மார்ட் கார்டு ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டுமா கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி விவசாயிகள் அனைவரும் விடுபாடு இன்றி PM கிசான் திட்டத்தில் தவணைத் தொகையை பெற்றிட வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.

0: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி வன்முலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேரம் 6:50 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஆரவாரம். திருச்சி தென்னூர் துணை மின் நிலையத்திலும் வரகனேரி துணை மின் நிலையத்திலும் நாளை காலை 9:45 முதல் மாலை 4 வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கின்றன. எனவே தென்னூர் துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் பகுதிகளுக்கும் வரகனேரி துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் பகுதிகளுக்கும் நாளை காலை 9:45 முதல் மாலை 4 வரை மின் விநியோகம் இருக்காது என மின்வாரியத்திலிருந்து தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை பகல் 1 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1.

நேரம் 6:55, 45 நொடிகள். ஆரவாரம் நிகழ்ச்சிகள் நிறைவாக வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளை இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகள், ஏனைய தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்ட அந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஆரவாரம் நிகழ்ச்சி. மீண்டும் ஆரவாரம் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம் நாளை மாலை.

0: ஆறு மணிக்கு. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் மாலை 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். மேற்காசிய பதற்றம், உக்ரைன் விவகாரம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளும் பேச்சுவார்த்தை மூலமே தீர்க்கப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் தெளிவான நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், சர்வதேச பிரச்சினைகளை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறினார். சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிட்டிஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இப்பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோரை அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். கேரளத்தில் திரு சதீசன் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றதை அடுத்து அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. திரு ரமேஷ் சென்னிதலாவிற்கு உள்துறையும், திரு பி கே குஞ்ஞாலிக்குட்டிக்கு தொழில்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டதை அடுத்து மாணாக்கர் தங்களது விடைத்தாள் நகலை பெற வரும் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணாக்கர் அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை அதற்கான கட்டணங்களை செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கான தற்காலிக துணைத் தேர்வு ஜூலை 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை மாநில பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நூலக வாசகர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்த அவர், அங்குள்ள ஆவின் பாலகத்தில் பார்வையாளர்களுக்கு வழங்கப்படும் பாலின் தரம் குறித்தும் ஆய்வு செய்தார். திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். மேலும் இம்முகாமில் திறன் பயிற்சி நிறுவனங்கள் கலந்து கொண்டு இலவச திறன் பயிற்சிக்கு ஆட்களை தேர்வு செய்ய உள்ளதால் தகுதி வாய்ந்தோர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்று 7:30 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஹலோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில். பிளஸ் டூவுக்கு பிறகு என்ன படிக்கலாம்? டுவெல்த் ரிசல்ட் வந்தாச்சு, அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரே குழப்பமா, தலை சுத்துதா? கவலைய விடுங்க, உங்க கேரியர் கன்ஃபியூஷனை தீக்கத்தான் இன்னைக்கு நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப். 12 வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த என்ன படிக்கலாம், எந்தெந்த துறைகள்ல நல்லா எதிர்காலம் இருக்குங்கறத பத்தி உங்க குரூப்புக்கு ஏத்த பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு இப்ப பாக்கலாமா? முதல்ல பயாலஜி குரூப். நீங்க சயின்ஸ் குரூப் எடுத்து மெடிக்கல் சீட் கிடைக்கலனாலும் கவலைப்பட வேணாம், எக்கச்சக்கமான டாப் கோர்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. பாராமெடிக்கல்ல பிஎஸ்சி நர்சிங், பி ஃபார்ம் மாதிரியான கோர்ஸும், அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல பிஎஸ்சி ரேடியாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி மாதிரியான கோர்ஸும், அக்ரிகல்ச்சர் சைட்ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அல்லது ஃபாரஸ்ட்ரி மாதிரியான வேளாண்மை துறையிலையும், லைஃப் சயின்ஸ் மாதிரியான பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, ஜெனடிக்ஸ் மாதிரியான கோர்ஸும் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இல்ல மேக்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா இன்றைய டிஜிட்டல் உலகத்துக்கு மிக முக்கிய தேவையா இருக்கும் தொழில்நுட்ப படிப்புகளும் இருக்கு. இன்ஜினியரிங்ல வழக்கமா ஐடி சிஎஸ்சி தவிர இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ் மாதிரியான படிப்புகளுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பார்த்தோம்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன், பிசிஏ

0: பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது மூலமா ஆராய்ச்சி அல்லது ஆசிரியர் பணிக்கு செல்லலாம். காமர்ஸ் இல்ல ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா கார்பரேட் மற்றும் பிசினஸ் உலக ஆள நினைக்கிறவங்களுக்கான சிறந்த படிப்புகளும் இருக்கு. அக்கவுண்டிங்ல பிகாம் ஜெனரல், கார்பரேட் செக்ரட்டரிஷிப், அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ் மாதிரியான கோர்சஸும், மேனேஜ்மெண்ட் சைட்ல பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் ப்ரொஃபஷனல் சைட்ல சிஏ, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி இது மாதிரியான படிப்புகளும் இருக்கு. இது மட்டும் இல்லாம பிஏஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி மாதிரியான சட்ட படிப்புகளும் இருக்கு. சீக்கிரமா வேலைக்கு போகணும் இல்ல சுய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அனிமேஷன், விஎஃப்எக்ஸ், ஃபேஷன் டிசைனிங் இது மாதிரியான டிப்ளமோ அண்ட் ஸ்கில் பேஸ்டு ட்ரெண்டிங் கோர்சஸும் இருக்கு. நீங்க எந்த கோர்ஸ் தேர்ந்தெடுத்தாலும் அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயத்தை கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. முதல் விஷயம் சொந்த ஆர்வம். அடுத்தவங்க சொல்றாங்கன்னு இல்லாம உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்னு யோசிச்சு தேர்ந்தெடுங்க. அடுத்து தகவல் சேகரிப்பு. கல்லூரிகள்ல சேர்றதுக்கு முன்னாடி அங்குள்ள பிளேஸ்மெண்ட், லேப் வசதிகளை விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரியான படிப்புகள் மட்டும் இல்லாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா பலரும் யோசிக்காத ஒரு வித்தியாசமான துறை தான் தொல்லியல் துறை. சினிமால வர மாதிரி புதையல் எடுக்கிறது, ஆயிரத்தில் ஒருவன் படத்துல வர மாதிரி ரகசியங்களை தேடுறது மட்டும் தொல்லியல் இல்லங்க. நம்முடைய வரலாறு, பண்பாடு மற்றும் கீழடி போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு பெருமைக்குரிய துறைன்னே சொல்லலாம். இந்த தொல்லியல் துறையில பல சுவாரஸ்யமான பிரிவுகளும் இருக்கு. மரைன் ஆர்கியாலஜி, அதாவது கடலுக்கு அடியில மூழ்கியிருக்கும் வரலாற்று நகரங்கள், உதாரணமா பூம்புகார், துவாரகை இது மாதிரியான கடலுக்கு அடியில மூழ்கியிருக்கும் வரலாற்று நகரங்களை பத்தி படிக்கிறதும், கப்பல்களை பற்றி ஆராய்ச்சி செய்யறதும் மரைன் ஆர்கியாலஜி. அடுத்து எபிகிராபி, கல்வெட்டுகள், செப்பேடுகள் மற்றும் பழங்கால எழுத்து வடிவங்களை கண்டுபிடிச்சு அதன் அர்த்தத்தை கண்டறிவதுதான் எபிகிராபி. அடுத்து நியூமிஸ்மேட்டிக்ஸ், அதாவது பழங்கால நாணயங்கள், முத்திரைகள் மற்றும் அவை எந்த காலத்தை சேர்ந்தவைங்கிறத ஆராய்ச்சி செய்யறது தான் நியூமிஸ்மேட்டிக்ஸ். அடுத்து மியூசியாலஜி, அருங்காட்சியங்களை நிர்வகிப்பது மற்றும் பழங்கால பொருட்களை பாதுகாக்கிறது மியூசியாலஜி. இது மாதிரியான பல பிரிவுகள் தொல்லியல் துறையில இருக்கு. நீங்க 12th சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் இந்த துறைக்குள்ள வரலாம். குறிப்பா ஹிஸ்டரி குரூப் எடுத்திருந்தா அது போனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இதுல யூஜி பாத்தீங்கன்னா முதல்ல 3 பிஏ ஹிஸ்டரி இல்லாட்டி பிஏ ஆர்கியாலஜி அண்ட் ஹிஸ்டரி படிக்கணும். பிஜில 2 எம்ஏ ஆர்கியாலஜி இல்லாட்டி எம்ஏ எபிகிராபி படிக்கலாம். டிப்ளமோல பார்த்தோம்னா மத்திய அரசின் கீழ் இயங்கும் ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நடத்தும் 2 போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் ஆர்கியாலஜி கோர்ஸும் மதிப்பு மிக்கதா இருக்கு. தமிழ்நாட்டில் தொல்லியல் மற்றும் கல்வெட்டியல் படிப்புகளை படிக்க சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கு. சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் பாளையங்கோட்டை தூய சேவியர் கல்லூரி மாதிரியான கல்லூரிகள்ல இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகள் இருக்கு. உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்காக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகியவை சிறந்த தேர்வுகளா இருக்கும். இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு நடத்துற சென்னை தொல்லியல் துறை நிறுவனத்துல 2 முதுகலை டிப்ளமோ படிப்பும் இருக்கு. இங்க படிக்கிற மாணவர்களுக்கு நேரடி அகலாய்வு பயிற்சியோட மாதம் ரூபாய் 5,000 உதவித்தொகையும் வழங்குறாங்க. கீழடி, கொடுமணல் போன்ற வரலாற்று இடங்களின் கண்டுபிடிப்புகளால இந்த படிப்புகளுக்கான வேலை வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாயிருக்கு. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல 2026 முதல் 2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை முறைப்படி தொடங்கியிருக்கு. ஒருங்கிணைந்த முதுகலை பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாளாக 8/6/2026, முதுகலை மற்றும் பட்டய படிப்புகளுக்கு 30/6/2026 விண்ணப்பிக்க கடைசி நாள். 12 வகுப்பு முடித்த மாணவர்கள் என்னென்னலாம் படிக்கலான்னு இன்னும் பல தகவல்கள் நம்மள்கிட்ட பகிர்ந்துக்க வராங்க தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் விமலா அவர்கள். வாங்க கேட்கலாம்.
1: இவ்வானொலி பண்பலையில் இணைந்துள்ள அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். நான் முனைவர் விமலா சுப்பிரமணியன், தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்து உங்களுடன் உரையாட விழைகின்றேன். 12 வகுப்பு பள்ளி படிப்பை நிறைவு செய்த மாணவ மாணவியர்கள் என்னென்ன படிக்கலாம்? முக்கியமாக எமது பல்கலைக்கழகத்தில் எந்தெந்த பாடப்படிப்புகளில் சேர்ந்து பயனடையலாம் என்பதை பற்றிய குறுகிய விளக்கம் அளிக்க விழைகின்றேன். எமது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் பல்வேறு ஒருங்கிணைந்த பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. அவை 4 ஒருங்கிணைந்த பட்டப்படிப்புகள், அதாவது 4 இன்டகிரேட்டட் யூஜி ப்ரோக்ராம்ஸ், முறையே இன்டகிரேட்டட் பிஎஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ், இன்டகிரேட்டட் பிபிஏ தட் இஸ் பேச்சுலர்ஸ் இன் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், மற்றும் 5 ஒருங்கிணைந்த பட்டப்படிப்புகள், 5 இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ், முறையே இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி.

0: ఇంటగ్రేటెడ్ ఎంఎస్సీ ఫిజిక్స్, ఇంటగ్రేటెడ్ ఎంఎస్సీ మ్యాథమెటిక్స్, ఇంటగ్రేటెడ్ ఎంఎస్సీ బయోటెక్నాలజీ, ఇంటగ్రేటెడ్ ఎంఏ ఎకనామిక్స், இன்டகிரேட்டட் எம்பிஏ மியூசிக் போன்ற ஒருங்கிணைந்த பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் பல்வேறு பாடப்பிரிவுகளில் சேர்ந்து பட்டம் பெறுவதால் பற்பல வேலைவாய்ப்புகளை பெறலாம். அறிவியல் சார்ந்த பாடங்களான கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, பிசிக்ஸ், மைக்ரோபயாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ், எபிடமாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த் துறையில் பட்டம் பெறுவதன் வாயிலாக ஆராய்ச்சி பணியை இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளிலும் ஆர்&டி கூடங்களிலும் புகழ்பெற்ற ஆராய்ச்சி மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதிலும் குறிப்பாக எபிடமாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த் துறையில் பட்டம் பெறுவதன் வாயிலாக பல்வேறு வேலை வாய்ப்பினை ICMR தட் இஸ் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திலும் டேட்டா அனாலிசிஸ் வாய்ப்பினை பற்பல நிறுவனங்களிலும் பெறலாம். மேலும் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பாடப்பிரிவில் பட்டம் பெறுவதன் வாயிலாக அக்கவுண்டிங், பினான்ஸ், பேங்கிங் துறையிலும் சோசியல் சயின்சஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் துறையில் பட்டம் பெறுவதன் வாயிலாக எஜுகேஷன், மீடியா மற்றும் தொலைத்தொடர்பு துறையிலும் பணிபுரியும் வாய்ப்பினை பெறலாம். மேலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் துறையில் பட்டம் பெறுவதன் மூலம் ஐடி, இன்சூரன்ஸ், அனாலிட்டிக்ஸ் பிரிவினில் பணிபுரியும் வாய்ப்பினை பெறலாம். அதிலும் குறிப்பாக பிஎஸ்சி பிஎட் இன் மேத்தமேட்டிக்ஸ் துறையில் பட்டம் பெறுவதன் மூலம் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியராக பணிபுரியும் வாய்ப்பினை பெறலாம். மேலும் எகனாமிக்ஸ், மியூசிக், டூரிசம் அண்ட் மேனேஜ்மெண்ட் துறையில் பட்டம் பெறுவதன் வாயிலாக அந்தந்த துறைக்கேற்ப மதிப்பிற்குரிய பதவியில் பணிபுரியும் வாய்ப்பினை பெற்று சிறப்படையலாம். பொதுவாக அனைத்து பாடப்பிரிவினரும் பட்டம் பெறுவதன் மூலம் அந்தந்த துறைக்கான போட்டித் தேர்வில் பங்கேற்று அரசாக வேலைகளை பெறலாம். போட்டித் தேர்வுகளான TNPSC, UPSC, NET, GATE போன்றவற்றுக்கான பயிற்சிகளும் எமது பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுகின்றது. எனவே மாணவ மாணவியர் அனைவரும் அனைத்திலும் சேர்ந்து பயன்பெற்று சிறப்படைய வாழ்த்துகின்றோம். மேலும் வருகின்ற கல்வியாண்டிலிருந்து, அதாவது 2026-27 கல்வியாண்டிலிருந்து ஏனைய இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளன. குறிப்பாக பிஎஸ்சி எபிடமாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த், பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி சைக்காலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc Physics, BSc Biotechnology, BBA, BA in Mass Communication, BSc Mathematics, BSc Statistics, BA in Economics, BA in English, BA in History, BA in Hindi, BA in Tamil என பல்வேறு இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை ஆரம்பிக்கப்பட உள்ளன. எனவே அனைத்து மாணவ மாணவியர்களும் எமது பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பட்டம் பெற்று சிறப்படைய வாழ்த்துகின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: மாணவர்களோட எதிர்காலத்துக்கு உதவும் வகையில பல்வேறு படிப்புகளை பத்தியும் அதுக்கான வாய்ப்புகளை பத்தியும் மிகவும் தெளிவா பகிர்ந்துகிட்டாங்க தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் விமலா அவர்கள். அவங்களோட இந்த தகவல்கள் பலருக்கும் சரியான பாதையை தேர்வு செய்ய உதவும்னு நம்புறோம். மார்க் கம்மியா வந்துடுச்சேன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. 12th மார்க்கு வெறும் என்ட்ரி கார்டு மட்டும்தான். உங்க திறமைக்கும் ஆர்வத்துக்கும் ஏத்த கோர்ஸ தைரியமா தேர்ந்தெடுங்க. வாழ்க்கையில ஜெயிக்க டிகிரி மட்டும் போதாது, அதுக்கப்புறம் நீங்க கத்துக்க போற தனித்திறமைகளும் உங்களோட உழைப்பும் தான் முக்கியம். கனவுகள் மெய்ப்படட்டும். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி FM Rainbow 102.1 உற்சாகம் உச்சம்.

நேயர்களே, இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் நுண்ணுயிர் கரைசல் தயாரிப்போம். விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி பத்மநாபன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இன்று 8:00 இரவு இசை இனிமை, 9:15 கேட்கலாம் இனிய ராகம். இன்று 10:00 ஞாபகம் விருதை நிகழ்ச்சி நேரலையாக. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள்.

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கென தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா கௌஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டர்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர

0: செர்ஜியோ மேட்டர்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபருடன் இன்று ரோமில் பேச்சு நடத்தினார். பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், விண்வெளி, அணுசக்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடனும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். மேற்காசியா மற்றும் யுக்ரைனில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தினார். இத்தாலி இந்தியா கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவிற்கான ஆண்டாக அடுத்த ஆண்டை கொண்டாடுவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மனிதநேயத்திற்கு அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமின்றி அதற்கான நிதி ஆதாரங்களை தடுப்பதும் பொறுப்பான அரசுகளின் கடமையாகும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் மேம்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சினையின் தாக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து துறைகளும் திட்டங்களை வகுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பப்படுவதை தடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அவர் தாய்சேய் நலத்திட்டத்திற்கான வாரியத்தின் தலைவர் திருமதி ஹெலன் கிளர்க்குடன் இன்று ஜெனீவாவில் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். தாய்சேய் இறப்பு விகிதமும் இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளதாக அவர் கூறினார். பொது சுகாதாரத்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். மகளிர், குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரின் சுகாதாரத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான எந்த திட்டத்திற்கும் உதவிட மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு என அரசு பள்ளி ஒன்று கோவாவில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முக்கிய துறைகளின் வளர்ச்சி கடந்த மாதம் 1.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் உற்பத்தி 9.4% அளவிற்கும் எஃகு உற்பத்தி 6.2% அளவிற்கும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் உற்பத்தியும் 4.1% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த இளம் குடிமைப்பணி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து அதன் அடிப்படையில் அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காதி கிராம

தொழில்கள் ஆணையத்தின் சார்பிலான கொண்டாட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்றன. இதில் பங்கேற்று பேசிய அதன் தலைவர் திரு மனோஜ்குமார், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில் தேனீ வளர்ப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் தேன் புரட்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சுயசார்பு கிராமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் கூறினார். இந்தியா உட்பட 12 நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி மேகாலயாவில் இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், நேபாளம், பிலிப்பைன்ஸ், செஷல்ஸ், இலங்கை, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. 2 வார காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில்வர் லைன் ரயில் திட்டத்தை கைவிடுவது என கேரள அரசு முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட அறிவிக்கை விரைவில் திரும்பப் பெறப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி திரு ரமேஷ் சன்னிதாலாவுக்கு உள்துறையும், திரு சன்னி ஜோசப்புக்கு மின்துறையும், திரு கே முரளிதரனுக்கு சுகாதாரத்துறையும், திரு சி பி ஜானுக்கு போக்குவரத்துத்துறையும், திரு பஷீருக்கு பொதுப்பணித்துறையும், திரு சித்திக்கிற்கு வேளாண் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு குஜராத் அரசு ஆதரவு அளித்துள்ளது. இன்று காந்திநகரில் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினரிடம் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இதனை தெரிவித்தார். இருப்பினும் இந்த நடைமுறைக்கு காங்கிரஸ் தரப்பில் பங்கேற்ற குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பன்ஜிகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சே கா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியோ அரோரா, ரியா தலால், ஆலியா கங்காரியா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதான் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜோர், தியா, பிரியங்கா மின்ஸ், நோசின் நாஸ் ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தாலிதா ராமதானியை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: உழவர் உலகம்.
1: எல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: இயற்கையோடு இணைவோம், இயற்கை வழி விவசாயம் செய்யும் உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் இன்று நுண்ணுயிர் கரைசல் தயாரிப்பு விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி பத்மநாபன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: சிற்பி ஒருவர் தான் செய்யும் சிலையில் சிறு கீறல் விழுந்தாலும் அதை கோயிலில் வைக்காமல் மீண்டும் மீண்டும் புதிதாக செதுக்கி கோயிலில் சிலை வைப்பது போல தான் செய்யும் செயல் ஏதுவாக இருந்தாலும் அதை திருந்த செய்ய வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவு. தானும் தன்னை சார்ந்தவர்களும் இயற்கையாக விளைந்த உணவுப் பொருளை உண்ண வேண்டும். ஆரோக்கியமான தரமான நாட்டு மாட்டு பால் நெய் ஆகியவற்றை பருக வேண்டும் என்ற பரந்த மனது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது போல பல மாநிலங்களில் சிறப்பாக செய்து வரக்கூடிய வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களை நமது ஊரிலும் அறிமுகப்படுத்தி மன நிறைவான வருமானம் எடுக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் செயலில் செய்து காட்டியும் வருகிறார். கடந்த 4 ஆண்டுகளாக 120 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை, நுண்ணுயிர் கரைசல் தயாரிப்பிலும் பயன்பாட்டிலும் நுணுக்கமான அனுபவம், அடுத்தடுத்த எதிர்கால திட்டம் கனவு என நீண்டு கொண்டே செல்கிறது இவரது இயற்கை வேளாண்மை பயணம். அன்னாரது வயலுக்கு குறிப்பாக விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி பத்மநாபன் ஐயா வயலுக்கு நுண்ணுயிர் கரைசல் தயாரிக்கும் இடத்திற்கு சமீபத்தில் நம்ம அருண் அவங்களும் ஆர் வெங்கடேஸ்வரன் சாரும் சென்று பார்வையிட்டு வந்தபோது அவரிடம் நாங்கள் கேட்டதும் அவர் சொன்னதும் இப்போது உங்களுக்காக.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துலேருந்து நம்ம இந்த ஒளிப்பதிவு செய்கிறோம். விஷ்ணுபுரம் ஒரு அழகிய கிராமம். இந்த விஷ்ணுபுரம் எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோயில் வந்து நாச்சியார் கோயிலேருந்து பூந்தோட்டம் போகிற பாதையில் விஷ்ணுபுரம் அப்படின்ற ஒரு அழகிய கிராமம் இருக்குங்க. இந்த கிராமத்தில் அமிர்தேஸ்வரி கோ சேவா அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோசாலை, சும்மா சொல்லணும் அப்படின்னா அமிர்தேஸ்வரி கோசாலை இருக்குங்க. இந்த கோசாலையை நிறுவன வி பத்மநாபன் ஐயா நம்மளோட இருக்கிறாங்க. இந்த கோசாலையில் இப்போதைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 60 நாட்டு மாடுகள் இருக்குங்க. இந்த வகை தான் அப்படின்னு இல்லை, உம்பளச்சேரி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, கிர் இருக்குது, சிந்து இருக்குது, இப்படி கிட்டத்தட்ட அனைத்து வகையான நாட்டு மாடுகளையும் இங்கே வந்து ஒருங்கிணைத்து இங்கே வச்சுருக்கிறாங்க நம்ம பத்மநாபன் ஐயா. இந்த அமிர்தேஸ்வரி கோசாலை எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி அவர்கிட்டே கேட்போமே. வணக்கம் சார், சொல்லுங்களேன்.
2: வணக்கம் சார். பெங்களூரில் இருந்தப்ப நமக்கு இந்த பாலுக்காக பெரிய ஒரு வேட்டையே நடந்தது. அதனால் நல்ல பால் கிடைக்காம திண்டாடினோம் ரொம்ப. பாக்கெட் பாலில் ஒரு திருப்தியே ஏற்படாது. ஏன்னா வளர்ந்தது இங்கே கிராமத்திலே இருந்ததுனால எங்கே நல்ல பால் கிடைக்கும் அப்படி தேடி அலையும் பொழுது தான் வந்து ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோசாலையிலேருந்து பால் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோம். அதுவே எவ்வளோ நாள் ஓடும் இருந்தோம், தாக்கு பிடிக்க முடியாது, ஒரு பழப்புக்காக அங்கேயே இருக்கிற மாதிரி ஆச்சு. நம்ம இந்த கோவிட் வந்தப்போ நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணி இங்கே கிராமத்துக்கே வந்துட்டோம்.
1: படித்தது எல்லாமே விஷ்ணுபுரம் தானே?
2: விஷ்ணுபுரம் பக்கத்தில் இங்கே மஞ்சக்குடி ஸ்கூல், அதுவும் நம்ம குடவாசல் தாலுக்காவில் இருக்கிற இதுதான். மஞ்சக்குடியில் படித்தோம். அப்புறம் வந்து நம்ம டவுனி ஸ்கூல்லையும் +1 +2 படிச்சுட்டு காலேஜ் தஞ்சாவூர், சிஏக்காக சென்னை, பெங்களூரில் போய் செட்டில் ஆகி ஒரு 20 வருஷம் இருந்துட்டு இங்கே வந்தாச்சு திரும்ப. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மாடுன்னு வாங்க ஆரம்பிச்சு, அது 2 மாடுன்னு ஆகி இப்போ இன்னி கிட்டத்தட்ட 100 மாடு ஆயிடுச்சு. நம்ம வயல் பக்கத்துலயும் 25-30 மாடு இருக்கு வயலோட இருக்கிற மாதிரி. இங்க பராமரிக்க அதாவது கண்ணு போட்டு பால் கறவை கண்ணுக்குட்டியோட இருக்கணும், கவனிப்பு தேவைப்படக்கூடிய மாடுகள் மட்டும் இங்க வச்சுப்போம், மற்றதெல்லாம் வயல்ல மேயறதுக்கு விட்டுறோம். அது மாதிரி ஆரம்பிச்சது
1: ஒரு மாடுல ஆரம்பிச்சு, அதாவது உங்களுடைய பால் தேவைக்காக ஆரம்பிச்சது. ஒரு ஆடிட்டரான நீங்க கொரோனா காலகட்டத்தில் பெங்களூர்ல இருந்து இங்க வரீங்க, வந்து ஒரு மாடு வாங்குறீங்க, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 100 மாடா அது பல்கி பெருகி இருக்கு. முதல்ல வாங்கின மாடு என்னங்க?
2: முதல்ல காமது என்னன்னு, அது ஒரு உம்பளச்சேரி மாடு. ரெண்டாவது சுரபி, ஒரு 100 மாட்டுக்கும் பேரு, அதுக்கான கண்ணுக்குட்டிக்கும் பேர் வச்சு, இந்த ராமா லக்ஷ்மணா எல்லாம் சீதை ஊர்மிலான எல்லாருமே இருக்காங்க இங்கே. ஸோ எல்லா மாட்டுக்கும் பேர் எல்லாம் குழந்தைங்க தான் வைப்பாங்க, அதை பராமரிச்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி கங்காவோட புள்ள வந்து பாகீரதன் அப்படிங்கிற மாதிரி, பகீரதன் அது மாதிரி எல்லாமே பேர் வச்சு தான் அழைப்போம்.
1: இதிகாசங்களோட தொடர்புடைய பெயர். இப்போ உங்களுடைய குழந்தைங்களும் அங்கே தான் இருக்கிறாங்க, ரொம்ப ஆர்வமாக அவங்க இதெல்லாம் பார்க்கறது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சொல்லுங்கள்.
2: அந்த மாடும் நமக்கு கூப்பிடும்போது நமக்கு அது வந்து அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். அது பழகிறதுல நம்ம குடும்ப மெம்பர் மாதிரி தான். நம்ம சினிமா ஓட்டெல்லாம் கேட்போமே, குடும்ப அட்டையில் ஒரு உறுப்பினராக சேர்க்கணும்னு கேட்குற மாதிரி, அந்த ஒரு இது தான். அது எல்லாருக்குமே அனுபவித்து அதை பண்ணுறதுனால நம்ம மட்டும் ஏன் நல்ல பால் சாப்பிட்ணும், எல்லாருமே சாப்பிட்லாமேனு இன்னொரு அடுத்தது யான் பெற்ற இன்பம் பெருக வேகம்னு ஆரம்பிச்சு இந்த பாலை வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 லிட்டர் 200 லிட்டர் கொண்டு வந்தோம்னாக்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நல்ல பால் சாப்பிட்லாம், கெமிக்கல் இல்லாமல் மெயினாக ஒரு கலப்படம் இல்லாதது ஒன்று கொடுக்கணும்ன்ட்டு பாலை மட்டும் நம்பி நம்ம கோசாலை நடத்தலை. அதுலேருந்து வர கோமியமும் அந்த சாணமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை வச்சு தான் நிறையா வந்து மகாராஷ்டிரா குஜராத்லலாம் அவங்க வந்து பெரும்பளவில் விவசாயத்தில் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுது. நம்ம வெறும் பாலை மட்டும் கணக்கு பண்ணி நம்மளால் முன்னுக்கு வர முடியாமல் இருக்கும்.

0: அதனால் அங்கே போயிட்டு வந்து விவசாயத்துக்கான ஒரு ஊக்குவிப்பான், அதை ஒரு நுண்ணுயிர் கரைசல் அவங்க பண்ணி தான். இப்போ நம்ம 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறோம்னா அவங்க 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்க ஒரு ஏக்கரில். அது எப்படின்னு பார்க்கறதுக்கு போகணும். அதுக்கான அந்த பிளான்ட் போடுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்ட்டு தான் இந்த கோசாலை. அது பக்கத்துலேயே அந்த நுண்ணுயிர் கரைசல் ஒரு நாளைக்கு 2000 லிட்டர் நமக்கு தயாரிக்க முடியுது. சாணம், கோமியம், அதில் வெல்லம், மோர் நிறையா நமக்கு கிடைக்கிறதுனால மோரையும் போட்டுக்கலாம். அது மேலே காய்கறி கரைசல், பழக்கரைசல், எருக்கை அந்த மாதிரி எல்லாம் இலையெல்லாம் சேர்த்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா சத்துக்களும் அந்த கரைசல் இருக்கிற மாதிரி அதை அப்படியே கொண்டு போய் விட்டோம்னா விவசாயம் ஒரு பல மடங்கு பெருகிறதுக்கான இது இருக்கு.
1: இப்போ இந்த நுண்ணுயிர் கரைசல் செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம போகலாங்க. அப்படியே நாங்க சொல்லிட்டே இருக்கோம், நீங்க காட்சி வழியாக, அதாவது உங்க ஒளி வழியாக நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனா இடது பக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு கொட்டகை அமைச்சிருக்கிறாரு. இந்த கொட்டகையிலதான் வந்து ஒரு 10 கண்ணுக்குட்டி இருக்கு. 5 மாத கண்ணுக்குட்டியை உள்ளார வச்சிருக்காங்க, நல்ல ஃபேன் போட்டிருக்கிறாங்க. பகல் நேரத்துல கண்ணுக்குட்டி மட்டும் இருக்கும். இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மாடுகள் இங்க இந்த உள்ளார இந்த கொட்டகைக்குள்ளார கட்டிடுறாங்க. இந்த கொட்டகையில வந்து கட்டப்பட்ட மாடுகள் இரவு நேரத்துலதான் அதிகமான கோமியம் கிடைக்கும். அந்த கோமியத்தை வந்து ஒரே இடத்துல சேகரிக்கிறாங்க. அந்த சேகரிக்கக்கூடிய தொட்டி வந்து அந்த கொட்டகைக்கு வெளியில இருக்குங்க. இந்த கொட்டகையில பாத்தீங்கன்னா நல்லா 10 ஃபேன் இருக்குங்க. ஜாலியாக கண்ணுக்குட்டியெல்லாம் நம்மளை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் கண்ணுக்குட்டிங்க இருக்கிறாங்க. இந்த கொட்டகையிலேருந்து வெளியில் வரக்கூடிய கோமியத்தை ஒரு தொட்டியில் பிடிச்சி வச்சிருக்கீங்க. இந்த தொட்டியிலேருந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க இங்கே?
0: கோமியத்தில் என்ன பண்ணுவோம், முதல்ல சாணம் அமுதக்கரைசலில் தான் முதல்ல நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. அதை வந்து மேனுவலாக பண்ணுறது என்ன ஆகிடுது, நமக்கு வந்து சேலஞ்ச் நிறையா. லேபர் ஓரியன்டாக ஒரு உழைப்பு இருந்தால் தான் அது வந்து பண்ண முடியுங்கிற மாதிரி நிலைமையாக இருந்தது. 1 கிலோ சாணத்தை எடுத்துக்கிறது, 2 லிட்டர் கோமியத்தில் கரைச்சி மேலே வெள்ளத்தை போடுறது, மேலே மோரை ஊத்துறது, அதுக்கு மேல ஒரு சாக்கை போட்டு மூடி வைக்கிறது, அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. அது வந்து மேனுவலா இருந்தது. அதுல இருந்து பண்ண ஒவ்வொரு தடையும் பண்ணணும். அதுக்கு மேல தண்ணியை ஊத்தி கரைக்கணும்.
1: ஒரே ஒரு ட்ரம்ல தான் அதை வச்சுக்க முடியும்.
0: கொள்ளிடமும் கம்மி, அது பண்றதும் ஒரு பெரிய இது இல்லையா. அவங்க அதுலதான் வந்து ஒரு சிறப்பா அவங்க போயிட்டாங்க. அதில் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி இது. ஒரே நேரத்தில் இப்படி 2000 லிட்டர் தயாரிக்க முடியும். நம்மளால் இது மாதிரி பண்ணினோம்னா ஒரு பக்கெட் பக்கெட்டாக எடுத்து 2000 லிட்டர் தயாரிக்க முடியுமா? ஒரு குழாயை தறினா அந்த 2000 லிட்டர் வந்துடுது இப்போ. ஸோ அதை கரைச்சி நாங்கள் ஒரு டேங்க் மோட்டரை வச்சு ஒரு பெரிய கிணறுல விட்டு அந்த கிணத்துலேருந்து அவங்க இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக அவங்க வந்து பண்ணு.
1: எங்கே இருக்குங்க கிணறு?
0: இருக்குது, முதல்ல ஒரு கிணறு, ஸ்லரி டேங்க் உள்ளுக்குள்ளே இருக்கிற கிணறு. இந்த கிணத்துக்குள்ள நம்ம முதல்ல கரைசல் எல்லாம் விட்டுறோம். இதுல சேர்க்கும் பொழுதே கோமியம்
1: இதுக்குள்ளாரே நீங்க வந்து அப்போ அந்த 1:2:3 அந்த காம்பினேஷன் எல்லாம் பண்ணிடுறீங்க. இங்க வரத்துக்குள்ளாரே பண்ணிடுறீங்க. பண்ண பிறகு இதுக்குள்ளார இந்த முதல் கிணத்துக்குள்ளார விட்டுறீங்க. இப்ப நேர்களை நம்ம வந்திருக்கக்கூடியது வந்து அந்த நுண்ணுயிர் கரைசல் செய்யக்கூடிய ஒரு கொட்டகை. அந்த கொட்டகைக்கு வந்திருக்கிறோம். இந்த கொட்டகையோட அமைப்பு பாத்தீங்கன்னா உள்ளர நுழைஞ்சோன்னு ஒரு பெரிய கிணறு மாதிரி ஒண்ணு இருக்குங்க. அது மேல ஒரு தொட்டி இருக்கு. ரெண்டு பக்கமும் பெரிய டியூப் போட்டிருக்காரு. திமிங்கலம் மாதிரி இருக்கு. கருப்பு திமிங்கலம் படுத்திருக்கிறாப்ல ரெண்டு கருப்பு டியூப் போட்டிருக்கிறாரு. அந்த டியூப்ல இருந்து குழாயெல்லாம் வேற வருது. அநேகமா கேஸ் ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி ஒரு தொட்டி இருக்கு. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்ற நுண்ணுயிர் கரைசல் எப்படி செய்யப்படுது அப்படின்றத சொல்ல போறாரு பத்மநாபன் ஐயா. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தொழில்நுட்பத்தை நீங்க குஜராத்ல போய் பாத்தீங்களா?
0: ஆமா, அகமதாபாத்ல சக்சஸ்ஃபுல்லா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு இது மாதிரி 2000 லிட்டர் வச்சு அவங்க 200 ஏக்கர் விவசாயம் பண்ணி நிறைய கொய்யா தோட்டம், மாதுளை, டிராகன் ஃப்ரூட் எல்லாம் பார்த்தோம். அவங்க டிராகன் ஃப்ரூட்ல தான் மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு காமிச்சது வந்து 75 லட்சம் அவங்க எடுக்கிறாங்க டிராகன் ஃப்ரூட். அதெல்லாம் நம்ம இதில் விளையும் விளையாது, அது போகலாம். நம்ம நெல் விவசாயம், நெல் விவசாயத்துலேயே பண்ணுறதை எப்படி ஜாஸ்தி பண்ணலாங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. அதுக்கு இது கண்டிப்பாக பலன் அளிச்சுட்டு இருக்கு. இப்போ
1: ஒரு நாளைக்கு ஒரு இரவு எவ்வளோ கோமியம் உங்களுக்கு கிடைக்குங்க? எவ்வளோ சாணத்தை கரைச்சி இந்த கிணத்துக்குள்ளார விட்றீங்க அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: நமக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 லிட்டர் ஒரு மாட்டுக்கிட்ட எடுத்தாலே கிட்டத்தட்ட 600 லிட்டர் கிடைக்கும். அவ்வளோலாம் தேவையில்லை. ஒரு 2000 லிட்டர் தான் மொத்தமே நமக்கு கரைசல் இப்போது. இது கெப்பாசிட்டி, இது எடுக்கிற பெரிய இடம் தேவைப்படுறது. இதுக்கு 2000 லிட்டர் தயாரிக்கிறதுக்கு நமக்கு வந்து வேண்டியதானது அதிக அளவே இருக்கு. நம்ம கிட்ட இப்போ இருக்கிற ஒரு 10-15 மாடு இருந்தாலும் அதை பண்ணிடலாம். நம்ம கிட்ட ஜாஸ்தியாகவே இருக்கு.
1: அப்போ 150 லிட்டர் இருந்தால் போதும்.
0: 150-200 லிட்டர் இருந்தால் போதும்.
1: 200 லிட்டர் கோமேயம், 1 மடங்கு தான் சாணி தேவைப்படும்.
0: இல்லை இல்லை, இதில் வந்து அவங்க ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஒரு 65 கிலோ சாணத்தில் கோமியத்தை நம்ம எவ்வளோ வேணால் விடலாம். நமக்கு வந்து ஆப்ஷனல், அது ஒரு 100 லிட்டரும் விடலாம், 200 லிட்டரும் விடலாம், நீங்கள் 300 லிட்டரும் விடலாம். ஏன்னா அது வந்து மேக்ஸிமம் யூரியா தான். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விடுறோமோ அதுக்கு மேலே தண்ணியை ரேஷியோ அவங்க கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் 100 லிட்டர் யூரின் விட்டிங்கன்னா 1000 லிட்டர் தண்ணி விடுங்க, 200 லிட்டர் விட்டா 2000 லிட்டர் தண்ணி விடுங்கன்னு அவங்க வந்து ரேஷியோ பிரித்து கொடுத்துறாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டேலையும் நமக்கு வந்து அந்தந்த ரேஷியோ வச்சு நம்ம அதை வந்து டிசைட் பண்ணிக்கிறோம்.
1: இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ கோமியம் கொடுக்குறீங்க, எவ்வளோ சாணம் போடுறீங்க, அந்த கணக்கை சொல்லுங்களேன்.
0: நாங்கள் ஒரு நாளைக்கு 65 கிலோ சாணத்தை கொட்டி அதுக்கு மேலே ஒரு 100 லிட்டர் கோமியத்தை ஊற்றி 2000 லிட்டர் தண்ணியை ஊற்றிடுறோம். இப்போ இந்த 2300 லிட்டர் பிடிக்கிற மாதிரி இந்த கிணறை பண்ணி வச்சிருக்கோம். ஆவரேஜாக 2000-2200 லிட்டர் கொள்ளளவுக்கு எல்லாத்தையும் கரைச்சி இதுலேயே வெள்ளத்தையும் போட்டு பஞ்சகவியம் தனியாக பண்ணி வச்சு அதையும் போடுறோம். அப்புறம் வந்து இந்த நுண்ணுயிர் பெருக்கிறதுக்காக

0: பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா வரத்துக்காக பழ கரைசல், காய்கறி கரைசல், அது மாதிரி சிலதெல்லாம் இருக்கு.
1: அது ரொம்ப செலவு இல்லாம கழிவுகள் தான் எடுத்துப்பீங்க?
0: கழிவுகள் தான் நமக்கு ஃப்ரீயாவே கொடுக்கறதுக்கு நிறைய இருக்காங்க.
1: அது வந்து எங்க கலக்குறீங்க? தொட்டிலே போட்டுருவீங்களா?
0: அதுக்கு ஒரு மிக்சியில அடிக்கிற மாதிரி ஒரு மிஷின் ஒன்று வச்சிருக்கோம். மிஷின்ல வச்சு சட்னி மாதிரி அப்படியே சகதியா அடிச்சு அதை சட்னி மாதிரி கொண்டு வருவோம். தண்ணீர் மட்டும்தான் மேலேயே போகும், திடப்பொருள்கள் போகாது. திரவமா தான் எல்லாத்தையுமே நம்ம மேலே அனுப்புறோம்.
1: மேல போகுதுன்னா அந்த தொட்டிக்கு போகுமா?
0: அந்த மேல இருக்கிற வெள்ளை கலர் டேங்க்ல எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அந்த டேங்க்ல இருந்து என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த ஒரு சின்ன டியூபுக்கு அனுப்புறோம் எல்லாத்தையும். அதுக்குதான் அந்த டேப் வச்சிருக்கு, பிரிச்சு பிரிச்சு அனுப்புறதுக்காக. சின்ன டியூப்ல இருந்து நம்ம முதல்ல எடுத்து அதுல மக்கிடும். இதுவே கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஒரு 15,000 லிட்டர் உள்ள இருக்கும். பெரிய டியூப்ல 65,000 லிட்டர் இருக்கும். சோ இது என்ன பண்ணும்னா, வெளியில வந்து விழுறது வந்து ஃபுல்லாவே உரமா ஆனதுதான் வெளியில நமக்கு கிடைக்கும்.
1: அந்த பக்கம் வெளியில,
0: அந்த பக்கம்
1: சின்ன தொட்டியில இங்க ஆரம்பிச்சு கடைசியில போறதுக்கு எத்தனை நாள்?
0: அவங்க சொல்றது 30 நாள் தேவைப்படுறது. 30 நாள்ல வந்து அப்படியே மூவாகி 30 நாள் நமக்கு அங்க வந்துடும். முதல்ல எல்லாத்தையும் ரொப்பி 45 நாள் விட்டுட்டோம். 30 தான் சொன்னா, நம்ம 45 நாளே மக்கட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் ரொப்பி எல்லா கரைசலும் சேர்த்தது டெய்லி 2,000, 3,000, 2,000, 3,000 ஒரு 30 நாளைக்கு விட்டோம். சோ 30 நாள் × 2,000 60,000 லிட்டர் ஏறிடுச்சு. உள்ள
1: கொள்ளளவு எவ்வளவுங்க?
0: 65,000 லிட்டர்.
1: சின்னது
0: சின்னது வந்து 15,000.
1: 15,000 சரிங்க.
0: சோ இது ரெண்டையும் ஃபில்அப் பண்ணிட்டோம். ஃபில்அப் பண்ணி ஒரு 45 நாள் அப்படியே விட்டுட்டோம். ஜனவரி பிப்ரவரியில ஆரம்பிச்சது. அப்ப எல்லாத்தையும் ரொப்பி அப்படியே 45 நாள் விட்டுட்டோம். விட்டதுக்கு அப்புறம் 45 நாள் கழிச்சு நம்ம திறந்தா எங்களுக்கு வருமா வராதான்னு ஒரு பெரிய எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி நாங்கள் காத்திருந்தோம். திறந்த உடனே கப கப குபுன்னு அப்படியே பொங்கி எல்லாம் அப்படியே நீராவே தண்ணியா தான் வந்தது. அந்த சின்ன டியூப்ல இருந்து எல்லாத்தையும் ஏத்தி திரும்ப இந்த கிணத்துக்கு கொண்டு வந்து அந்த பெரிய இதுல ஏத்தி பெருசுல ஊத்திட்டோம். அதுலயும் அந்த 45 நாள் எல்லாம் சேர்த்து, அதாவது இன்னைக்கு ஏத்தினது நாளைக்கு அப்படியே ஆயிடுது, மொத்தமா 45 நாள் பண்ணிட்டாரு. சோ இன்னைக்கு 2,000 லிட்டர் நான் அதுல ஏத்தினேன்னா அங்க 2,000 லிட்டர் எனக்கு வந்துருது. அதேதான்
1: வரத்துக்கு குறைந்தது ஒரு 30 to 45 நாட்கள் வச்சுக்கிறீங்க.
0: அவ்வளவுதான்.
1: ஆனா இதுல ஒரு சந்தேகம் என்னன்னாங்க, பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமிர்த கரைசல் பஞ்சகவி எல்லாம் பண்ணும்போது தினந்தோறும் அதை வந்து அந்த டின்ன திறந்து உள்ளுக்குள்ள கிளாக் வைஸா 48 வாட்டி சுத்துங்க, ஆன்டி கிளாக் வைஸா 48 வாட்டி சுத்துங்க எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். விவசாயிகள் அதை பண்ணுவாங்க. பண்ணும்போதே அதை நல்லா மோந்து மோந்து பாத்துப்பாங்க, ஏன்னா நல்ல வாசனை வருது அப்படின்னு சொல்லி மோந்து பாத்துப்பாங்க. இதுல வந்து எங்கங்க கலவை செய்யறதுக்கான இடமே தெரியலையே, எப்படி உள்ளுக்குள்ளே கடையறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா?
0: இது வந்து இந்த CSTR கன்சிஸ்டன்ட் ஸ்டிரிங் மெத்தட்னு சொல்லுவாங்க கேஸ் இண்டஸ்ட்ரியில், அவங்களுக்குலாம் தெரியும். அது இந்த ஸ்டிரிங் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அது மோட்டர்லாம் வச்சு பண்ண வேண்டாம், இதுல நம்ம போடுறோம் இல்லையா, போட்டோடனே அப்படியே மூவ் ஆகுது. இது அப்படியே ஒரே இடத்துல இருந்தால் தான் அந்த கலர்றது. அதுக்கு தான் அவங்க கண்டுபிடிச்சு அவங்க வந்து ஹரிசாண்டல் இந்த பாம்பு மாதிரி படுக்க வச்சிருக்காங்க வயத்துக்குள்ள. அதாவது அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா வயத்து ஒரே இடத்துல நிற்காதுல்ல, அப்படியே தானே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி நம்ம உடம்புலயே வர மாதிரி கேஸ் அண்டு ஃபெர்டிலைசரும் ரெண்டுத்தையும் அழகா அவங்க அப்படியே நம்ம உடம்ப வச்சு அவங்க பண்ணிட்டாங்க.
1: இது கிட்டத்தட்ட அப்ப வயிறுன்னு சொல்லலாம்,
0: வயிறே தான் எக்ஸாக்ட்லி வயிறு.
1: அதனால இதுல வந்து இந்த கடையறது ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாம் தேவையில்லை. இங்க விட்டீங்கன்னா கொஞ்சம் நவரும் போதே அதுவே வந்து அசைச்சு
0: மூவ் ஆயிடுது, அப்படியே ரொட்டேட். நம்ம ஆற்றுல நம்ம தண்ணீர் அப்படியே சுழற்சியிலே அது வந்து சுத்தமாயிடுது. அதுதானே கங்கை நீரை வந்து நம்மளால அசுத்தப்படுத்த முடியாதுங்கிறாங்களா, அந்த சுழற்சியில வந்து கிளீன் ஆகுது இல்லையா. அது மாதிரி அவங்க சொல்றாங்க, ப்ரூவ் பண்ணி அவங்க பண்ணினதுனால நம்மளும் வந்து பண்ணிட்டு இருக்கோம்.
1: இன்னொரு சந்தேகம், இப்ப இந்த பெரிய டியூப திமிங்கலம் நான் சொன்னேன், இது திமிங்கலத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா வெளியில வரும்போது வெறும் தண்ணி உண்டிதான் வருது, அதாவது நுண்ணுயிர் கரைசல் உண்டிதான் வருது. அப்ப கசடு எதுவும் கீழே தங்குமா? அதை சுத்தப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எப்படிங்க?
0: அதுதான் அந்த கல்ச்சர் அந்த போடுற அந்த பவுடர் கல்ச்சர்னால எதுவுமே அது தங்காது அப்படின்னு அவங்களும் எதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்க கீழே, அதாவது ஃபிளஷ் அவுட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாங்களும் ஏரியெல்லாம் நடந்து பாக்குறோம், கீழே எல்லாம் சல சலசலும் தண்ணியா தான் இருக்க வழியே தங்கி இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒன்றும் ஃபீல் இல்லை. அப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் அதுவாகவே நீர் இதாகிடுங்கிறாங்க.
1: முழுக்க அது கரைஞ்சிருது உள்ளே, அந்த சத்து முழுக்க அந்த தண்ணியா மாறி தான் வெளியில வருது. நீங்க வயிறுன்னு சொல்லிட்டீங்க, அந்த மாதிரிதான் அது உள்ளார உருவாகிட்டு
0: இருக்குதான் எல்லாமே வருது.
1: அப்போ இப்ப ஒரு நாளைக்கு 2,000 லிட்டர் இப்ப எடுக்க முடியுது?
0: எடுக்க முடியும், எடுத்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி. நாங்க ஆல்ரெடி 100-120 ஏக்கர் தாண்டியாச்சு நம்மளோட விவசாயம், டெய்லியே போறது.
1: எங்க விஷ்ணுபுரத்திலே பண்ணுங்க?
0: விஷ்ணுபுரம் மாயவரம் பக்கத்துலயும் ஒரு 30 ஏக்கர், நம்ம குடவாசல் தாலுகா இன்னும் அந்த பக்கம் மஞ்சகுடி பக்கத்துலயும் ஒரு 40 ஏக்கர், அது மாதிரி எல்லாம் சேர்ந்து அங்கங்க போயிட்டு இருக்கு டெய்லி.
1: இப்ப உங்க பயன்பாட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறீங்களா?
0: இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம், கேக்குறவங்களும் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க பக்கத்திலே இருக்கிற விவசாயிகள் எல்லாம் வந்து கேட்டு வாங்கி.
1: இப்ப இந்த நுண்ணுயிர் கரைசல் நீங்க ஒரு 4 ஆண்டுகளா நல்ல ஒரு முழு நேர விவசாயி ஆயிட்டீங்க, ஒரு ஆடிட்டர் நீங்க, அது ஒரு பக்கம், அது ஒரு 4 கிளைகள் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் முன்னாடி ஒரு ஒளிப்பதிவு போது நீங்க சொல்லிருக்கீங்க, நம்ம நேயர்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல. திருச்சி, கும்பகோணம், தஞ்சாவூர், பெங்களூர், சென்னை, நான்கு இடங்கள்ல வந்து ஒரு ஆடிட்டிங் ஃபார்ம் வச்சிருக்கீங்க. அது வந்து உங்க பார்ட்னர்ஸும் பாத்துக்கிறாங்க, நீங்களும் பாத்துக்கிறீங்க. அது தவிர இந்த விவசாயமும் கிட்டத்தட்ட ஒரு 120 ஏக்கர் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இந்த 4 ஆண்டுகள்ல இப்போ இந்த ஆண்டுல இருந்தான் இந்த மாதிரி ஒரு நுண்ணுயிர் கரைசல் செய்யறீங்க. 3 ஆண்டுகளாக என்ன நீங்க பயன்படுத்தினீங்க, அதனோட விளைவு எப்படி இருந்துச்சு, இப்ப இந்த

0: ஆண்டு இந்த நுண்ணுயிர் கரைசல் பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான ஒரு மாற்றம் மகசூல்ல இருந்தது, அதை சொல்லுங்க.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். இப்ப கொஞ்சம் முன்னாடி விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி பத்மநாபன் ஐயா பேசிக்கிட்டு இருந்தப்ப சொன்னாங்க, ரசாயன உரத்தை வயல்ல கொட்டி கொட்டி மண்ணு மலடாகுதேன்னு கவலையே இல்லாம 5 ஏக்கர்ல 10 டன்னு நெல்லு விளைச்சல் எடுக்கிறேன்னு சொல்றாங்க நம்ம உழவர்கள் சில பேர். இவங்களுக்கெல்லாம் மத்தியில இயற்கை வேளாண்மை மூலமா நம்மால சாத்தியப்படும் அப்படின்னு சாதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம். அப்போ இவங்க இதுக்குன்னு பிரத்யேகமா என்னென்ன திட்டம் வச்சிருக்காங்க, எப்படி செயல்படுத்துறாங்க கேள்வி வருதுல்ல நமக்கு, ஐயாவோட பதில் என்னன்னு கேட்போமே.
2: அதாவது முதல்ல எதுவுமே போடாம செஞ்சப்ப 5 ஏக்கர் எடுத்து முதல்ல டெஸ்ட் பண்ணினோம். அதுல எனக்கு தெரிஞ்சு 5200 கிலோ என்னமோ எங்களுக்கு நெல் வந்தது 5 ஏக்கர்ல பண்ணது. ஒரு டன்னுக்கு கொஞ்சம் கூடன்னு வச்சுங்களேன், அது அடுத்த வருஷத்துல 7800 கிலோ ஆச்சு. அதே தான் எதுவும் பண்ணல. அதை 7.8னா கிட்டத்தட்ட அது எவ்வளோ, ஒரு 50% இன்க்ரீஸ் இல்லையா. இப்போ இந்த வருஷம் அதாவது 5 ஏக்கரில் ஒரு 10 டன் நெல் எடுத்துட்டாங்கன்னா அதுதான் வந்து யூரியா டிஏபி போட்டு வர மகசூலுங்கிறது வச்சுருக்காங்க. அதாவது 25 லேருந்து 28 மேனி 30 மேனி எடுக்கிறது. அந்த 30 மேனியை அச்சீவ் பண்ணிடுவோம் இந்த வருஷத்துலன்னு எங்களுக்கு நல்லா நம்பிக்கை இருக்கு.
0: நுண்ணுயிர் கரைசல்னாலும் சொல்லாமா?
2: ஆமாம். ஏன்னா அந்த வாசம் பூச்சிகளோட தாக்கமும் இருக்கிறது இல்லை, களையும் மன்றது கிடையாது. ஏன்னா கோமியத்தோட இது நிறையா இருக்கிறதுனால அதில் வந்து வயலில் போனாலே அந்த களை மன்றது கிடையாது. அந்த வாசம் ஒரு தனியா இருக்கு. இந்த வயலே சொத சொத சொத நம்மள நம்மளால நடக்கும்போதே தெரியுது. அப்புறம் மண்ணு பஞ்சு மாதிரி ஆயிடுது. மண்ணு வந்து உங்களுக்கு ஒரே களி வந்து கட்டி கட்டியா இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, இவங்க வந்து மண்ணு மணல் மணலா ஆகும்பொழுது உங்களுக்கு கார்பன் முதல்ல ஆடுதல் டெஸ்ட் பண்ணோம், 0.15 தான் இருந்தது எங்களோட லேண்ட்ல. 6 மாசம் 1 வருஷம் இதை கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் தான் டெஸ்ட். உடனே நம்ம அரச மரத்தை சுத்தி பார்ப்போம், அது மாதிரி எல்லாம் பண்றது இஷ்டம் இல்லை. 1 வருஷம் பார்ப்போம். அடுத்த வருஷம் இந்த 0.15 ஒரு 0.25 இருந்தாலும் எனக்கு பெரிய லாபம். 1% கார்பன் வந்துடுச்சுன்னா மல்டிபிளை ஆயிடுங்கிறாங்க லாபம் நமக்கு வந்து விளைச்சல். 1% கார்பனில் நீங்கள் 10 மூட்டை சாதாரணமாக எடுக்கிறீங்கன்னா 20 மூட்டை வரும் நிச்சயமான சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான மெயின் ரா மெட்டீரியலாக இதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம்.
0: எப்படி இருக்கு இப்ப ஏதாவது ஆராய்ச்சி செஞ்சு பாத்தீங்களா?
2: இது முதல் தடவை போட்டுட்டு இருக்கோம். சோ இந்த ஜனவரியில தான் அதோட இது நமக்கு வரும்.
0: 1 ஆண்டு நாளும் இருந்து பார்க்கணும். அரச மரத்தை சுத்தி உடனே பார்க்க கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டீங்க நீங்க. இப்ப இந்த நுண்ணுயிர் கரைசல் உங்க பயன்பாட்டு தவிர விற்பனைக்கு தயாரா நீங்க வச்சிருக்கீங்க?
2: கண்டிப்பா.
0: 1 லிட்டர் எவ்வளவு சொல்றீங்க?
2: 50 ரூபா ஆக்சுவலா 1 லிட்டர் நமக்கு. இப்ப நாங்க 30 ரூபாய்க்கு சில பேர் வந்து கேக்குறாங்க, 2 லிட்டரே கொடுத்துறோம் 50 ரூபாய்க்கு. சில பேருக்கு வந்து கொண்டு போய் கொடுக்க வேண்டியதா இருக்கு, அதனால அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாம 30 ரூபாய்க்கு கொடுத்துறோம். சோ இப்ப வந்து 20
0: மாதிரி விற்பனை நடந்து
2: கொடுத்துட்டு இருக்கு.
0: நம்பிக்கையே இல்லாம ஒரு வீட்டுக்கு வருமானு முதல்
2: கொடுத்தேன். அந்த டியூப் குறையவே இல்லை. இது பாருங்க நீங்க வந்து இது மாதிரி பிளாட்டா இருந்தது, இவ்வளவு வயிறு உப்பி இருக்கு. அதனால பார்த்தேன் சரி ஜாஸ்தியாகவே இருக்கு, வெடிச்சு கிடிச்சிட்டு போறது எனக்கு பயம் வந்து. இன்னொரு 2வது வீட்டும் கொடுத்தேன். அதை வச்சுதான் கோவிலுக்கான தேவைப்பட்ட எல்லா கேஸும் போயிட்டு இருக்கு. இப்போ 3வது வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு, இன்னும் வயிறு உப்பி தான் இருக்கு.
0: நம்ம இந்த கொட்டகைக்குள்ளார வந்தோடனே நீங்க கொஞ்சம் பயந்து என்னப்பா இவ்வளவு பெருசு இருக்கு, கேஸ் எல்லாம் திறந்து இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த அளவுக்கு உள்ளார கேஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த கேஸை பயன்படுத்துறதுக்கு வேற ஏதாவது கருவிகள் நம்ம பயன்படுத்தணுமா, இல்லைனா நம்ம வீட்டில் சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர் வருது அந்த சிலிண்டருக்கு உள்ள அதே நடைமுறை தானா, இல்லை மாற்றங்கள் எதுவும் செய்யணுமா எப்படி?
2: அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணினது தான். நம்ம எல்பிஜி வந்து லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், அதை அடுத்த இதில் இப்போ பண்ணுறது சிஎன்ஜி, கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் ஆர் கம்ப்ரஸ்டு சிபிஜி பயோகேஸ்மோ சிபிஜி, அதெல்லாம் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி வேறு. இப்போ இண்டஸ்ட்ரியெலாம் போனோம், அதுக்கு அப்ரூவல்ஸ்லாம் வாங்கணும் நிறையா. இது வந்து டைரெக்டாக கோபர் கேஸும் சிம்பிளாக சொல்லிடுறதுனால,
0: அப்போலேருந்து இருந்தது தான் கோபர் கேஸ் அதே மாதிரி தானே.
2: இதை கம்ப்ரஸ் பண்ணாமல் நான் அப்படியே கொடுக்கறதுனால என்னென்னா அடர்த்தி கம்மியாக இருக்கும். அதனால் இப்போ ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலை வந்து 1.5 மணி நேரம் ஆகலாம், அது ஆகலாம். ஆனால் எங்களுக்கு வித்தியாசம் தெரியல, ஏன்னா நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம், அடுப்பை மூட்டி பார்க்கலாம், பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எங்களுக்கு அதே நேரத்திலே சமையலும் முடிஞ்சிருது. அதில் ஒன்றும் ஆனால் நாங்கள் கேஸை சிலிண்டரில் அடைக்கிறதுக்கான வழியெல்லாம் நாங்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணலை. எங்களோட ஃபோக்கஸ் வந்து விவசாயத்தில் இருக்கிறது.
0: ஆனால் இப்போ வந்து அதே கேஸு அதே ஸ்டவ் தான் பயன்படுத்துகிறோம், கொஞ்சம் நாள் கொஞ்சம் நேரம் மட்டும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு
2: இருக்குது. நாங்கள் எங்களுக்கான

0: ஆகலை இப்போ ப்ராக்டிக்கலாக. அது ஏன்னா மேபி இது நிறைய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால சின்ன லெவலில் பண்ணால் மேபி அந்த பழைய ட்ரம் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் அது ஆயிருக்கலாம். இதில் கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லாகவே இருக்குது.
1: இதையும் வணிகமயமாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது,
0: நிறையவே இருக்குது, நிறையவே இருக்குது. தனியாகவே ஒரு டீம் அதுக்குன்னு போட்டிருக்கோம். அது மேபி இன்னொரு சில மாதங்களில் அதுவும் பண்ணுறதுக்கான வழிகளை.
1: இப்போ இதற்கான தொழில்நுட்பம்லாம் அகமதாபாத் போனீங்களா, அவங்களே செஞ்சு கொடுத்துட்டாங்களா?
0: அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க.
1: இது வந்து அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? ஏன்னா அது ரொம்ப முக்கியம்.
0: நம்ம கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி 10-12 லட்சம் ரூபாவில் பண்ணலாம். நிறைய பேர் எங்களை வந்து பார்த்துட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணி ஆல்ரெடி இன்னும் 2-3 இடத்துலையும் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ
1: அப்படியே
0: அதுமாரி பண்ணுறாங்க. நமக்கு என்னென்னா எல்லா இடத்துலையும் இருந்துட்டுனா நமக்கு வந்து ஏன்னா தூக்கின்னு போய் பண்ண வேண்டாம். ஏன்னா இருக்க இருக்க நமக்கு வந்து செல்வம் தான். அதனால நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொன்று எடுத்துன்னு போயிட்டாங்களேன்னு இல்லை, கல்வி மாதிரி தான் கொடுக்க கொடுக்க வளர்ற மாதிரி.
1: நல்ல மனசுங்க. எனக்கு கூட நீங்கள் இந்த பிளான்ட் போட்டுட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. இது வந்து நீங்கள் பார்க்கணும் சார், இது வெளியில் நீங்கள் சொல்லணும் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஐயா வந்து இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், இந்த தொழில்நுட்பம் எல்லாரையும் போய் சேரணும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாடு அப்படின்றது வந்து பாலுக்காக மட்டும் இல்லை அப்படின்றத பெரிய அளவில் நிரூபிக்கிறீங்க நீங்க.
0: அதுதான் பாலே அவங்க இதுக்கே சட்டையே பண்றது இல்லை. அவங்க 1 லிட்டர் 50 ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து கோமியத்தை வாங்கிட்டு போறாங்கன்னா பாலை வந்து எதுக்கு திண்டாடுறேன்னு கேக்குறாரு. அதனால அதோட இல்லாம எத்தனை வயசானாலும் அது கொடுத்துட்டே இருக்க போகுது நமக்கு. இதுனா கறவை, இது டைம், அதுக்கான செலவு, பராமரிப்பு.
1: நுண்ணுயிர் கரைசல் தயாரிக்க ஆரம்பிச்சு எவ்வளவு மாதங்கள் ஆகுதுங்க?
0: இப்போ 3வது மாதம். அது
1: இப்போ வந்து உங்க வயலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இப்போ வந்து மே மாதம் ரொம்ப பெரிய அளவில் விவசாயம் இருக்காது. இப்போ என்ன பண்ணுவீங்க?
0: என்ன சொல்றதுன்னா தண்ணியே வெறும் தண்ணியை விடாதீங்க, இந்த கரைசலோட சேர்த்து விடுங்க. இப்போ டானிக் கொடுக்குற மாதிரி, ஏன்னா நம்ம நிலம்லாம் இங்கே பக்கத்தில் நிறைய களைக்கொல்லி அடித்ததுனால அதுவும் களி நிறையா இருக்கிறதுனால எவ்வளோ கொடுத்தாலும் ஒன்றும் வீண் போகாது. தண்ணி பாய்ச்சும் போதெல்லாம் சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விவசாயிகள்.
1: இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மாடு வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. நீங்க உங்க பாணியில ஆடிட்டர் நீங்க பிரேக் ஈவன் ரீச் பண்ணியிருக்கீங்களா? அதாவது வந்து அவங்களுக்கு செலவு பண்றதுக்கான முதலீடு உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருந்து வந்துருச்சா? எப்படிங்க பிரேக் ஈவனை தாண்டிட்டீங்களா? எப்படி?
0: ஆமாம், இப்போ நாங்கள் பிரேக் ஈவன் தாண்டியாச்சு. இப்போ நாங்கள் வரதெல்லாம் நான் வந்து வேற கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இது மாதிரி விஷயங்கள்
1: எல்லாம் வந்து அவங்க கிட்ட இருந்தே தான் எடுக்கிறீங்க.
0: ஒரே இன மாட்டை வச்சு இதே பண்ணினா என்னன்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போ என்ன தாய்ப்பாலுக்கு வரவங்க எல்லாமே குழந்தைக்கு பால் வேணும்னு வரவங்க வந்து ஒரு மாட்டு பால் கொடுங்கங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அவங்க கேட்கும்போது எனக்கு தான் தோணுச்சு, சரி ஒரு மாட்டு பால் அவ்வளோ விசேஷம் இருக்கும்போது ஒரு மாட்டு கோமியம் ஒரு மாட்டு சாணத்துலயே நம்ம பண்ணினா விவசாயம் இன்னும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுவும் நம்ம மாடு உம்பளச்சேரி மட்டும் ஒரு 10-15 மாடு தான் இருக்கு, அதையே ஒரு 100 மாடு வச்சு அதுலேருந்து ஒரு 2000 லிட்டர் எடுத்து அதை மட்டும் பண்ணினா எப்படி ஆகும்ன்ட்டு நான் அதை ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அடுத்த கட்ட ஆராய்ச்சி
0: அதுல விஷயம் நிச்சயமா இருக்கும். ஏன்னா நம்ம பக்கத்து மாட்டோட வேல்யூவே தனி. அது பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான வயலும் வாங்கியாச்சு. ஏன்னா உம்பளச்சேரி மாடுகளுக்கு வந்து பராமரிப்பே தேவையில்லை, நல்லா மேயும், அதுவே வந்து படுத்து உடம்பே விடாது. கோமியமும் சாணமும் நல்ல வேல்யூவா இருக்கு. அதை வச்சு ஒரு பிளான்ட் போடுறதுக்கு நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப
1: உத்வேகம் கிடைச்சிருக்கு.
0: ஆமா, தனியா ஒரு 100-200 உம்பளச்சேரி மாடு மட்டும் நம்ம கிட்ட தனியா இருக்க போறது. அதுலேருந்து வர விவசாயம், அதுலேருந்து வர பால், அதுலேருந்து வர இது வேற எதுவுமே கலப்பு இல்லாம.
1: இப்ப காலையில இந்த கோமியம் இங்க வந்து கேதர் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து சாணத்தை கலக்குறீங்க எல்லாம் பண்ணது. இப்ப எப்ப ஆரம்பிப்பீங்க, எப்ப இந்த ப்ராசஸ் முடியுங்க?
0: காலையில 5 மணிக்கு நம்ம ஆட்கள் எல்லாம் வந்துருவாங்க. எல்லாருமே வந்து
1: எவ்வளவு பேர் இங்க வேலை பாக்குறாங்க?
0: கோசாலையிலேயே ஒரு 6-7 பேர் இருக்காங்க. வெளியில விவசாயம் எல்லாம் சேர்த்தா நம்ம விவசாயம் பேக்கிங் பண்றவங்க டெலிவரி கொடுக்க எல்லாம் சேர்த்து ஒரு 15 பேர் இருக்கோம் நாங்க டீம். இப்ப
1: 5 மணிக்கு வந்தோம்னா இந்த வேலையை ஆரம்பிச்சு
0: எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருவாங்க.
1: எப்ப முடியுங்க அது?
0: ஒரு 10 மணிக்கு எல்லாம் முடிச்சிருவாங்க. 5 மணி நேரத்துல எல்லாம் முடிஞ்சிரும்.
1: அந்த நுண்ணுயிர் கரைசல் முன்னாடி தயாரானதையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க.
0: வச்சிருவாங்க. நம்ம லாரி இருக்கிறதுனால நம்ம அது யாரு இன்னைக்கு டெலிவரி இருந்ததுன்னா ஒரு 100 வந்து அதை டேங்க்ல ஏத்தி சின்டெக்ஸ் டேங்க்லாம் நிறைய வாங்கி வச்சிருவோம். அதுல ஏத்தி அவங்க எந்தெந்த வயலுக்கு போனோமோ அந்தந்த வயல்ல போர் செட் பக்கத்துல வெஞ்சுரி போட்டிருக்கோம். அந்த வெஞ்சுரியில கொண்டு இறக்கிடுவாங்க அதை. ஸோ அதுலேருந்து நம்ம செலவே இல்லாமல், அதாவது ஒரு யூரியா கூட நீங்கள் பை ஒரு மூட்டையை தூக்கின்னு போய் கொடுக்கறதுக்கு அதை கொடுத்தாங்களா இல்லையான்னு கூட போய் நிற்கணும். ஒரே இடத்துல கொட்டுறாங்களா பல இடத்துல கொட்டுறாங்களா, நீங்கள் 300 ரூபா பொருளாக இருந்தாலும் சரியாக போய் சேர்றதான்னு தெரியல. இதை நீங்கள் போயிட்டு நம்ம ஒரே ஒரு ஆள் டிரைவரே போகிறோம், அந்த டிரைவர் உருட்டின்னு போய் பவர் செட்டை போட்டு விட்டு அதை அந்த வெஞ்சுரியில சொருகி விட்டாருனா அது மட்டும் வயல்ல போய் சேரும்,
1: எல்லா பக்கமும் சீரா பரவிடும்.
0: சீரா பரவும்.
1: அருமையான தொழில்நுட்பம். எப்படிங்க இந்த மாதிரி நிறைய பயணம் செஞ்சு பாப்பீங்களா? இது மாதிரி மாடு வளர்க்குற இடத்துக்குலாம் போய் பார்த்துட்டு வரீங்களா? என்ன பண்றீங்க?
0: மெயினா எனக்கு அதுதான், அவங்க எப்படி நம்மளோட இது பண்றாங்கன்னு இப்போ சுத்தினோம். நம்ம விவசாயிகளையும் நிறைய பேர் ஆக்ஷன் போனேன், பார்த்தாதான் புரியும். நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்க யாரும். அவங்களையும் ஒரு 10 பேர் ஆக்ஷன் போனேன். போய் பார்த்த உடனே தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க வந்து மலை மேல வச்சிருக்காங்க இந்த கோசாலையெல்லாம் வந்து எங்கேயோ சம்பந்தமே இல்லாத

0: இடத்துலலாம் வச்சு அவங்க பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனருங்கணும் இல்லையா, அது வந்து தெரிஞ்சுது, விழிப்புணர்ச்சி. அதை அவங்க ரொம்ப அசாத்தியமாக பண்ணுறாங்க, அதை தான் நம்ம பண்ணி ஆகணுங்கிறதுக்காக பண்ணுறோம். நம்ம மகாராஷ்டிராவில் சுற்றினோம், குஜராத் சுற்றினோம், இன்னும் பஞ்சாப் தான் போகலை.
1: இப்போ இந்த ரெண்டு மாநிலங்களுமே அதிகமாக இது
0: மகாராஷ்டிரா குஜராத் பயங்கர நல்ல.
1: ராஜஸ்தான்லேயும்,
0: ராஜஸ்தானில் உங்களுக்கு விளை நிலங்கள் கம்மியாக இருக்கு,
1: கம்மியாக
0: ஒரு வெயில் ஜாஸ்தி.
1: ஏன்னா நீங்கள் ட்ராகன் ஃப்ரூட்லாம் சொன்னீங்க, ராஜஸ்தானில் ரொம்ப நிறைய அது பண்ணுவாங்க.
0: மகாராஷ்டிரா குஜராத்லேயும் நல்லா பண்ணுறாங்க. கொய்யா மாதுளை ஒரே செடியில் 150 எனக்கு எண்ணி காமிச்சாங்க, ஒரு செடியில் 150. நான் சொன்னேன் 30,000-40,000 ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு நெல் விவசாயம்னு, சிரிச்சார் அவர். ஒரு செடியில் நாங்கள் எடுக்கிறத நீங்கள் ஒரு ஏக்கரில் சொல்கிறீங்களே சார், நான் ரொம்ப அசிங்கமாக இருந்தது எனக்கு, கேட்டுட்டு தான் வந்தேன்.
1: இப்போ வந்து பத்மநாபன் சாருக்கு அடுத்தது வந்து பழங்கள் பக்கம் உங்கள் கவனம் திரும்புற மாதிரி இருக்கு.
0: காய்கறி பழங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஒரு தோட்டம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் வந்து காய்கறி பழங்கள் பாரம்பரியமான வெண்டைக்காய் கத்திரிக்காய் எடுத்துங்களேன், பொல்லங்காய் பீர்க்கங்காய் அதுவே ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. விவசாயம் இயற்கையாக பண்ணும்பொழுது
1: நிறைய விவசாயத்தில் நல்ல வாய்ப்புகள் இருக்கு.
0: நிச்சயமா
1: ஒரு அறம் சார்ந்து பொருள் சேர்ப்பதற்கான வாய்ப்பு
0: நிச்சயமா நிச்சயமா இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம ஊரை விட்டு யாரும் போக வேண்டாங்கிற ஒரு மெயினான இது, இல்லைன்னா க்ரௌடு
1: மண்ணின் மைந்தர்களாகவே இருக்கலாம்.
0: டீம்ல எத்தனை பேரும் எங்கெங்கேயோ வேலையை விட்டுட்டு வந்தாங்களே, எத்தனை பேர் ஹாப்பியா இருக்கும், யாரும் வேலையை விட்டமே இப்படி கஷ்டப்படுறோமே நினைக்கவே.
1: கேட்கறவங்களுக்கு விஷ்ணுபுரம் பக்கம் எங்கேயாவது போலாமா கேட்கறாங்க, சாரோட ஆலோசனை எதுவும் கிடைக்குமான்ற சிந்திக்கக்கூடிய அளவுல இருக்கு.
0: நிறைய கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் தங்குறதுக்கு ஏற்பாடு வேற நடந்துட்டு இருக்கு, அவங்க எல்லாம் வரத்துக்கு ஒரு வந்தாங்கன்னா தங்குற மாதிரி
1: ஒரு அக்ரி டூரிசம் மாதிரி ஆயிடும்.
0: பண்ணணும், நிச்சயமா பண்ண போறோம்.
1: ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அக்ரி டூரிசம்
0: நிச்சயமா பண்ணணும். இது கூட பண்ணாம காவேரி டெல்டால பொன் விளைந்த பூமிங்கிறோம் இல்லையா, சோழ நாடு சோறுடைத்துன்னா என்னைக்கு நம்ம திரும்ப ப்ரூவ் பண்றது, அது யானை கட்டி போர் அடிச்சாங்கிறாங்க கடைசியில, இப்போ எங்கேயாவது நடக்கிறதா பார்த்தீங்களா, அதை கொண்டு வரணுங்கிற ஒரு வெறி, அது வந்துடும் கொஞ்ச நாளில்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இருக்கக்கூடிய அந்த கோசாலை வந்து அரசலாறு கரையோரமா அப்படியே இருக்கு. இப்போ மே மாதம்ன்றனால நம்ம தண்ணீர் இல்லை, ஒரு ஜூலை மாதத்தில் தண்ணீர் வர
0: ஆடிப்பேரு கூட
1: தண்ணி வர ரொம்ப இன்னும் மன மகிழ்ச்சியா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. உங்களுடைய கைபேசி என்ன சொல்லுங்க, நேயர்கள் வந்து நம்ம விவசாயிகள் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு எதுவாக இருக்கும் கைபேசி சொல்லுங்க.
0: 9731864646, அதாவது 9731864646. முடிந்த வரைக்கும் ஏதாவது எடுக்க முடியாத சிச்சுவேஷன் இருந்தா மெசேஜ் வாட்ஸ்அப் போட்டாலும்
1: மெசேஜ் எப்பயுமே நல்லது, ஏன்னா நீங்க பல வேலையில இருக்கிறீங்க, இதை பத்திலாம் சிந்திக்க வேண்டியதா இருக்கு உங்களுக்கு. இப்போ வந்து பாரம்பரிய நெல் ரகம் அப்படின்னா என்ன ரகங்கள் நீங்க பண்றீங்க?
0: எங்களுக்கு ஹைலைட் ரொம்ப அதாவது பிடித்தமான ரகமா, அது பர்சனலா எனக்கு எப்பவுமே நம்ம வீட்டில தான் ஆரம்பிப்போங்கிறோம் இல்லையா, அதனால ஆரம்பிச்சது ஆத்தூர் கிச்சிலி சம்பா. அந்த மணப்பாறை மாடு கட்டி பாட்டு கேட்டதுல இருந்து ஆத்தூர் கிச்சிலி சம்பா போடணும்னு வெறி வந்தது, முதல் வருஷம் போட ஆரம்பிச்சோம். அடுத்து ஜீரக சம்பா, ஏன்னா எல்லாம் பிரியாணி ரைஸ்னா நம்ம எல்லாருமே இந்த இந்தியா கேட்டு அந்த மாதிரி ஒரு பிராண்டே தான் நம்ம போய் வாங்குறோம், நம்ம பக்கத்தில் விளையிறது என்னையா இருக்கு. அப்புறம் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ராயல் ரைஸ்ன்னு எனக்கு தெரிஞ்சது, இந்த ஜீரக சம்பாவை அரசர்கள்லாம் அதை சாப்பிட்ருக்காங்க. ஜீரக சம்பா ஆரம்பித்தோம், தூயமல்லி இட்லிக்கெல்லாம் ஆரம்பித்தோம். ஸோ இது மாதிரி இப்போ மணி சம்பா, அடுத்து விழுப்பைப்பூ சம்பா வயசானவங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லா கால் முட்டி
1: விழுப்பைப்பூ வாசனையே வரும்
0: வாசனை. நாங்கள் டெய்லி காலில் கஞ்சி, வயசானவங்க அத்தனை பேரும் நம்ம வீட்டில் விழுப்பைப்பூ சம்பா கஞ்சி சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலையை, அவங்களுக்கு கால் வலி இல்லாமல் குறைஞ்சிருக்கு. அதனால இந்த மாதிரி அரிசியை தான் நம்ம எடுத்துட்ருக்கோம், ஜீரக சம்பா, ஆத்தூர் கிச்சிலி சம்பா, இழுப்பைப்பூ சம்பா, அப்புறம் வந்து தூய மல்லி, மைசூர் மல்லியும் நல்ல ஷார்ப்பாக, அதுவும் ஒரு பிரியாணி மாதிரி ஷார்ப்பாக இருக்குது, அதுவும் நல்ல குருவைக்கு நல்ல உகந்த நல்லா இருக்குது.
1: குருவையும் பண்ணுறது உண்டு,
0: குருவையும்
1: ரெண்டு போகம்,
0: ரெண்டு போகம் பண்ணுறோம். மூணாவது வந்து எள்ளு உளுந்து பயிருக்கும் இது பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் மாற்றுப்பயிர் ஒரே இதை நெல்லே பண்ணக்கூடாது, சுழற்சியை பண்ணியே ஆகணுங்கிற இதில் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம
1: ரொம்ப நன்றிங்கய்யா.
0: நன்றி நன்றி.
2: வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு சென்ற போது ஆரோக்கியமான தரமான பால் சாப்பிடணுமே அப்படின்னு ஆசைப்பட்டு காமதேனு என்று அழைக்கப்படக்கூடிய உம்பளச்சேரி மாடு வளர்ப்புல பயணத்தை தொடங்கி தற்போது கிட்டத்தட்ட 6 இனங்கள்ல 100 மாடுகளை வளர்த்து வந்துட்டு இருக்காங்க. பட்டய கணக்காளர் என்ற ப்ரொஃபஷனல் வேலையில பல பல வேலைகள் பட்டய கிளப்பும் அளவு இருந்த போதிலும் பாரம்பரிய நெல் சாகுபடியின் மீது பரந்த நம்பிக்கை. கலையை கட்டுப்படுத்தும், பூச்சி தாக்குதலை குறைக்கும் நுண்ணுயிர் கரைசல் தயாரிப்பில் 3 மாதத்தில் கிட்டத்தட்ட முழுமையானதொரு அனுபவம். இது மட்டுமல்லாமல் கோபர் கேஸ் உற்பத்தி பயன்பாட்டில் அனுபவம். எல்லையற்ற செல்வங்களை உள்ளடக்கிய எமது பூமியில் நமது வளங்களை பயன்படுத்தி நமது உறவுகளையும் நண்பர்களையும் கை நிறைய வருமானம் சம்பாதிக்க வைக்க வேண்டும் என்ற பொது நலம். 120 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை என்பதை மாற்றி

0: 1000 ஏக்கர் இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும். அனைவருக்கும் தரமான பாரம்பரியமான உணவை கொடுத்து ஆரோக்கியமான உலகத்தை படைக்க வேண்டும் என்ற எதிர்கால திட்டமிடல். இவ்வளவு கனவுகளை சுமந்து இயற்கை வேளாண்மையில் பயணம் செய்து வரக்கூடிய விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி. பத்மநாபன் ஐயா அவர்களின் இயற்கை வேளாண்மை பயணம் இன்று மட்டுமல்ல, இன்னும் தொடரணும் அப்படின்னு வானொலி சார்பா நாமளும் ஒரு வாழ்த்து சொல்லிடுவோமே.
1: இயற்கையோடு இணைவோம். இயற்கை வழி விவசாயம் செய்யும் உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் நுண்ணுயிர் கரைசல் தயாரிப்பு விஷ்ணுபுரம் பட்டய கணக்காளர் வி. பத்மநாபன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
0: நாளை பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் எம். அடைக்கப்பன் அவர்கள். நாளை 7:25 உழவர் உலகத்தில்
2: கால்நடைகளை பொறுத்தவரையும் நார்மலாவே வளர்ச்சிதை மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாற்றங்கள் நடக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய வெப்பம் வந்து உற்பத்தி ஆகும். வெப்பம் உற்பத்தி ஆனாலுமே நம்மளோட உடல்நிலை, மனிதனா இருந்தாலும் சரி எந்த விலங்கா இருந்தாலும் சரி, அந்த உடல்நிலை வந்து வெப்பநிலை என்னாலும் நார்மலாவே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். இப்ப நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 98.4 ஃபாரன்ஹீட். நீங்க ஓடுனீங்கனாலும் உட்கார்ந்து இருந்தீங்கனாலும் பேசினாலும் என்ன பண்ணாலும் அந்த டெம்பரேச்சர் நம்ம அறியாம எப்ப பாத்தீங்கனாலும் அந்த 98.4 ஃபாரன்ஹீட் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். அப்பதான் நார்மலா இருக்க முடியும். அதே மாதிரி கால்நடைகளுக்கும் இந்த வளர்ச்சிதை மாற்றங்களால என்னதான் ஹீட்டு எவ்வளவுதான் உடம்புல ப்ரொடியூஸ் ஆனாலும் உற்பத்தி ஆனாலும் அதோட டெம்பரேச்சர் 100.5 ஃபாரன்ஹீட்ல இருந்து 101 இருக்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட பாடி மெக்கானிசம் வந்து இப்ப மூளையில ஒரு ஹைப்போதாலமஸ்னு ஒரு ஏரியா இருக்கு. அதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உடம்புல அதிகமா வெப்பம் உருவானாலும் அதை வந்து என்ன பண்ணும், மூச்சு காத்து மூலியமா வேர்வை மூலியமா வெளியில தள்ளிடும். வெளியில தள்ளும் போது உடம்பு ஹீட்டு நார்மலா எவ்வளவு இருக்கணுமோ அதை வந்து மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு.
0: கோடைக்கால கறவை மாடு பராமரிப்பு முறைகள் மற்றும் பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்து தொழில்நுட்பம் இது குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. அருள் அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களால் உங்களுக்காக, நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்.
3: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். மேற்காசிய பதற்றம், உக்ரைன் விவகாரம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளும் பேச்சுவார்த்தை மூலமே தீர்க்கப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் தெளிவான நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார். தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதிக்கட்டமாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், தீவிரவாதம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவால் எனவும், இதற்கெதிரான கூட்டு முயற்சியில் இத்தாலியும் இந்தியாவும் சிறந்த முன் உதாரணத்தை உலகிற்கு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய சவால்களை எதிர்கொண்டு குடிமைப்பணி அதிகாரிகள் முன்னேற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். 2024 பிரிவைச் சேர்ந்த குடிமைப்பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், இளம் அதிகாரி

அதிகாரிகளின் கற்கும் சூழலும் முடிவெடுக்கும் திறனும் விரைவானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிட்டிஸ் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இப்பயணத்தின் போது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோரை அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். தமிழக அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஆளுநர் மாளிகையில் நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுகிறது. கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார், மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் ஒருவர் அமைச்சராக பதவியேற்பார் என்றும் தெரிகிறது. அமைச்சரவையில் இடம்பெற தமிழக வெற்றிக் கழகம் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நீர்நிலைகளில் வண்டல் மண் எடுத்துச் செல்வது குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இதனையடுத்து விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் அனுமதிக்கப்பட்ட அளவில் வண்டல் மண்ணை எடுத்துச் செல்ல இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் எனவும் அடுத்த 10 நாட்களுக்குள் அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்கள் அனைவரும் உயர்கல்வியை கண்டிப்பாக நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விளையாட்டு பயிற்சிக்கு இணையாக படிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறந்த சிகிச்சை, தரமான மருந்துகள் ஆகியவற்றின் மூலம் அரசு மருத்துவமனைகளின் நம்பகத்தன்மை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை மாநில பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு செய்தார். நூலக வாசகர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்த அவர், அங்குள்ள ஆவின் பாலகத்தில் பார்வையாளர்களுக்கு வழங்கப்படும் பாலின் தரம் குறித்தும் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. மொத்தம் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி விகிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடமும், சிவகங்கை 2வது இடமும், தஞ்சாவூர் 3வது இடத்தையும், திருச்சி மாவட்டம் 4வது இடத்தையும் பிடித்துள்ளன. மாணாக்கர் தங்களது விடைத்தாள் நகலை பெற வரும் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணாக்கர் அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை அதற்கான கட்டணங்களை செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கான தற்காலிக துணைத் தேர்வு ஜூலை 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும். திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். மேலும் இம்முகாமில் திறன் பயிற்சி நிறுவனங்கள் கலந்து கொண்டு இலவச திறன் பயிற்சிக்கு ஆட்களை தேர்வு செய்ய உள்ளதால் தகுதி வாய்ந்தோர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் கால்பந்து மற்றும் கபடி விளையாட்டிற்கான கோடைக்கால இருப்பிட பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பயிற்சி நிறைவு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49ஆவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும், கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் செல்லப்பிராணிகள் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை நாளை மறுநாள் இருக்காது என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் மும்பை இண்டியன்ஸ் சற்றுமுன் 6 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 41 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் 8:06. திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ இரவு இசை இனிமை. 1980-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களை நேரலையில் நேயர்கள் பங்கேற்று கேட்டு மகிழும் இனிய நிகழ்ச்சி இது. திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும், திரும்ப திரும்ப பேச வேண்டும், திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் என மனம் யாசிப்பது யோசிக்காமல் இதயத்திடம் இடம் பிடித்த ஏதோ ஒன்றிற்காகத்தான். அப்படி திரும்ப திரும்ப கேட்க தூண்டும் பாடல், அது இந்த நேரத்தில் நம் இதயத்தின் தேடல். கேட்டு மகிழ்ந்திட இணைந்திடுங்கள். பண்பலையின் தொலைபேசி இலக்கங்களான 0431-240-102-1 புதிய நேயர்கள், 246-102-1 மற்ற நம் அனைத்து நேயர்களும்

0: 8:13 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போது நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்வது யாருங்கம்மா?
1: சார், நாங்கள் லால்குடியை அடுத்து பிள்ளாம்படி பக்கம் ஆலம்பக்கத்துல இருந்து மேரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மேரி அம்மா, என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு மாயி படத்துல சூரியனை கண்ணை தொடச்சுக்க சூரியனை அந்த பாட்டு வேணும் சார்.
0: நன்றிங்கம்மா இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல்
1: நன்றி சார். நன்றி சார்.

0: நேரம் 8:18. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. 1980களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நேரடியாக பாடல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இது. அந்த வகையிலே அடுத்து இணைப்பை தொட்டிருக்கக்கூடிய நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு மறைவிலிருந்து ஆல்பர்ட் பேசுறேன் சார்.
0: ஆல்பர்ட் ஐயா, நல்லமா இருக்கீங்களா?
1: அனைவரும்
0: நலமா இருக்காங்க. நன்றி
1: சார். எங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியை குறித்து கொண்டிருக்காரு, ரொம்ப நன்றி சார்.
0: மன மகிழ்ச்சி
1: வந்து எங்களுக்கு வந்து உத்தலன் வந்து வானொலிதான் சார்.
0: ஓகே ஓகே, என்ன செய்றீங்க நீங்க
1: சார்? நான் வந்து திருப்பூர் மாவட்டத்துல வந்து திருப்பூர்ல வந்து பனியன் கம்பெனில வேலை பார்த்துட்டு 60 வயசுல ரிட்டையர் ஆகி இப்ப தற்சயமா வந்து ஒரு செக்யூரிட்டி ஆபீஸ்ல சிஸ்டம் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் சார்.
0: அருமை அருமை. ஆனா உங்களுக்கு 60 வயசை கடந்தவர் மாதிரியே உங்களுடைய குரலும் இல்ல, உங்களோட பேச்சும் இல்ல. என்ன அந்த ரகசியம்? என்ன
1: ரகசியம் வந்து சார், கொஞ்சம் பாடலாம் கொஞ்சம் அடிக்கடி நானே பாடிக்கிட்டு இருப்பேன் சார்.
0: பாட்டு பாடனா வயசு குறைஞ்சிருங்கிறீங்க நீங்க?
1: ஆமா சார், ஆமா சார். அந்த மன மகிழ்ச்சியே வயசு குறைஞ்சிருங்க சார்.
0: மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டோம்னாலே வயசு குறைஞ்ச மாதிரிதான் இல்லைங்களா?
1: ஆமா சார், ஆமா சார்.
0: சில பேரெல்லாம் பார்க்கும்போது எப்பவுமே இளமையாவே இருக்கிறாங்க.
1: ஆமா சார், ஆமா சார், ஆமா சார்.
0: எல்லாத்திற்கும் காரணம் நீங்க சொல்லும் போது மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கிறது.
1: ஆமா சார், அந்த வகையில வந்து வானொலி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு உறுதுணையா இருக்கு.
0: வானொலி உற்ற துணைன்னு சொல்றீங்க பாருங்க, அதை கேட்கும் போது தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகம் பிறக்குது, மகிழ்ச்சி பிறக்குது. உங்களோட நாங்களும் இணைந்து இருக்கிறோம் அப்படின்ற நிலையில.
1: ஆமா சார்.
0: என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? எனக்கு வந்து உதயகீதத்தில் வந்து பாடு நிலவே அந்த பாட்டுங்க சார்.
0: பாடல் வருது கேட்கலாம்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
0: நன்றி, வணக்கம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டு நினைஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:25 இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர் வணக்கம். சொல்லுங்க ஐயா.
1: எனக்கு இந்த காதல் மன்னன்ல உன்னை பார்த்த பின்பு நான் இந்த பாட்டு, என் பேரு அதிசயராஜ், நான் புதிய புது புது இப்பதான் முதல் முதல்ல வர்றேன்.
0: மகிழ்ச்சிங்கய்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அங்க பார்வையத்தூர், நான் பார்வையத்தூர். இந்த வண்டி மொபைல் வண்டியில எல்லாம் பாடுவாங்கல்ல?
0: ஆமையா,
1: அதுக்குதான் பாட போயிட்டு இருக்கேன்.
0: எவ்வளவு நாளா பாடிட்டு இருக்கீங்க?
1: ஒரு 2015 இருந்து பாடுறேன். அப்புறம் இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லை.
0: சரிங்க.
1: அப்புறம் அதனால கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சேன்.
0: இப்போ தொடர்ந்து பாடிட்டு இருக்கீங்க?
1: ஆ,
0: மகிழ்ச்சிங்க. தொடர்ந்து பாடுங்க, மக்களை வந்து மகிழ்வித்துக்கிட்டே இருங்க. இதே நேரத்தில் வந்து இன்னைக்கு முதல் முறையாக நம்ம பண்பலையில் வந்து பேசியிருக்கீங்க, எங்களுக்கும் மகிழ்ச்சி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்போம். நன்றிங்கய்யா.
1: சரிங்கய்யா.

0: கரூர் கூடைப்பந்தாட்ட கழக செயலாளர் எம் முகமது கமால்தீன் அவர்கள் எல்ஆர்ஜி நாயுடு விளையாட்டு கோப்பை போட்டிகள் குறித்து.
1: கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் வருகின்ற 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கரூர் திருவள்ளுவர் மைதானத்தில் 66ஆவது அகில இந்திய கூடைப்பந்து போட்டி ஆண்களுக்கும் 12ஆவது கேபி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி பெண்களுக்கும் 21ஆம் தேதி

0: ஏழு மணி அளவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. ஆண்கள் அணியில் ஐஓபி சென்னை, இந்தியன் நேவி லோனாவாலா, இந்தியன் ஏர்போர்ஸ் நியூடெல்லி, கேரளா போலீஸ் கேரளா, இந்தியன் பேங்க் சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் ஆர்மி நியூடெல்லி, மொத்தம் எட்டு அணிகளும். பெண்கள் அணியில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி, சதர்ன் ரயில்வே சென்னை, கேஎஸ்இபி திருவனந்தபுரம், நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கல்கத்தா. சவுத் பெண்கள் அணியில் நான்கு அணிகளும் கலந்து கொள்கிறது. முதலிடம் பெறுபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளதன் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனுமதி இலவசம், அனைவரும் வருக என்று கரூர் கூடைப்பந்து கழகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நேரம் 8:32 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. நேயர்கள் நேரடியாக பங்கேற்று 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து விருப்ப பாடல்களை கேட்டு மகிழும் நிகழ்ச்சி இது. அந்த வகையிலே இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
1: ஐயா. யார் பேசுறீங்க?
2: திருச்சி மாவட்டம் மணச்சிவாளூர் வட்டம் வடக்கு தள்ளாளபட்டியிலிருந்து பாலகிருஷ்ணன்.
1: பாலகிருஷ்ணன் ஐயா, என்ன செய்றீங்க ஐயா?
2: நாங்கள் விவசாய கூலி தொழிலாளர்.
1: ஆஹா, இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
2: ஆ, போயிட்டு வந்துட்டாங்க.
1: எப்படி இருந்தது இன்னைக்கு?
2: இன்னைக்கு நல்லதாக இருக்குது.
1: நல்லா இருந்தது. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இப்போ வீட்டில்?
2: இப்போ வீட்டில் ரெஸ்டில் தான் இருக்காங்க.
1: வானொலி கேட்டுகிட்டே இருக்கீங்க?
2: ஆமாம்.
1: இதை கடந்து வேற என்ன பொழுதுபோக்கெல்லாம் இருக்குது உங்களுக்கு?
2: நமக்கு அதிகம் வந்து வானொலி தான் சார். வானொலி
1: எத்தனை ஆண்டு
2: பார்க்கறது
1: இல்லை? பார்க்கறது இல்லையா?
2: டிவியெல்லாம் பார்க்கறது இல்லைங்கய்யா.
1: சரி சரி, வீட்டில் இருக்கவங்க பார்க்கணுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன செய்வீங்க?
2: அதிகமாக வீட்டிலே இருக்கிறது
1: இல்லை. டிவிக்கு பயந்தா இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு பயந்தா? வெளியே வெளி உலக தொடர்பு தான் நிறைய இருக்கு ஐயாவுக்கு.
2: ஆமா.
1: சரி, சந்தோஷம். என்ன பாடல் கேட்கலாம்
2: இன்னைக்கு? கன்னி பருவத்தில இருந்து நடைய மாத்துங்கிற பாடல் ஐயா.
1: நடைய மாத்தணும் அப்படித்தானே? மாத்திருவோமா?
2: மாத்திருவோம்.
1: நன்றி, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.

நாட்டம்மா, பொண்ணு கிழக்க போற ரயிலாட்டம்மா, கொடுதி நாட்டு.

0: 8:38 திருச்சி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டணிஞ்சிருக்கும் இது இரவு இசை இனிமை. இப்போ பாட்டு கேட்கறதுக்காக இணைப்புக்கு வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா.
1: என் பேர் லட்சுமிங்க.
0: எந்த ஊருங்கம்மா?
1: எதுமலையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: என்ன காவல் கீதம் படத்துல இருந்து இந்த சொக்கனுக்கு வச்ச சுந்தரி அந்த பாட்டு போடுங்க.
0: நன்றிம்மா இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வரது கேட்கலாம்.
1: ஓகே, தேங்க்யூ.

0: 8:43:48. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர், வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம், தேவேந்திரன்.
0: தேவேந்திரன் டெய்லர்.
1: ஆமா,
0: நல்லா இருக்கீங்களா? தேவேந்திரன் அந்த டெய்லர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருதுங்க.
1: நேயர்கள்
0: எங்களோட ஒன்றோட ஒன்றா பின்னி பிணைஞ்சிடுறாங்க. ஸோ அவங்க எப்படி நம்மளை அவங்களை அறிமுகப்படுத்துறாங்களோ அதே இது எங்களுக்கும் மனசுல அப்படியே பதிஞ்சு போயிடுது.
1: கண்டிப்பா. ஆமா, அப்ப பதிவு நீங்க மனசுல பதிஞ்சதுனால நீங்களே தன்ன அறியாம சொல்லிட்டு.
0: ஆமா. நல்லா, சரி சரி. என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க?
1: எனக்கு வந்து ரயில் பயணங்கள்ல வந்து ராஜேந்திர ஐயா இசையமைத்து ஜெயச்சந்திரன் பாடியிருப்பாரு, வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், ஒரு விதமான அனுபவம் தோன்றி அசைந்து அசைந்து ஆடுங்கள்னு அழகா ஜெயச்சந்திரன் பாடியிருப்பாரு.
0: நல்ல அருமையான பாடல் கேட்டிருக்கிறீங்க.
1: ஏதாவது
0: ஒரு ரயில் பயணம் உங்களுக்கு இன்னும் அப்படியே மனசுல பசுமையா இருக்குது?
1: ஆமா சார், இருக்கு சார். ஒரு தடவை சென்னை போயிருந்தாங்க சார், அந்த மாதிரி டூர் கூட்டிட்டு போயிருந்தாங்க சார், ஒரு தடவை சுத்தி பாக்கலான்ட்டு.
0: சரி,
1: அப்ப பார்த்தோம்னாக்கா ஒரு விருதாச்சலத்துல போய் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மணி வாட்சி அலைபேசி எல்லாமே ஒருத்தர் பொறுப்பா கொடுத்துட்டோம், ஒருத்தர் வச்சிருக்கணும்ட்டு. நாங்க அந்த யூரின் போற இதுல வந்து நம்ம அந்த பாத்ரூம் வந்து தண்ணி வராதனால சார் நம்ம கீழே இறங்கி நம்ம யூரின் போயிட்டு வரலான்னு இறங்கினேன் சார். கிராசிங் போட்டிருந்தேன், டக்குன்னு பாத்தோம்னா நான் மூணாவது பெட்டியில நின்றுட்டு இருக்கேன். ஆட்கள் நான் லாஸ்ட் நின்று போய் ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கேன், டக்குன்னு வண்டி மூவிங் சிக்னல் போட்டாங்க சார். கிராசிங் இல்ல அப்படின்ட்டாங்க. டக்குன்னு வேகமா ஓடியாந்து கும்பல் சார் தொங்கிட்டு வர்றாங்க படிக்கிற அந்த அளவுக்கு இருக்கு. அப்புறம் டக்குன்னு பார்த்தா காடு பெட்டியில ஏறிட்டேன் சார்
0: டக்குன்னு.
1: ஏறினோடனே டக்குன்னு, ஐயோ என்னப்பா ஏறக்கூடாது பாவம், இறங்குவா. இல்ல சார், என்னுடைய மொபைல் எல்லாமே அதுல இருக்கு சார், அதனால கொஞ்சம் அடுத்த ஸ்டேஷன் வந்து நான் மாறிக்கிறேன் சார். அவர் நல்ல ஒரு அருமையான ஒரு டிடிஆர் சார். அவர் கொஞ்சம் எனக்கு, ஏன்னா என்னுடைய வேலை போயிடும், நீ கொஞ்சம் ஒரு ஓரமா மூலையில இருக்காது, டக்குனு இறங்கிருங்க அப்படின்னு. அடுத்த ஸ்டேஷன் வந்து டக்குனு இறங்கி நான் மாதிரி அது என்னால மறக்கவே முடியாது சார்,
0: மறக்கவே முடியல.
1: ட்ரெயினை மிஸ் பண்ணி வச்சுக்க, அவங்க எங்க போய் இறங்குறாங்க, என்னுடைய பணம் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. வேற அழகா இருந்திருக்கணும். அதனால அந்த சூழ்நிலை வந்து அந்த டிடிஆர் ரொம்ப நல்லவர் சார். வேற ஒண்ணா கூட ரொம்ப ஏற்றி இருக்க மாட்டாங்க.
0: இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறீங்க பாருங்க அவரை.
1: ஆமா சார், அருமையான ஒரு சார். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும், நல்லா ஒரு அருமையான

0: அவருக்கும் சேர்த்து இந்த பாட்டை கேட்டுருவோம். நன்றி, வணக்கம்.
1: உங்களுக்கு எல்லாத்துக்கும்.

0: வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை ஒன்றியம் கொத்தம்பட்டி ராமலிங்கம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ராமலிங்கம் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: கரகாட்டக்காரன்ல மாரியம்மா மாரியம்மாங்கிற பாட்டு கொடுக்கும்.
0: என்ன இந்த நேரத்தில் பக்தி பரவசத்தில் பாடல் கேட்டிருக்கீங்க?
1: ஆமாம் சார், இது என்ன, நாங்கள் சமயபுரம் பாதயாத்திரை.
0: இன்னைக்கு இப்போ போயிட்டு இருக்கீங்களா?
1: இல்லை, போயிட்டு முடிச்சுட்டோம் சார்.
0: முடிச்சிட்டீங்க, இருந்தாலும் அந்த ஒரு நினைவுக்காக வந்து இந்த பாடலை
1: ஆமாம் சார்.
0: கேட்டிருக்கீங்க.
1: ஆமாம் சார்,
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்காக பாடல் வருது கேட்டலாங்க.

நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திலிருந்து ஒலித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு இசை இனிமை. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் கலந்து கொள்ள முயற்சி செய்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது நியூஸ் அட் 9.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழலாம் இனிய ராகம். இந்த நாளின் சொச்சம் முழுவதும் கடந்து எச்சம் இருப்பது என்னவோ, விழிகள் சந்தித்து இமைகள் இணை பிரியாமல் ஓய்வெடுத்து மஞ்சத்தில் சங்கமமாகப் போகும் இந்த பொழுது மட்டும்தான். இரவின் விடியில் வண்ண கனவுகள் வசீகரமாக இசையின் படிகள் நீங்கள் ரசிக்க இது இனிய ராகம்.

நேரம் 9:26. இனிய ரகம் நிகழ்ச்சியில் நல தமயந்தி படத்திற்காக ரமேஷ் சின்மையும் பாடிய பாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி சிந்தாமல் சிதறாமல் படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடியுள்ள பாடல்

நேரம் 9:44. இனிய ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலேனே காக்க காக்க படத்திற்காக கார்த்திக் பாடியுள்ள பாடல்.

நேரம் 9:49. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியாக இது இனிய ராகம். இனி ஆஹா எத்தனை அழகு படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடல்.

நேரம் 9:54. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி இனிய ராகம். நிகழ்ச்சியில் நிறைவாக வின்னர் படத்திற்காக உதித் நாராயணன் பாடியுள்ள பாடல்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இனிய ராகம். மீண்டும் இனிய ராகம் நிகழ்ச்சி நாளை இரவு 9:15.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம் ஞாபகம் வருதே நேரலை. இந்த நாளின் ஓட்டம் ஏறத்தாழ நிறைவு பெற்றிருக்கும் பலருக்கு. சிலருக்கு இந்த நேரம்தான் தொடங்கியிருக்கும். வாழ்க்கைக்கான தேடலின் ஓட்டம்தான் அது. ஓடி களைத்து ஒரு நிமிடம் நமக்காக அமர்ந்தால் அங்கே நாமும் இருப்பதில்லை, நம் ஆசைகளும் உயிர்ப்புடன் இருப்பதில்லை. எஞ்சியிருக்கும் கனவுகளின் மிச்சங்களுக்கு அச்சரமாக செவிதேடி வருகிறது சில பாடல்கள். நேரலையில் நேயர்கள் அந்த பாடல்களுக்காக அந்த பாடல்களுடன் இணைப்பில் வரலாம். 0431-240-102-1 புதிய நேயர்கள், 246-102-1 மற்ற நம் அனைத்து நேயர்களும். காவிய கானங்களை கேட்டு சுவைப்பதற்காக இணைப்பில் ஓடோடி வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர் முதல் நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன் சார். யாரு சார் பேசுறீங்க? பெரிய மிளகு பாறை முனியராஜ். நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்க?
1: அனைவரும் நல்ல மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கறதுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியை முதல்?
2: என் அண்ணன் என்கிற படத்துல இருந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளும் போலிருந்து ஓடு ராஜா. இந்த பாடல் வேணும் சார்.
1: அருமையான தத்துவ பாடல் கேட்டலாம்.
2: கேட்கலாம். ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி. வணக்கம்.

0: நேரம் 10:06. ஞாபகம் வருதே நேரலை தொடங்கியிருக்கிறது. இணைப்பில் அடுத்து காத்திருக்கக்கூடிய நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: லால்குடி துரைராஜ் சார்.
0: லால்குடி துரைராஜ், நலமா இருக்கீங்களா?
1: நலமா
0: இருக்கோம். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு சார்.
0: சரி, என்ன பாடல் இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில கேட்க ஆசையோட வந்திருக்கிறீங்க?
1: ஏழை பொங்கவலன் படத்துல மனதில் என்ன தயக்கம், புது மலரே ஏன் இந்த தயக்கம்.
0: ஆஹா, எப்படி இந்த பாடல்லாம் ஞாபகத்துல தேக்கி வச்சிருக்கிறீங்க?
1: பாட்டுகளும் அதிக யாரும் கேட்காத பாட்டு சார். அந்த காலத்துல நாங்க கேட்ட பாட்டு சார்.
0: அந்த காலத்துல கேட்டது அப்படியே ஆழமா நெஞ்சில பதிஞ்சிருக்கு.
1: ஆமா, லாருடைய அந்த காலத்துல உள்ள தியேட்டர்ல அடிக்கடி இந்த பாட்டு போடுவோம். எந்த படம்னா இந்த பாட்டை போடுவார் அந்த ஆபரேட்டர்.
0: எந்த படமா இருந்தாலும் இந்த பாட்டை போடுவாரா?
1: இந்த பாட்டு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இன்டர்வல்ல படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி,
0: சரி சரி,
1: அந்த தியேட்டர்ல போடுவாரு. அந்த தியேட்டர் இப்ப இல்ல.
0: சரி சரி சரி, அந்த கடந்த கால நினைவுகள்லாம் கண் முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு.
1: ஆமா சார்.
0: பாடல் கேட்போமே இப்ப.
1: கேட்டுருவோம் சார். ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.

0: பத்து மணி பத்து நிமிடம் 30 நொடிகள். ஞாபகம் விருதின் நேரலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் சார் பேசுறீங்க?
1: கண்ணன் ஸ்ரீரங்கத்திலே பேசுறேன் சார்.
0: ஸ்ரீரங்கம் கண்ணன், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார்.
0: சரி சரி, என்ன பாடல் இன்னைக்கு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து இந்த பழனி படத்துல அண்ணன் தம்பி
0: நடக்க. உங்களுக்கு யார், அண்ணன் இருக்காங்களா தம்பி இருக்காங்களா?
1: தம்பி இருக்காங்க.
0: தம்பி இருக்காரு, என்ன செய்யறாரு அவரு?
1: மெடிக்கல் இருந்து ரிட்டையர் ஆயிட்டான்.
0: உங்க கூட இருக்கிறாரா இல்ல தூரத்துல இருக்காங்க?
1: என்ன சார்,
0: பக்கத்துல இருக்காரா தூரத்துல இருக்காரா? சரி சரி, இந்த அண்ணன் தம்பி உறவு இத்தனை ஆண்டு காலம், நீங்களும் ரிட்டையர் ஆயிட்டீங்க, அவரும் ரிட்டையர் ஆயிட்டாரு.
1: என்ன
0: தெரியல, உங்க இணைப்பு கொஞ்சம் இடையூறா இருக்குது. நீங்க கேட்ட பாடல் வருது இப்ப கேட்போம். நன்றி, வணக்கம்.

0: 10:15 ஞாபகம் மிருதி நேரலை நிகழ்ச்சியில் அடுத்த இணைப்பில் வந்துள்ள நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரப்பா பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் கண்டராஜயத்தம் மலைமேட்டிலிருந்து ராஜாமணியம் சார்.
0: ராஜாமணி அம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? இரவு இன்னும் 10:15 ஆயிடுச்சு. சரி சரி, என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க?
1: எனக்கு வந்து ஆனந்த ஜோதி இந்த திரைப்படத்திலிருந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே விட.
0: அந்த மாதிரி யாரையாவது பார்த்துருக்கீங்களா?
1: பார்த்துருக்கேன். பொய்யாமொழி புலவர் ஐயன் வள்ளுவரே, அவருக்கு பேர் கூட ஒரு பொய்யாமொழி புலவர்னு கூட அவருக்கு பல பேர்கள். அது ஒண்ணு, அந்த வாய்மைங்கிற அதிகாரத்துல கூட பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா ஒரு குரல்ல மட்டும் பொய் சொல்லும் பாரு. பொய்மையும் வாய்மை இடத்தை புற தீர்ந்த நன்மை. பொய் சொல்லலாம், ஆனா அந்த பொய் சொல்றதுனால நமக்கு நன்மையும் பிறருக்கு தீமையும் தீமையும் வராம இருந்தா அந்த பொய் கூட சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த பொய் பொய் சொல்லலான்ட்டு அந்த ஒரு குரல்ல சொல்லியிருப்பாரு.
0: இல்ல, நான் கேட்டது அந்த முதல் ரெண்டு வாரத்தையே கேட்டேன். பொய்யிலே பிறந்து பொய்யிலே,
1: அதாவது கவிதைக்கு பொய்யழகு கண்ணதா இது இப்படி சொல்லுவார்ல. வைரம் கொஞ்ச நாளும் கவிதையா இருக்கட்டும், இலக்கியங்களா இருக்கட்டும், இலக்கணம் மட்டும் கொஞ்ச நாளும் அதுல வந்து ஒரு கற்பனை பொய்ங்கிறத மாத்தி ஒரு கற்பனை கொஞ்சம் இருந்தால்தான் அது நம்மளுக்கு ரசிக்க நல்லா இருக்கும் சார். கேட்கவும் படிக்கவும் நல்லா இருக்கும்.
0: பாடல் வந்து கேட்கலாமா? நன்றி, வணக்கம். நன்றி.
2: பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பேர்

0: நேரம் 10:21, 22 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருது நேரலை நிகழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் வடுகர்பேட்டையிலிருந்து ராணி பேசுறேன் சார்.
0: ராணி அம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா சார்.
0: நலமா இருக்கும்மா, நன்றி.
1: நீண்ட
0: நாட்கள் அப்புறம் வந்திருக்கிறீங்க. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: நல்ல நேரம் படத்திலிருந்து ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், அந்த பாட்டு கொடுங்க சார்.
0: ஓடி ஓடி உழைச்சி கடை அடைச்சாச்சா இன்னைக்கு?
1: ஆமா, அது தெரியல சார், கடை தான் இப்ப திறக்கலையே சார்.
0: திறக்கிறதுல
1: வேற வேலை செய்யறேன் சார்.
0: சரி சரி சரி சரி, நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்கலாம்.
1: நன்றி சார்,
0: நன்றி, வணக்கம்மா.
2: ஒன் டூ த்ரீ ஃபோர்.

0: படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும், ஓடி ஓடி உழைக்கணும்.
1: 10:25, 20 நொடிகள். இணைப்பில் வந்துள்ள அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மூர்த்தி பேசுறேன் சார்.
1: மூர்த்தி ஐயா, நலமா இருக்கீங்களா? வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா?
2: வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துச்சு
1: சார். சரி சரி, இன்னும் உறங்கலையா?
2: இல்ல சார், பாட்டு கேட்டுதான். 12 மணி 12 ஆயிடும்.
1: தினந்தோறுமே 11-12 தானா?
2: பாடல் கேக்குன்னு ஒரு சந்தோஷமா இருக்கும்.
1: சரி சரி,
2: நைட்ல கேட்டா நல்லா இருக்கும்.
1: இன்னும் நல்லா இருக்கும்.
2: ஆமா சார்,
1: இந்த இரவுக்கு இனிமை சேர்க்கறதே இந்த பாடல்கள் தான் இல்லையா?
2: ஆமா சார்.
1: சரி, என்ன பாடல் இன்னைக்கு கேட்க ஆசையோட வந்திருக்கீங்க?
2: ஈரமானவா படத்துல இருந்து சீராழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு, எல்லாரும் சரியம்மா பாடி இருப்பாங்க, அந்த பாட்டு கொடுங்க சார்.
1: என்ன பாட்டு அது?
2: குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழில அந்த பாட்டு.
1: பாட்டு வந்துட்டே இருக்கு.
2: நன்றி சார்,
1: கேட்கலாம். நன்றி, வணக்கம்.

0: நேரம் 10:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சுரேஷ் அவர்களுக்கும் பண்பலை நேயர்களுக்கும் இரவு வணக்கம் கூறுவது திருச்சி மன்னாரபுரம் நல்லகருப்பன்.
0: நல்லகருப்பன் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்க வந்திருக்கீங்க
1: இன்னைக்கு? வந்து நாகப்பிரிவினை படத்துல இருந்து ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமை பாடல்
0: ஒன்று சார். நல்ல நல்ல பாடல்கள்லாம், நல்ல கருத்தோல்ல பாடல்கள்லாம் அந்த காலத்துல நிறைய எழுதியிருக்காங்க இல்லையா?
1: நான் பழைய படம் தான் சார் ரொம்ப பார்ப்பேன். ஏன்னா 79 வயசுங்கிறது எனக்கு பழைய படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: இல்லை, இப்போ என்ன வயது?
1: 79.
0: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறதுல. 79 வயதிலையும் இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் மனசுல ஆழமா தங்கி இருக்குதுன்றதே வந்து எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா?
1: ஆமா சார், ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சது சார்.
0: அந்த காலத்துல அப்படி எல்லாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க.
1: ஒன்றையனா ரெண்டு அண்ணாவுக்கு படம் பாத்திருக்கு சார் ஊர்ல.
0: சரிங்க,
1: ரெண்டு அண்ணாவுக்கு படம் பாத்திருக்கு சார்.
0: சரி, பாடல் நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். நன்றி.

0: 10:35 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே, நேரலை நிகழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வணக்கம். யார் சார் பேசுறீங்க? நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க?
1: பாட்டு வந்து இந்த விஜயத்தில் கொடிவரை போல் கை தொடரும் இருக்கட்டும் அந்த பாட்டு.
0: சரிங்க, பாடல்
1: கொடுத்து. நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம். நன்றி, பாடல் கேட்கலாம். ஓகே.

0: நேரம் 10:39:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி. இது உங்கள் பிரிய ரெயின்போ எஃப்எம் 102.1. அந்த வகையில் இப்பொழுது இணைப்பில் பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
1: என் பேர் கே சங்கர் சார்.
0: ஓகே.
1: திருப்பராய்த்துறையிலிருந்து பேசுறேன் சார். முக்கம்புக்கு பக்கத்தில், திருப்பராய்த்துறை.
0: முக்கம்புக்கு பக்கத்தில். சரி சரி சரி. முக்கம்புல எப்படி
1: மணிக்கே நடுவில் இருக்கு சார்.
0: முக்கம்பு தினமும் முக்கம்பு போவீங்களா?
1: ரெண்டு நாளைக்கு ஒருக்கா போவோம் சார். ரெண்டு நாளைக்கு ஒருக்கா, ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா போவோம் சார்.
0: ஏதோ அலுவல் வேலை விஷயமா போவீங்களா இல்ல பொழுதுபோக்கிற்காக போவீங்களா?
1: அந்த மீன் எல்லாம் விற்பாங்க சார். மீன், மீன் காலையில போனீங்கன்னா அந்த டேம் மீன் அங்க பிடிச்சி விற்பாங்க சார். உயிர் மீன் கிடைக்கும்.
0: ஓகே ஓகே. அதுக்காக போவீங்க?
1: பார்க்க போவேன்.
0: சரி சரி.
1: அதான் அந்த மாதிரி பூங்காக்கள்லாம் இருக்குங்க, சுத்தி பார்க்க போவாங்க.
0: அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் போதே மனசு ஒரு விதமான மகிழ்ச்சியோட ஒரு அமைதியா இருக்கும் இல்லையா?
1: ஆமா ஆமாங்க சார். நான் எனக்கு இப்ப நான் பிறந்தவர் குரத்தர் சார், திருச்சி குரத்தர்.
0: சரிங்க.
1: நான் இங்க இந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேங்க இந்த ஊருக்கு. இங்க வந்து ரிட்டையர் ஆன பிறகு இங்கதான் இருக்குன்னு ஒரு முடிவு பண்ணி பிளான் பண்ணி வந்தேன் சார் இங்க.
0: சரி. இப்ப அதனால அங்க இருக்கீங்க திருப்பராய்த்துறையில?
1: ஆமா ஆமாங்க சார், திருப்பராய்த்துறை சொந்தமா வீடு கட்டிக்கிறீங்க.
0: சரி, மகிழ்ச்சி. என்ன பாடம்?
1: கலைதாசர் ரிட்டையருங்க சார்.
0: ஓய்வு பெற்ற ஊழியர் நீங்க, அரசு ஊழியர்?
1: ஆமா சார், 65 வயசு ஆகுதுங்க.
0: மகிழ்ச்சி சார், உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் இன்னைக்கு கேட்க வந்திருக்கீங்க?
1: சிவந்தமன். சிவந்தமன்ல போய் கேட்டேன் சார். ஒரு ராஜா ராணியிடம் பல நாளாக ஆசை கொண்டால்.
0: ஆஹா, அருமையான பாடல் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: ஓகே சார். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார்.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயில் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள்.

0: பத்து மணி 10:45 நொடி. ஞாபகம் வருதே நேரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார், நன்றி. யார் பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தோப்பு செருக்கு சிவசுப்பிரமணியன்.
0: சிவசுப்பிரமணியன் ஐயா, நான் நீங்க நலமா இருக்கீங்களா?
1: படம் மக்களை பெற்ற மகராசி.
0: சரிங்க, சரி சரி.
1: மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறுபூட்டி எல்லா நேயர் நெஞ்சங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்பு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம், மிகுந்த நன்றி.
2: விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோ

0: 10:51 இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுகிறேன்.
0: ஐயா சொல்லுங்க, கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்க.
1: என் பேர் கும்பகோணம் மனோகரன்.
0: சுந்தரவனம் மனோகரன்.
1: கும்பகோணம்
0: மனோகரனா? சரி, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு.
0: சரிங்க, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பணமா பாசமா படத்துல இருந்து மெல்ல மெல்ல மெல்ல அந்த பாடல்.
0: பாடல் வருது கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: நிகழ்ச்சியில் நேரிவாக இணைப்பில் வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், இளங்கோ பஞ்சபுரி இளங்கோ பேசுகிறேன் சார்.
0: பஞ்சபூர் இளங்கோ ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா சார், நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம், நன்றி. என்ன பாடல் இன்னைக்கு கேட்க போறீங்க?
1: அகத்தியர் படத்துல இருந்து உலகம் சமநிலை பெற வேண்டும் இந்த பாட்டு போட்டேன் சார்.
0: சரி, பாடல் கேட்போம். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் சார், ரொம்ப நன்றி சார்.

0: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஞாபகம் வருது நேரலை நிகழ்ச்சி. மீண்டும் ஞாபகம் வருதே நேரலை நாளை இரவு 10 மணிக்கு. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10:59, 43 நொடிகள். பண்பலை வரிசை 102.1 MHz. நேயர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இனியும் அதிகாலை 5:45 வரை நேயர்கள் இதே அலைவரிசையில் சென்னை எஃப்எம் ரெயின்போ அஞ்சல் செய்யும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.
1: எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ எஃப்எம் 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பல் 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் எல்லையில்லா மகிழ்ச்சி. ஆம், உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். இன்றைய மனசு மயம் நிகழ்ச்சியில் எந்தவிதமான பாடல்கள் ஒளிவரப் போகின்றது? இது ஒரு கோடைக்காலம். இந்த கோடைக்காலத்தில் இந்த வீசும் காற்று இப்படியாய் மனம் வீசுமோ? இந்த இரவு நேரத்தில் சிலர் உறக்கத்திற்கு செல்லிருக்கலாம், சிலர் பயணத்தில் நீண்டு கொண்டிருக்கலாம். எப்படியோ இசை என்பது பொதுவானது. அப்படி இருக்கும்போது இதோ இந்த தென்றல் வீசும் காற்று கொஞ்சம் பூவோடு மனநிறுமே. இதோ நிகழ்ச்சியின் முதல் பாடல். எஸ் ஜானகியின் குரலில் பஞ்சார் நாச்சலம் வெற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் முரட்டுக்காலை படத்திலிருந்து எந்த பூவிலும் வாசம் உண்டு என்று இந்த தலைவி சொல்லும்போது இதோ இந்த தலைவன் எப்படி மறுக்க முடியும்?

பாடலை ரசித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த ஒரு வார்த்தை வந்தது. எப்படி என்றால், அன்பில் ஆடும் மனமே, பண்பில் வாழும் குணமே, ஒளியே திருமகளே, புது உறவே, சுகம் பிறந்ததே என்று சொல்லி அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த இரவேளையில் சொல்லும்போது, அன்பில் ஆடும் மனமாய் நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும். ஆம், எந்த பூவிலும் வாசம் உண்டு என்று சொல்லி வந்தது அந்த பாடல். அடுத்து வரும் பாடல், இந்த பூவானது பூஜைக்கு ஏற்றது என்று தலைவன் சொல்லும்போது தலைவி எப்படி மறுக்க முடியும்? அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். அடுத்து வரும் பாடல், சித்ரா கங்கையம்மன் இணைந்து பாடியுள்ள பாடல். பாடல் இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் நீதானே அந்த குயில். ஆம் நேர்களே, பூஜைக்கேத்த பூவிது இந்த ராத்திரி வேளையில் உங்கள் செவிகளில் மனம் வீசட்டும் இப்படியாக.

பூ என்று பூத்ததாம், அந்த பூ என்ன பூ என்று சொல்லி கேட்கும்போது பாடலே முடிந்துவிட்டது. அடுத்து வரும் பாடல் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா. கடலோர கவிதைகள் படத்திலிருந்து இதோ அந்த பூவின் வாசம் எந்த பூ என்று சொல்ல வருகின்றது, கேட்கலாமா?

என்ன நேயர்களே, இந்த இரவு நேரத்தில் அந்த பூவின் வாசம் முகர்ந்து கொண்டீர்களா அல்லது செவிமடுத்து கேட்டீர்களா? எஸ் பி பாலசோனி எஸ் ஜானகி பாடியுள்ள அடுத்த பாடல் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் மண்வாசனை படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இதோ மறைத்து வைத்த இந்த பூவின் வாசம், இதோ காற்றலைகளில் வீசட்டும் இந்த இரவு நேரத்தில்.

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அடுத்து வரும் பாடல் கேஜி ஏசுதாஸ் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல், எம்ஜி வல்லவன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் எச்சில் இரவுகள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த பூங்காற்றில் இந்த வீசும் தென்றல் இப்படியாய் செவிமடுக்க உங்களுக்காக.

அந்த பூவுக்கு மட்டும் வாசம் இருந்தால் நிச்சயமாக எப்படியும் அதுவும் பாடத்தானே செய்யும். அந்த பாடலை நாங்கள் ஒளிபரப்பும் போது நீங்களும் பாடத்தானே செய்திருப்பீர்கள். இதோ இந்த இரவு வேளையில் பாடலாமா அல்லது தூங்கச் செல்லலாமா என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெளிவாய் தெரிகிறது. ஆம்நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவர்களை வாசிக்க இல்லை சுவாசிக்க காத்திருக்கிறோம். இப்பொழுது நிறைய நேர்கள் கவிதையோடும் இலக்கிய நயத்தோடும் படிக்கும் போதே எனக்குள்ளாய் மனம் வீசுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியாக இந்த இரவு நேரத்தில் அடுத்து வரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் கங்கை அமரன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் 16 வயதினிலே படத்திலிருந்து இதோ இந்த செந்தூரப்பூவின் மனம் வீசும் உங்களுக்காக செவிகளில் கேட்கலாமா?

நேரம் 11:31, 40 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, மனசு மயம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். செந்தூரப்பூவின் வாசம் கேட்கும்போதே மீண்டுமாய் கேட்க தூண்டும் அல்லவா. எஸ் பி பாலசுமணியம் சசிரேகா பாடியுள்ள பாடல், முத்துலிங்கம் இயற்றி மனோஜ் கியான் இசையமைப்பில் செந்தூரப்பூவி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. கேட்கலாமா?

செந்தூரப்பூவின் வாசம் எப்படி மீண்டும் மீண்டும் வந்ததோ, அடுத்து வரும் பாடல் மெல்ல பேசட்டும், அந்த பூவின் சத்தத்தை கேட்க இந்த இருவேளையில் நீங்கள் ஆயத்தமா? பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் இயற்றி இசைமித்த பாடல், சின்ன பூவே மெல்ல பேசு படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த சின்ன பூவின் பேச்சு உங்களை எப்படி ரசிக்க வைக்கின்றது பார்க்கலாமா?

முகநூல் வழியை ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டு பாடல் ரசித்துக் கொண்டே தங்களுடைய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தினார்கள் தான் சொல்ல வேண்டும். எப்படி என்றால், ஒவ்வொரு நேயர்களும் இந்த இரவு வேளையில் பாடல் ரசித்துக் கொண்டே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது எப்படி சொல்வது? பர்வத வர்த்தனை என்ற அன்பு நேயர், நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை வரவேற்கிறோம். மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்கு முதல் பாடலை சூப்பர் என சொல்லி தன் பாடலை பதிவிட்டிருக்கின்றார். அடுத்து பம்மல் காமராஜபுரம் புஷ்பா என்ற அன்பு நேயரும், இனிய இரவு வணக்கம், மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் அருமை என சொல்லியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து முத்துலட்சுமி என்ற அன்பு நேயர், அம்பத்தூரிலிருந்து, இனிய இரவு வணக்கம், மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லி ஒவ்வொரு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதேவேளையில் சாந்தி ரமேஷ் என்ற அன்பு நேயரும் இரவு வணக்கம் என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பு நேயர் ஒரு பதாகை வெளியிட்டு விஷஸ் 102.3 வித் பாரதி தமிழ்எஃப்எம் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து முள்ளக்காடு பாபு என்ற அன்பு நேயரும், இனிய இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். வீரராகவன் எப்போதும் வழக்கம் போல மாதவரத்திலிருந்து கவிதை நடையில், இன்னிசை பொழியும் பண்பலை இதமாக தருகின்ற ராகமழை, இதயங்கள் ரசிக்கும் தேனலை இன்று இரவு ஜொலிக்கும் அலை என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். நன்றி. அவளைத் தொடர்ந்து புருஷவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் மனசமய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவளைத் தொடர்ந்து பம்மல் ராஜன் அவர்களும், ராஜன் சுப்பிரமணி என்று பதிவிட்டிருக்கின்றார். இனிய இரவு வணக்கம், உண்மையை சொன்னால் இளையராஜா இசையமைத்து அவரே பாடிய பாடல்களை மனம் இரவு நேரத்தில் கேட்க தூண்டுகிறது என சொல்லியிருக்கின்றார். திருப்பூர் மாவட்டம் முருகன் என்ற அன்பினர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் என்ற அன்பு நேயரும், நீண்ட இடைவெளிக்கு பிறகு இசையால் இணையும் தங்களது தொகுப்பில் வரும் மனசு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பூமணம் வீசும் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருப்பூர் முருகன் அவர்கள், கொடியிலே மல்லிப்பூ என்ன, இந்த இரவு வேளையில் மனதை மயக்க வந்த மல்லிப்பூ என சொல்லி எந்த மனதை எங்கோ கொண்டு சென்று விட்டது என சொல்லி பாராட்டியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் சூறை கிராமம் வினோத் என்ற அன்பு நேயரும், நிலவின் ஒளியில் நனைந்தபடி கசிக்கிறது இசை, இரவின் மடியில் கரைகிறது என் மனதின் அசை, இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சியின் பாடல்கள் இனிமை என பதிவிட்டிருக்கின்றார். பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர் பிரபு அவர்களும், இனிய இரவு வணக்கம், மயணசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தோப்பூர் சீனிவாசன் அவர்களும், வணக்கம் ஐயா, நலமா, மண்வாசனை அழகு என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து பர்வதவர்த்தினி, அம்பத்தூர் முத்துலட்சுமி அன்பு நேயர்களும் தங்களுடைய பதிவுகளை மீண்டும் பதிவு செய்திருக்கிறார்கள். தூத்துக்குடி ஸ்பிக் நகர் ராஜேஷ் அவர்கள், ஊரூரங்கும் வேளையில் வெடித்திருக்கும் உள்ளங்களுக்கும் கேட்கும் இதயங்களுக்கும் இனி இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். கலீல் அகமது அவர்களும், சாங் சூப்பர் என சொல்லி

0: பொன்னையிலிருந்து பதிவிட்டிருக்கின்றார். அவளைத் தொடர்ந்து தோப்பூர் சீனிவாசனும் விழுப்புரம் முரளிதண்டை அன்பணிகளும் இன்னும் பதிவிட்டிருக்கிறார்கள். 16 வயதில் செந்தூரப்பூவி பாட்டு வரலன்னு நினைச்சேன், வந்துடுச்சு. நாங்கள் தூங்க மாட்டோம், மனசு மயம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே தான் தூங்குவோம். 12 மணிக்கு பாடல்கள் எல்லாம் தூங்க விடாமல் அழகழகான பாடல்கள் எல்லாம் போடுறீங்க. நைட் வேலையெல்லாம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. மனசு மயங்கும் நிகழ்ச்சி பாட்டு கேட்க மயங்கி போய் இருக்கிறோம். தூக்கம் வரவில்லை பீட்டர்ஸ் என சொல்லியிருக்கின்றார்கள் புஷ்பவல்லி என்ற அன்பு நேயர். அவர்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்கள் என்று சொல்லுவதை விட இசையை ரசித்துக் கொண்டே அதனுடைய சந்தோஷத்தை ஆனந்தத்தை வார்த்தையாய் விவரித்து சொல்லி வருகிறார்கள். நேரம் இப்போது 11:45. சிறு நேயர்களே, பூவின் வாசத்தையும் பூவையும் என்று சொல்லி ஒவ்வொரு பூவின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இதோ இந்த பாடல் உங்களுக்கான சமர்ப்பணம். இந்த பூ உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ எனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தருகிறதா இருக்கிறது. பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகியின் குரல்களில் கங்கை அமரன், ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் அம்மன் கோயில் கிழக்காலே. இதோ இந்த பூவை எடுத்து உங்களுக்கு பூமாலையாய் சுட்டுகிறோம் அன்பு நேயர்களே.
1: பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை.

அடுத்து வரும் பாடல் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியுள்ள பாடல். கண்மணி சுப்பு இயற்றிய இந்த பாடல் தர்மபத்தினி படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இதோ நீங்கள் தேடும் இந்த பூ இதுதானோ?

நிகழ்ச்சி நிறைவாக கே ஜி யேசுதாஸ் குரலில் வாலி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. மனசமய நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் சொல்ல துடிக்குது மனச படத்திலிருந்து. நேர்களே, இந்த பூவான வாசம் உங்களிடம் இன்று மட்டுமல்ல என்றும் மனம் வீசும். எப்படியாக விவித் பாரதி தமிழகம் 102.3 நீங்கள் இணைந்திருக்கும் பொழுது. சரி நேர்களே, நிகழ்ச்சி நிறைவான பாடலை தொடர்ந்து நள்ளிரவு 12 முதல் 4 வரை இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது இசையோடு ஆர்ஜே பீட்டர்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
0: நேரம் 12:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
3: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அன்பு நேயர்களே, தொடர்ந்து காற்றின் மொழி 1 மணி நேரத்திலும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரம், தொடர்ந்து 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகள், 3 மணியிலிருந்து இன்னிசை இரவு என்று சொல்லி இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக. இசையோடு பயணிப்பது ஆர்ஜே பீட்டர். நேர்களே, இணைந்திருப்போம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இதோ காற்றின் மொழி.
4: காற்றின் மொழி

0: பத்து பதினாறு முத்தம் முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டித்தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

பாரு லாபநேசன் தலையப்பாரு சுத்தி நிற்கும் ராட்சசர்கள் மீசப்பாரு மோத வந்து சண்டை போட்டு மூக்கருந்து ஓடி போகும் சூர்பனகை இங்கே பாரு மோத வந்து சண்டை போட்டு மூக்கருந்து ஓடி போகும் சூர்பனகை

போல ஜொலிக்கும் லட்சுமி முகத்தை பாரு, பத்தினியே நல்லா பாரு, உலகம் சொல்லும் உத்தமியே இங்கே பாரு, ரத்தினம் போல ஜொலிக்கும்

பேச்ச பாரு, அடக்கமான குணத்தை பாரு, அவங்க போல நடக்கணும்னு நினைச்சு பாரு. பாரு பாரு கண்ணா பாரு, பயாஸ்கோப்பு பட

0: பஞ்சுமெத்தையோ சித்திரம் போல ஒரு முத்திரை இட்டாரோ
1: இன்ப
0: சீரடையாடும் தேவதை.

人团。

0: மகாதேவா
1: விஸ்வநாதா
0: காலனை உதைத்த என்னப்பனே உனை காணால் உரைத்தான் கண்ணப்பனே
2: அதே கதே சபாபதே

அடித்தவரே, அந்த காமனை கண்ணால் எரித்தவரே, மது கஷாயத்தை குடித்தவனே, மகாபிஷத்தை

0: பொண்ணு தாய்
1: பரவாயில்ல நல்ல டைம் தான்.
0: அப்போ லெட் அஸ் ஸ்டார்ட்.
1: ஓ கம் ஆன் யூ ஸ்டார்ட்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது இன்னிசை இரவு. நேரம் 4:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல் பாபநாசம் சிவன் இயற்றியது. ஜி ராமநாதன் இசையமைப்பில் அரிதாஸ் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

அடுத்து கிருஷ்ண பக்தி படத்திலிருந்து எம் எல் வசந்தகுமாரி பாடியுள்ள பாடல். பாடல் இயற்றியவர் உடுமலை நாராயணகவி, இசை எஸ் வி வெங்கட்ராமன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில் சோபில்லு சப்தஸ்வர ஜெகன்மோகினி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில். சோபில்லு சப்தஸ்வர ஜெகன்மோகினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ரூபக தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில், தொடர்ந்து சுத்தசாவிரி ராகத்தில் அமைந்த தாரிணி தெலுசு கொண்டி தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மலையம்பாக்கம் டி மணி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காஞ்சிபுரம் ஆர் ஏழுமலை அவர்கள் தவில்.

நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.

0: மற்றும் நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் முதலாவதாக அனுமான் சாலிசா, பாடியவர் பி. உன்னிகிருஷ்ணன்.

நாம் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாம்பே சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ